0: ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
6: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
7: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: ஏய், நீ ஸ்டைலா பேசுவே நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

கேட்டீங்க, நான் தான் கிங்கு. நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்ப்பம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். நமக்கென்று ஒரு அடையாளம் இந்த சமூகத்திலே அமைகிறது என்றால் அது எதன் துணையோடு சாத்தியப்படுகிறது? அதன் தன்மை என்ன? நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்கின்ற அடையாளத்தை பெறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அறிவு என்பது எப்படி உங்களிடத்தில் வந்து சேகரமானது? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிக்கின்ற வாசிப்பு, அப்படி நீங்கள் படித்த விஷயங்களை கொண்டு நீங்கள் செய்கின்ற முயற்சி, அதனாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், இவையெல்லாம் தான் உங்கள் அறிவாக உங்கள் மூளையிலே சேகரமாகி அறிவாளி, நன்கு படித்தவர், புத்திசாலி என்கின்ற ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. ஒருவர் செல்வந்தர் என்கிற அடையாளத்தை பெறுகிறார் என்றால் அந்த செல்வமும் கூட உழைக்க உழைக்க அந்த உழைப்பின் பலனாக சிறுக சிறுக வந்து அவரிடத்திலே சேர்ந்ததுதான். ஒரே நாளிலே ஒட்டுமொத்தமாக பெரும் திரள் அவருக்கு செல்வமாக கிடைத்து விடவில்லை. ஒருவர் உடலளவிலே உறுதியானவராக இருக்கிறார், மிகப்பெரிய பலசாலி என்றால் அவர் தினமும் செய்யக்கூடிய கடுமையான உடற்பயிற்சிகள், அந்த உடல் உறுதியின் துணை கொண்டு அவர் கற்றுக்கொண்ட தற்காப்பு கலைகள், அதை தொடர்ச்சியாக பயிற்சி செய்து பயிற்சி செய்து அதனாலே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிபுணத்துவம், இப்படி நமக்கென்று அடையாளமாக அமைகின்ற எது ஒன்றாக இருந்தாலும் உங்கள் குணாதிசயங்களின் அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது. அவர் எப்போதுமே அமைதியாக நிதானமாக இருப்பார், அவசரப்பட மாட்டார், முன்கோபம் கொள்ள மாட்டார். இந்த பெயரை நீங்கள் எப்போது எடுக்க முடியும்? பல தருணங்களிலே அப்படி நீங்கள் நிதானமாக இருந்து பக்குவமாக அந்த சூழலை கையாண்டு கடந்து வந்ததால் தான் அந்த ஒரு பெயர் உங்களுக்கான அடையாளமாக கிடைக்கும். இப்போது நாம் பட்டியலிட்டதெல்லாம் நேர்மறையான அடையாளங்கள். இதுவே எதிர்மறையாகவும் உங்களுக்கு அடையாளமாக வேண்டும் என்றால் அதை நீங்கள் திரும்ப திரும்ப செய்திருப்பீர்கள் பல தருணங்களிலே. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், சிறு துளி பெருவெள்ளம் என்பார்களே, அதுபோலத்தான் வாழ்க்கையிலே நமக்கான அடையாளமும் கூட சிறுக சிறுக தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களினுடைய கூட்டுத்தொகையாகத்தான் நமக்கு அமைகிறது. ஆகவே நாம் செயல்களை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாத்திரத்தில் எது போன்ற பொருட்களை நாம் தொடர்ந்து சேகரித்து சேமிக்கிறோமோ அதை வைத்துத்தானே அந்த பாத்திரத்தினுடைய மதிப்பு கூடுகிறது. அதுபோலத்தான் நாம் நமக்குள்ளே நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல செயல்களினுடைய பலன்களை சேகரித்து கொண்டே வந்தால் அதன் மூலமாக நம்முடைய மதிப்பும் நன்மதிப்பாக உயரும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. We'll be back after a short commercial break.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உயிருமே தனித்துவமானது. ஒன்றை போல இன்னொன்று இல்லை. ஒரு மனிதனைப் போல அதே சாயல் கொண்ட 7 பேர் இந்த உலகத்தில் உண்டு என்பதை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில நேரங்களிலே இரட்டையர்களாக பிறக்கக்கூடியவர்கள் சற்றேறக்குரிய ஒரே சாயல் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்குள்ளும் கூட குறிப்பிடத்தகுந்த பேதங்கள், வித்தியாசங்கள் இருக்கும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எல்லா மனிதர்களுமே தனித்துவமானவர்கள், பிரத்யேகமானவர்கள், ஒருவரை போல இன்னொருவர் இல்லை. அப்படி என்றால் அவர்களுக்கான வாழ்க்கையின் தன்மையும், அதை மகிழ்ச்சியாக வெற்றிகரமானதாக மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறையும் கூட வெவ்வேறாகத்தானே இருக்கும். கால் ஜங் அவர்களினுடைய பொன்மொழி ஒன்று உண்டு. ஒருவர் சௌகரியமாக அணிந்து கொள்ளுகின்ற காலணியின் அளவே இன்னொருவருக்கு பொருத்தமில்லாமல் போகிறது எனும் போது, மற்றவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்காக கடைபிடிக்கின்ற அணுகுமுறைகளை பார்த்து அதை அப்படியே பிரதி எடுத்து நாம் நம்மோடு பொருத்திக் கொள்ளக் கூடாது என்கிறார் கால் ஜங் அவர்கள். ஒரு மனிதன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் நமக்கான உதாரணம். அதுபோல நாமும் வெற்றி பெற வேண்டும். ஆனால் அவரை போலவே முயற்சி செய்தால் நாம் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்றால், நம்முடைய அறிவு சார்ந்து, நம்முடைய ஆற்றல் சார்ந்து, நம்முடைய அனுபவத்தின் அளவு சார்ந்து, நம்முடைய செயல் திறனினுடைய தன்மை சார்ந்து, நமக்கு விருப்பமான துறைகள், விருப்பமற்ற விஷயங்கள், இவை அனைத்தையும் பொறுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உண்டு. ஆகவே நமக்கான வாழ்க்கையின் அணுகுமுறைகளை நம்முடைய தன்மையை கருத்திலே கொண்டு நாம் தான் தீர்மானித்து வடிவமைக்க வேண்டும். அப்படி உங்களுக்கான பாதை என்ன, உங்களுக்கான வழிமுறை என்ன என்பதை நீங்கள் கண்டறிந்து விட்டால், அதற்கு பிறகு அதிலே விரைவாக பயணித்து வெற்றியை எட்டிப்பிடிப்பது மட்டும்தான் மிச்சம். ஆகவே தெள்ள தெளிவாக உங்கள் வாழ்க்கையை உணர்ந்து ஆராய்ந்து மிகச்சிறப்பாக வடிவமைத்துக் கொள்வதிலே கவனம் செலுத்துங்கள். அந்த அணுகுமுறை ஒன்று போதும். நீங்கள் யாரை பார்த்தெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் என்று வியந்தீர்களோ அந்த பட்டியலிலே உங்கள் பெயரும் இடம்பெறுவதற்கு அது ஒன்றுதான் மிகச்சிறந்த வழி. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: தமிழ் 89.4
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கப்பல் வேறு. எரிபொருளை கொண்டு இயக்கக்கூடிய இன்ஜினை பயன்படுத்தி அப்படி ஒரு விண்கப்பலை வானத்திலே செலுத்துவதற்கான முறைமையை இந்த தினத்திலே தான் அவர் முதன் முதலாக அறிமுகம் செய்கிறார். இந்த விண்கப்பல் என்பதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், வானத்திலே பறக்கக்கூடிய இயல்பான விமானங்களைப் போல அது இறக்கைகள் கொண்டதாக இருக்காது. இயல்பான காற்றை விட எடை குறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு வாயு பெரும் பையிலே நிரப்பப்பட்டு அதன் கீழே பயணிகள் அமரக்கூடிய விமானிகள் அமரக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கும்படியாக, அதாவது அந்த பையிலே நிரப்பப்பட்ட எடை குறைந்த காற்றானது மேலே மிதக்கும், அதை ஆதாரமாக கொண்டு அதன் கீழே கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு திரவ எரிபொருளை கொண்டு இயங்குகின்ற என்ஜின், அதை விமானிகள் இயக்க அதன் மூலமாக இந்த விண்கப்பல் வானத்திலே நகரும். இப்படி ஒரு கண்டுபிடிப்பு ஹென்றி கிஃபர்ட் அவர்களாலே முதன் முதலாக இயக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். 1889 அலெக்சாண்டர் டே டயல் டைம் ரெக்கார்டர் என்கின்ற ஒரு கண்டுபிடிப்பை இந்த தினத்திலே தான் கண்டறிந்து முதன் முதலாக இந்த தினத்தில் தான் அதற்கான காப்புரிமையை பெறுகிறார். உண்மையில் இது ஒரு கடிகாரம் போன்ற அமைப்பை கொண்டது. வார்பிரும்பினாலே செய்யப்பட்ட ஒரு சக்கரம் இதிலே பொருத்தப்பட்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய சுழற்றுகின்ற அமைப்பை பயன்படுத்துவதன் மூலமாக இதிலே தகவல்களை சேமித்து வைக்க முடியும். அந்த வகையிலே ஒரு அலுவலகத்திலே பணிபுரியக்கூடியவர்களை பற்றிய தரவுகள், அவர்களுடைய வருகை பதிவுகள் போன்றவற்றை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இது போற்றப்படுகிறது. அதே போல 1948 த ஹோண்டா மோட்டர் கம்பெனி உலகளவிலே இன்றைக்கு மோட்டார் வாகன தயாரிப்பிலே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்களிலே ஜப்பானைச் சேர்ந்த நிறுவனம் இது. சோய்சிரோ ஹோண்டா என்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஹமாமட்சு என்கிற இடத்திலே முதன் முதலாக இந்த நிறுவனத்தை ஸ்தாபித்த தினம் இன்றைய தினம். அதே போல 1952 அமெரிக்காவிலே தோன்றி இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி புகழ் பெற்றிருக்கக்கூடிய துவரித்த உணவு நிறுவனமான KFC. அது என்ன துவரித்தம் என்று கேட்கிறீர்களா? பொதுவாக ஃபாஸ்ட் ஃபுட், அதை துரித உணவு என்று அழைக்கிறோம். துரிதம் என்கிற வார்த்தைக்கு கெடுதல் என்பது பொருள். நீங்கள் அகராதியின் துணை கொண்டு கூட பரிசோதித்து பார்க்கலாம். துரிதம் என்கிற வார்த்தையினுடைய பொருள் கெடுதல். துவரித்தம் என்பதுதான் ஃபாஸ்ட், அதாவது வேகத்தை குறிக்கும். மிக வேகமாக உணவை நமக்கு தயார் செய்து கொடுக்கக்கூடிய இது போன்ற உணவகங்களை துவரித்த உணவகம் என்று அழைப்பதுதான் சரியான உச்சரிப்பு. சால்ட் லேக் சிட்டி பகுதியிலே KFC என்கிற இந்த துவரித்த உணவகம் முதன் முதலாக துவங்கப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல வெற்றிகரமான துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சிறப்பான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற உன்னதமான துவக்கங்கள் எல்லாம் இந்த தினத்திலே நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.
1: வாழ்க்கையில்

0: விழாவிற்கு வந்து சிறப்பித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: My God, ladies and gentlemen, I give you the new reigning champion of the

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. சில நேரங்களில் வாழ்க்கையிலே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் நாம் நினைத்த வண்ணம் வெற்றிகரமாக அமையாத போது நமக்கு சில பின்னடைவுகள் ஏற்படும். நம்முடைய நோக்கமோ முன்னேற வேண்டும் என்பது, ஆனால் அந்த முயற்சி நம்மை பின்னோக்கி இழுத்திருக்கும். சில மனிதர்கள் அந்த பின்னடைவை ஒரு மிகப்பெரிய தோல்வியாக நினைத்து கொண்டு என்ன செய்வார்கள், அங்கேயே தேங்கி போவார்கள். எந்த ஒரு பின்னடைவும் நீங்கள் மீண்டும் முயற்சிக்காத போதுதான் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். நீங்கள் மனதளவிலே தோற்றுவிட்டதாகவோ, வாழ்க்கையிலே பின்னோக்கி நகர்ந்து விட்டதாகவோ நினைத்தால் மட்டுமே, அதை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே அது ஒரு நிரந்தரமான தோல்வியாக மாறுமே தவிர, வெட்ட வெட்ட வளருகின்ற புல்லை போல மீண்டும் மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அந்த பின்னடைவை வெற்றி கொண்டு முன்னோக்கி நகர்வீர்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அஸ்தமனமாகின்ற சூரியன் அங்கே நின்று விடுவதில்லையே, அடுத்த நாள் மீண்டும் உதிக்கிறதே. அலைகள் ஓயாமல் கரையை நோக்கி வந்து கொண்டே இருப்பது போல திரும்ப திரும்ப நாம் முன்னோக்கி நகர முயலும் பொழுது நம்முடைய ஆற்றல் அதிகரிக்கும், நம்முடைய வேகம் அதிகரிக்கும், நம்முடைய திறமை அதிகரிக்கும். ஆகவே மனதளவில் நாம் தேங்கிவிட்டதாகவோ, நாம் தோற்றுவிட்டதாகவோ நாம் ஒப்புக்கொள்ளாதவரை, அதை எதிர்த்து நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றவரை முன்னேற்றம் என்பது நம் எல்லோருக்குமே சாத்தியம்தான். ஆகவே முதலில் உங்கள் மனதை தோல்விக்கு எதிராக, பின்னடைவுக்கு எதிராக திமிரி எழுவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். மனம் நம்பாதவரை தோல்வி என்பது வாழ்க்கையிலே ஒரு மாயைதான், பின்னடைவு என்பது தற்காலிகம்தான். நேர்மறையான மனதோடு, முன்னேறியே ஆக வேண்டும் என்கின்ற விடாமுயற்சியோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பவர்களை உலகம் போற்றும் வெற்றிகளாலே வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வதிக்கும். அப்படிப்பட்ட நல்லாசிகள் நமக்கும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: குட் மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:05 ஆயாச்சு. UAE-ல மெர்சல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஃபி எல்லாம் குடிச்சிட்டு உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லி அப்படியே கடையை தடுப்போன்னு வந்துட்டேன் நான். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்குனீங்களா? ஏன் வந்து கேட்கறேன்னா, எக்ஸ்ட்ரா காஃபி எல்லாம் உள்ள போச்சுனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? சரியான தூக்கம் இருக்கல அப்படிங்கறது தான் அர்த்தம். ஏன்னா எல்லா நாளுமே அது ரொம்ப பர்ஃபெக்டா தான் நம்மளால இருக்க முடியாது, இல்லை இருக்கும் கூடாது. ஸோ ஒரு சில நாட்களில் வந்து நம்ம லேட்டாக தூங்குவோம், நடுவில் மேபி முழிப்பெல்லாம் வரலாம், அப்புறம் வந்து நினைச்சதை விட சீக்கிரம் எழுந்திரிக்கலாம். ஸோ அந்த ஹோல் ஒரு மாதிரி இருக்கும் காலையில் எழுந்திரிக்கும் பொழுது. அப்படிப்பட்ட நேரங்களில் வந்து எனக்கு பர்சனலி ஹெல்ப் பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் ஆஃப் காஃபி தான். ஸோ அப்படி இன்னைக்கு காஃபி தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எனவே ஸோ ரெண்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இன்னொரு காஃபி வேறு கையில் எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு கடையாக. இப்போலேருந்து ஆரம்பித்து 11 AM வரைக்கும் மெர்சல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன். நீங்கள் எங்கே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? செப்டம்பர் 24 ஆயிடுச்சு, தேர்ஸ்டே ஆயிடுச்சு, இல்லை இந்த வாரமும் முடிய போகுது. அண்ட் இனி வரக்கூடிய வாரங்கள்லாம் ஐ திங்க் ஐ எம் ஷுர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோட நம்ம பிஸியாக இருப்போம்ல. ஏன்னா இப்போ இவெண்ட் சீசனும் ஆரம்பிச்சாச்சு, நிறைய இவெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அவுட்டோர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோங்கிற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நம்ம ஃபேவரட் டைம் ஆஃப் தி இயர் நம்ம என்டர் பண்ண போகிறோம். அண்ட் அஃபீஷியலி ஆட்டம் சீசன் ஆரம்பிச்சாச்சு. என்ன ஆட்டம் சொல்லுங்க, இங்கே அப்படி ஒன்றும் இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இலையெல்லாம் உதிர்ந்து போய் அப்புறம் திருப்பி வந்து இலைகள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஸ்டில் சம்மருக்கும் வின்டருக்கும் நடுவில் இருக்கிற இந்த ட்ரான்ஸிஷன் பீரியட் இப்படி நம்ம சொல்லலாம். அண்ட் வெதர் இஸ் ரியலி கெட்டிங் பெட்டர். நேற்று ஒருத்தர் வந்து இல்லை நைட் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார் இன்ஸ்டாகிராமில், பரவாயில்லையே நைட் அவருக்கு தோணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் என்ன அனுப்பியிருந்தாருன்னா, தர்மதுரை நைட் ஒரு 10:30 அனுப்பியிருக்காரு. நீங்கள் எஃப்எம்ல சொல்கிறீங்க இந்த வருஷம் தான் வெயில் குறைவு அப்படின்ட்டு, ஆனால் இந்த 7 வருஷத்தில் இந்த வருஷம் தான் ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வெயில் வந்து அக்டோபர் 1st குறையும், ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நைட் அவருக்கு அப்படி தோணி இருக்கு பாருங்க. எனிவே விச் மீன்ஸ் வாட், ஹியூமிடிட்டியும் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு அண்ட் வெயிலும் வந்து கம்மியாயிட்டு இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸ்பெஷலி ஏர்லி மார்னிங்ஸ் நல்லாவே இருக்கு அண்ட் ஈவினிங்ஸும் நல்லாவே இருக்கு. ஆனால் என்ன வரக்கூடிய ஃபியூ டேஸ்க்கு ஃபாக் கொஞ்சம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலையினுடைய நிலைமை. ஆமாம். எனவே அன்பேஷுவம் படத்துலேருந்து பூவாசம் பாட்டு அண்ட் ரிதம் படத்துலேருந்து காற்றே என் வாசல் வந்தா என்ன நல்லா இதமான ரெண்டு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் சாங் முண்டாசுப்பட்டி படத்துலேருந்து காதல் கனவை, ஐயோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. இன்ஃபேக்ட் அந்த ஆல்பமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஷான் ரோல்டனோடது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு கேட்டு, அதனால தான் அந்த பாட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன் நான். சரியா? அண்ட் இன்றைக்கி வந்து 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம கூட ரெண்டு விமன் ஜாயின் பண்ண போகிறாங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் 9 to 10 AM வந்து விமன் யாராவது இப்போ கேட்டுட்ருக்கீங்கன்னா, இஃப் யூ கேன் ப்ளீஸ் ரிமைண்டர் ஆர் அலாம் வாட்எவர் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் 9 to 10 o'clock கேளுங்க. பிகாஸ் பெண்களுக்கெல்லாம் வந்து நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஒரு வண்டர்ஃபுல் செஷனாக இருக்க போது, ஒரு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு செஷன் நடக்க போது, அதை பற்றி பேசுறதுக்காக அந்த டீம்லேருந்து ரெண்டு பேர் வரப்போகிறாங்க. சரியா? ஸோ யூ ஷுட் நாட் மிஸ் தேட் ஒன். அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம ஷோவில் ஸ்பெஷல். அதை தவிர்த்து நிறைய பாட்டு நடு நடுவில் என்ன நடக்குது ஊர் உலகத்தில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். சரியா? ஹா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வழக்கம் போல் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து, எந்த நாட்டிலேருந்து அப்படிங்கிறது. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜுக்கு KIRTHANA இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ இன்பாக்ஸில் ஒரு மெசேஜாக தட்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் பார்க்குறேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம்தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது. மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe, brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
4: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆஃபிஷியலி கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு நம்ம எத்தியாத் ரயிலோட துபாய் ஸ்டேஷன் ஓபன் பண்றதுக்கு. இன்னைக்கு செப்டம்பர் 24 ஆயிடுச்சு. செப்டம்பர் 30 நம்ம துபாய் ஸ்டேஷன் ஓபன் ஆகப்படும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. டிக்கெட்ஸ் எல்லாம் சேலுக்கு போயிடுச்சுன்னு முந்தானே சொன்னதுல இருந்து ஐயோ எவ்வளவு தடவை கை வலிக்க வலிக்க ட்ரை பண்ணியிருப்போம்ல. எத்தியாத் ரயிலோட ஆப்லயும் சரி வெப்சைட்லயும் சரி டிக்கெட்ஸ் புக் பண்ண ட்ரை பண்ணிருப்போம். ஒரு சில பேருக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன், லைக் துபாய் ரூட் வந்து அதுல அப்டேட் ஆகி காட்டின மாதிரி. ஆனா நான் இந்த நியூஸ் வந்த அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நான் செக் பண்ணேன், எங்கிட்ட ஆப் எல்லாம் இருக்கு. ஸோ ஆப்ல நான் செக் பண்ணப்போ இன்னும் துபாய் ஸ்டேஷன் ஓப்பன் ஆகி இருக்கல. அண்ட் தென் விரைவில் டிக்கெட்ஸ் வந்து சேலுக்கு வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்க இருக்கக்கூடிய சில நியூஸ் சைட்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதனால தெரியல இன்னும் டிக்கெட்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட் டு ஓப்பன். பட் என்ன தெரியுமா, இங்க இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த நெட்ஒர்க் அப்படின்னு சொல்றது இங்க தான் வந்து கரெக்டாக பண்றாங்க. ஏன்னா ஒரு ஒரு மோட் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அழகாக கனெக்ட் பண்ற மாதிரி இங்க துபாயில் நல்லா பிளான் பண்ணி கொண்டு வராங்க. அஃப்கோர்ஸ் மற்ற நாடுகளில் இருக்கும், பட் நான் வேற நாடுகள்லாம் வந்து இவ்வளோ வருஷம் வாழ்ந்ததில்லை. ஸோ அங்கே எப்படி இருக்கும்னு தெரியாது. என்ன நம்ம கண்ணு முன்னாடி தெரியுதோ அதை தானே நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும். அவ்வளோ கன்வீனியண்ட்டாக நம்ம ஒரு ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டையும் பயன்படுத்துகிற மாதிரி தான். இப்போ மெட்ரோ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மெட்ரோ ஃபீடாக பஸ்ஸஸ் இருக்குது, டாக்ஸி இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அப்புறம் மெட்ரோ எடுத்துகிட்டு எங்கே போடுமோ போய்க்கலாம், அங்கேருந்து இறங்கினப்பணுமோ அதே மாதிரி தான். அண்ட் த சேம் வே நம்ம எத்தியாத் ரயிலும் அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் இங்கே நம்ம துபாயினுடைய ரெட் லைன் இருக்கு இல்லையா, மெட்ரோவோட ரெட் லைன் நெட்ஒர்க்கை அழகாக இணைக்க போகுது எத்தியாத் ரயிலோட துபாய் ஸ்டேஷன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 30 நம்ம பார்த்தோம்னா துபாய் அல்யாலே ஸ்டேஷனில் வரவங்க ஒரு ஃபுட் பிரிட்ஜ் வழியாக மெட்ரோ ரெட் லைனுக்கு வந்து ஏறி போயிடலாமா. ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் தான் வந்து நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா அந்த ஃபுட் பிரிட்ஜில் ஏறி மெட்ரோ ஏறி அவங்க எங்கே வேணுமோ சிட்டிக்குள்ளே எங்கே போகணுமோ போய்க்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் இன் டர்ன் நம்ம பார்த்தோன்னா ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸுக்கு மெட்ரோ எடுத்து அகேன் அந்த ஃபுட் பிரிட்ஜ் வழியாக வந்தால் அல்யாலே ஸ்டேஷனை வந்து அடைஞ்சிடலாம். அண்ட் அங்கேருந்து துபாய்க்கோ ஐ மீன் துபாயிலேருந்து அபுதாபிக்கோ ஃபுஜேராக்கோ போகலாம்ங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உதவியாக இருக்க போகிறது ஒரு டெடிக்கேட்டடான ஃபுட் பிரிட்ஜ் அல்யாலே ஸ்டேஷனை வந்து ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஜெனரல் அண்ட் சேர்மன் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ஆஃப் துபாய்ஸ் ரோட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், அதுதான். அதனால் ஐ ஜஸ்ட் காண்ட் வெயிட், பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். அண்ட் ஜுமேரா கோல்ஃப் எஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸியான ஒரு ஸ்டேஷனாக மாறப்போகுது வரக்கூடிய மாதங்கள்ல. இல்லை
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: Brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: VNCT Global இன் பிக் வில்லா சேல் இப்ப நம்ம ஷார்ஜால. பீச் வில்லாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் OMR சென்னை. Just monthly 1500 dirhams EMI. 4 BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பார்த்துக்கோ.
4: இந்த பிக் வில்லா சேல் 27 செப்டம்பர் சண்டே 10 AM to 8 PM அல் ஹயாத் ஹோட்டல் நியர் கிங் ஃபைசல் மாஸ் ஷார்ஜால நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. 4 BHK villas, spacious villas, வெறும் 1500 dirhams EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
6: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே? For details call 056-415-4242.
4: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
5: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1,000,000 kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
6: அன்யூஷுவல் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பெரிய ரவுண்ட் அபவுட் இருக்கு இல்லையா, அவீர், அதுக்கப்புறம் இந்த அல்லவீர் ரோடு, ராசல்கோர் ரோடு எல்லாம் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு பெரிய ரவுண்ட் அபவுட் வர்சானில், அங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. இந்த துபாய் சஃபாரி பார்க்லேருந்து டுவர்ட்ஸ் ரவுண்ட் அபவுட் போகக்கூடிய அந்த டைரெக்ஷனில் அந்த ரவுண்ட் அபவுட்லேயே ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. இல்லைனாலும் அங்கே வந்து கன்ஜெஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், பட் இந்த கிராஷ்னால அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. அண்ட் வேற இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, 311 நிறைய லைக் நல்லாவே பயங்கர பம்படு பம்பு டிராஃபிக் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் தென் இந்த பக்கம் வந்து அல்நாதா ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஆமாம், ஸோ அல்நாதா ஸ்ட்ரீட்ல அல்துவார் 4 எனக்கு இங்கே மேப்ல காட்டுது, அங்கே ஒரு கிராஷா. அண்ட் தென் 11 கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் வேற இங்கே இது நம்ம ஷேக் ராஷித் ரோடில், யா ஷேக் ராஷித் ரோடில் அல் கிஃபாஃப் நம்ம ஜபீல் பார்க்குக்கு இந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அங்கேயும் வந்து பயங்கர பிஸியாக இருக்குது ரோட் பார்க்கறதுக்கு. அண்ட் தென் நம்ம E11 கன்ஜெஷன் நான் சொல்லிட்டேன்ல இருக்கணுமே, யா ராசல்கோர் ரோடு, ராசல்கோர் ரோட் டு அல்கேல் ஃபுல் ஸ்ட்ரெச்லேயுமே வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. கிராஷ் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் கன்ஜெஷன் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் இப்பொழுதைக்கு மேப்பில் ஹெவியாக டிராஃபிக் சேர்ந்து இருக்கக்கூடிய ரூட். ஸோ டிரைவ் சேஃப்.
5: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: 7:50 ஆக போது மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த கே ஃபெஸ்ட், இந்த கொரியன் ட்ராமா, இந்த கொரியன் ஐட்டம்ஸ் அண்ட் யூனோ இந்த கொரியன் பேண்ட், இவங்க மேலெல்லாம் வந்து உங்களுக்கு ஈடுபாடு இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இந்த ஒரு கே பாப் ஃபேன்ங்கிற மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா, இந்த கே ஃபெஸ்ட் இனிஷியலி வந்து கேன்சல் பண்ற மாதிரி ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம் இந்த மார்னிங்கின் காரணமாக. பட் இப்போ அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குட்டி கொரியாவை நீங்க துபாயில பார்க்கணும்னா, இந்த 25ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற கே ஃபெஸ்ட்டுக்கு நீங்க போய் பார்க்கலாம். ஐ திங்க் இட்ஸ் ஹேப்பனிங் இன் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டின்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்கறதுக்கு. என்னெல்லாம் வித்தியாசமாக கொண்டு வராங்கல்ல. எனவே யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்காக பாட்டு நான் பிளே பண்ணுவேன். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? ஓகே, லெட்ஸ் சீ, இன்னொருத்தர்கிட்ட பேசுவோமா? ஹலோ, வணக்கம். கட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. எனிவே, ஹலோ, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: சரவணதாஸ் பேசுறேன்.
0: சரவணதாஸ், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோமா?
1: இல்லங்க, செகண்ட் டைம் பேசுறோம்.
0: செகண்ட் டைம் பேசுறோம். ஓகே, ஏன்னா சரவணன் தனியா கேள்விப்பட்டிருக்கேன், சரவணதாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் எனக்கு புதுசா இருந்தது, அதனால தான் கேட்டேன். என்ன பண்றீங்க, எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
1: இப்ப அங்குஸ் பக்கத்துல போயிட்டு இருக்கேன், ஆபீஸ் போயிட்டு இருக்கேன்.
0: ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்க, டிராபிக்லாம் எப்படி இருக்கு?
1: ரொம்ப நல்லா இருக்குங்க, ஜெகஜோதியா இருக்கு.
0: ஜெகஜோதியா இருக்கா? நிறைய பேர் கூட வராங்கல்ல துணைக்கு? எல்லாரும் சேர்ந்து கும்பலா போயிட்டு இருக்கீங்க. எனவே பரவாயில்ல, இந்த டிராபிக்லயும் வந்து என்ன பண்றது, கொஞ்ச நேரத்துக்கு மேல போச்சுன்னா நம்ம ஃபீல் பண்றத விட்டுட்டு இப்படி ஏதாவது யோசிக்க வேண்டியதுதான் இல்லையா? ட்ரூ ட்ரூ ட்ரூ. சரி, என்ன பாட்டு கேக்கலாம்? காஞ்சிப்பட்டு சேலை கட்டி. ஓகே, ரெட்ட ஜட வயசு காஞ்சிப்பட்டு. எஸ், உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன் பாட்டு இருக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, டிரைவ் சேஃப். ஓகே, பாய். ஆமா, பாருங்க, சரவணதாஸ் வந்து எப்படி சொல்றாருன்ட்டு, ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா நமக்கு அந்த கோபம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் மாறி நம்ம மைண்ட் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும், காமெடி எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ஹிம். எனிவே, பாட்டு பிளே பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல குயிக்கா யாரெல்லாம் என்ன மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்க என்ன பாத்துருட்டுமா? அருண் ராமகிருஷ்ணன் வந்து, ஹாய், குட் மார்னிங், நான் ருவேஸ் டு அபுதாபி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாட்டு ரிக்வஸ்ட் கேட்டா, ஐ எம் சோ சாரி, ஒரே ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி கால் பண்றவங்களுக்கு என்னாலும் கொடுக்க முடியும். அதனால இன்ஸ்டாகிராம்ல யாராவது பாட்டு கேட்டு நான் பிளே பண்ணலன்னா கோச்சுக்காதீங்க, சரியா? அண்ட் தென் கருப்பண்ணசாமி, ராஜ்குமார் ஃப்ரம் திருநெல்வேலி, சங்கர், குட் மார்னிங், அதுக்கப்புறம் வேறு யார் வேறு யார், உமாபதி முருகேஷன், ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் சதீஷ்குமார், இந்த வீக் ஃபுல்லா டிராஃபிக் தான், என்னதான் ஆச்சு இந்த ஊருக்கு அப்படின்ட்டு, இன்னைக்கு நேத்திக்கா டிராபிக் இருக்கு சொல்லுங்க சதீஷ். அண்ட் விக்கிதா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், ஜஸ்ட் கேஷுவலி டிஸ்டர்பிங் யுவர் இன்ஸ்டாகிராம் வைல் லிஸ்னிங் டு யுவர் ஷோ. யுவர் ஷோ ஹேஸ் ஒஃபிஷியலி பிகம் மை மார்னிங் பேக்ரவுண்ட் சவுண்ட் வைல் டிராவலிங் ஃப்ரம் MBZ சிட்டி டு அபுதாபி பை பஸ். ஹாவ் அ கிரேட் டே அப்படின்ட்டு இருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி, உங்களுடைய பேக்ரவுண்டா வந்து என்னோட ஷோ இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, உங்களுக்கு கம்பெனியா நான் இருக்கேன்னு நினைக்கும்போது, ஐ எம் சோ ஹாப்பி. விக்கிதா, டேக் கேர் அண்ட் ஹாவ் அன் அமேசிங் டே. Such a sweet message. La. And Ravi from Chennai, I'm Ravi from Dubai, message பண்ணியிருக்காரு. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஃபீவர்லாம் வருது, சேஃபாக இருங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஆமாம் ரவி, கரெக்ட். ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹவுஸ் ஹோல்ட்லையோ இல்லை வந்து ஆஃபீஸ்லையோ நம்ம இருக்கிற இடத்துல வந்ததுன்னா அவ்வளோதான் அப்படி பரவிட்டே வரும். கரெக்ட், இந்த நேரத்தில் வந்து நம்ம இம்யூனிட்டி ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ராஜா கிருஷ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ரெண்டு மெலடி சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. ஓகே, 311 வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கு, நகரவே முடியலங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முருகேசன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. முருகேசன் வந்து கொடைக்கானல இருந்து கேட்பாரு, அவரு அப்பப்போ கொடைக்கானலோட அந்த அழகான அந்த சீனரி, மலையிலிருந்து மரங்கள் இதெல்லாம் அனுப்புவார். இன்னைக்கு என்ன அனுப்பியிருக்காருன்னா, அவகாடோ. கொடைக்கானல வந்து அவகாடோ ரொம்ப நல்லா வலியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவகாடோ மரம் இருக்கு போல இருக்கு. ஸோ மரத்தோட அந்த அவகாடோ பழங்கள் போட்டோ அனுப்பியிருக்காரு. ஸோ நைஸ், ஆஹா, இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் சார் நம்ம ஊர்ல இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. எனவே தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் த பிக்சர் ஷாஹுல். அதுக்கப்புறம் ஃபாரூ ஃபரூக், தௌஃபீக், குட் மார்னிங். அதுக்கப்புறம் வந்து 6:30 ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அருண் ஃப்ரம் ராசல் கேமா. குட் மார்னிங் கீர்த்தனா, காலை வணக்கம். சென்னை பல்லாவரம் மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. டெல்லி ஆஃபீஸ் போகும்பொழுது உங்க வாய்ஸ் நல்ல வைப் கொடுக்கும். கீப் ராக்கிங், ஹாப்பி வீக்கெண்ட்னு இப்பவே அனுப்பிட்டாரு. ஆடே, வீக்கெண்டுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா? எனவே தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் மெசேஜஸ். இப்ப நம்ம வந்து சரவணதாஸ் கிட்ட பாட்டு, காஞ்சிபட்டு பாட்டு, ரெட்டஜோட வாய்ஸ்ல இருந்து பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறமா 8 மேல செய்திகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பொறுமையா பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Relax, song of the hour. Relax, song of the hour. Brought to you by Plots Nale, Propshil Dane. For details, call 056-415-4242.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அடிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவார செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகமான மொஹ்ரி பெயரில் டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி காணொளிகள், குரல் பதிவுகள் மற்றும் படங்கள் உருவாக்கப்பட்டு மோசடி செய்யப்படுவது குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மொஹ்ரி அதிகாரிகள் அல்லது ஊழியர்களைப் போல ஆள் மாறாட்டம் செய்யும் மோசடியாளர்கள் தனிப்பட்ட தகவல்களை பெறுவது, போலி இணையதள இணைப்புகளை கிளிக் செய்ய வைப்பது அல்லது பணத்தை பரிமாற்றம் செய்யச் செய்வது போன்ற மோசடிகளில் ஈடுபடக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணொளி அல்லது குரல் பதிவு உண்மையானது போல தோன்றினாலும் உடனடியாக நம்ப வேண்டாம் என்றும், அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் மூலம் தகவல்களை சரிபார்த்து தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் பண விவரங்களை பாதுகாக்குமாறும் அமீரக குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மொஹ்ரியின் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்வதற்காக போலியான காணொளிகள், குரல் பதிவுகள் மற்றும் படங்களை மோசடியாளர்கள் உருவாக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இவை அமீரகமயமாக்கல் அமைச்சகம் அல்லது அதன் அதிகாரிகள் ஊழியர்களிடம் இருந்து அனுப்பப்பட்டவை போல தோன்றும் வகையில் உருவாக்கப்படலாம். அவற்றில் அவசர கோரிக்கைகள் அல்லது அறிவிப்புகள் இடம்பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தக்கூடும். இதன் மூலம் முக்கியமான தனிப்பட்ட தகவல்களை பகிரச் செய்வது, பணம் செலுத்தச் செய்வது போன்ற மோசடிகளில் ஈடுபடலாம். எனவே மொஹ்ரி பெயரில் வரும் சந்தேகத்துக்கிடமான தகவல்களை அதிகாரப்பூர்வ வழிகளில் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலிய அரசு இணையதளத்துக்குள் ஓபன் ஏஐ ஏஜென்ட் ஊடுருவியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அரசின் மெடிகேர் சுகாதார புள்ளி விவர இணையதளத்துக்குள் ஓபன் ஏஐ உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு ஏஜென்ட் அத்துமீறி நுழைந்ததாக பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் ஜூன் மாதம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. பொதுவாக பொதுமக்களுக்கு கிடைக்கும் சுகாதார புள்ளி விவரங்களுடன் பொதுவில் இல்லாத சில கோப்புகளையும் ஏஐ ஏஜென்ட் அணுகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நோயாளிகளின் தனிப்பட்ட பதிவுகள் எதுவும் அணுகப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று ஓபன் ஏஐ தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஓபன் ஏஐக்கு ஆகஸ்ட் மாதத்தில் தகவல் கிடைத்ததாகவும், ஆஸ்திரேலிய அரசுக்கு செப்டம்பர் 10 மட்டுமே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆண்டனி ஆல்பனீஸ் கூறியுள்ளார். மேலும் மற்ற 3 அரசு இணையதளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பதால் விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் மேலும் தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாக பொறுப்பை இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்திடம் இருந்து வேறு ஒரு திறமையான நிறுவனத்திடம் ஒப்படைக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் எழுதிய கடிதம் வெளியாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்து இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தை மாற்றி வேறு அமைப்பிடம் ஒப்படைக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் எழுதியுள்ள கடிதம் கடந்த வாரம் வெளியானதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 5 பிரதமருக்கு முதல்வர் விஜய் எழுதிய கடிதத்தின் நகல் தற்போது வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. அந்த கடிதத்தில் சென்னை விமான நிலைய பணிகளின் எதிர்பார்ப்புகளுக்கு ஈடுகொடுக்க முடியாத நிலையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏஏஐ தரவுகளின்படி 2026 ஏப்ரல் நிலவரப்படி பயணிகள் போக்குவரத்தில் சென்னை 6 இடத்துக்கு சரிந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்திலும் சென்னை விமான நிலையம் பின்தங்கியுள்ளது. இது விமான நிலையத்தின் முழு திறனும் பயன்படுத்தப்படாமல் வீணாகுவதையே காட்டுகின்றது என்று முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜிம் வீரமணி பாலியல் வழக்கில் போலீசார் உச்சக்கட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். அவரது வீடு, அலுவலகம் உட்பட 5 இடங்களில் சென்னை பாலியல் தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று தீவிர சோதனை நடத்தினர். இந்நிலையில் ஜிம் வீரமணி பாலியல் வழக்கில் காங்கிரஸ் பிரமுகர் உள்ளிட்ட 2 முக்கிய புள்ளிகள் கைதாகுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொழிலதிபர் வீரமணியிடம் 70 கோடி ரூபாயை வாங்கிக் கொண்டு அவரை வழக்கில் சிக்க வைத்து முதுகில் குத்தியவர்கள் பற்றி பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் பிரமுகர் உள்ளிட்ட முக்கிய 2 அரசியல் புள்ளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
3: ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை உடனடியாக நிறுத்த முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்தும் திகழ்கிறது. இந்நிலையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்குவதை தடுக்கும் பொருட்டு ரஷ்யா மற்றும் ஈரான் மீதான தடைகள் குறித்த லின்சி ஓ கிரஹாம் சட்டத்தை அமெரிக்க அரசு அமலாக்கியுள்ளது. இதனால் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீதான பொருட்களுக்கு அமெரிக்காவில் 100% வரி விதிக்கும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை உடனடியாக நிறுத்த முடியாது, அவ்வாறு நிறுத்தினால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை இந்தியா நிறுத்திவிட்டு வேறு எங்கிருந்தாவது எண்ணெய் வாங்கலாம் என்று முடிவு செய்யலாம். ஆனால் அப்படி வெளியேறிய உடனேயே ஏற்கனவே குறைவாக உள்ள விநியோகத்துக்கான விலை உயரும். இது சந்தேகத்துக்கிடமின்றி ஒரு கடுமையான சவாலாக இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் திருத்தச் சட்டம் மூலம் ஆகியவற்றின் 2வது வாசிப்பு மீதான பாராளுமன்ற விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது. இவ்விரு சட்டமூலங்கள் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்னே நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதில் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்லை என்றும், பாராளுமன்றத்தில் 3/2 விசேட பெரும்பான்மையுடன் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அதேபோன்று நீதித்துறை அமைப்புகள் திருத்தச் சட்ட மூலத்தை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இன்றும் நாளையும் இது தொடர்பான விவாதம் நடைபெறவுள்ளதுடன் நாளை மாலை வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2027 IPL வீரர்கள் ஏலம் டிசம்பர் மாதம் கோவாவில் நடைபெறும் என்று BCCI செயலாளர் தேவதி சவுக்கியா உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு சவுதி அரேபியா, துபாய் மற்றும் அபுதாபி ஆகிய 3 வெளிநாட்டு இடங்களில் ஏலம் நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு கோவா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. IPL 2027 ஏலம் டிசம்பர் 2வது வாரத்தில் நடைபெறும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. 2023-27 IPL சுழற்சியில் நடைபெறும் கடைசி மினி ஏலமாக இது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 IPL தொடர் மார்ச் 14 முதல் மே 30 வரை நடைபெறும் என்று 2024 அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் நடைபெற்ற BCCI பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு IPL 2027 சீசன் மார்ச் 1 தொடங்கும் என்று BCCI செயலாளர் தேவஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார். எனினும் போட்டிகள் நடைபெறும் அதிகாரப்பூர்வ தேதிகள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அடுத்த IPL சீசனுக்கு முன்னதாகவே சில அணிகளின் வீரர்கள் பரிமாற்றம் மற்றும் அணியின் நிர்வாகத்தில் மாற்றங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன.
0: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் வரை உயர்வடையக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது பனிமூட்டம் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அமீரகத்தின் சில பகுதிகளுக்கு இன்று காலை அடர்த்தியான பனிமூட்டம் தொடர்பிலான மஞ்சள் மற்றும் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 42-45 டிகிரி செல்சியஸ் வரையிலும், கரையோர பகுதிகளில் 37-42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 29-35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையலாம். மணிக்கு 30-35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: Star of the month. Singer Hariharan.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:24 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: போன வாரம் ஒரு அப்டேட் ஒன்று வெளியாச்சு. அதாவது இந்தியாவில் நம்ம இனிமேல் இந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது ஒரு புது கட்டணம் வசூலிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. அது பார்த்ததுலேருந்தே வந்து பல பேருக்கு டென்ஷன், ஓ நோ அப்போ இனிமேல் வந்து நான் ஜிபேலாம் யூஸ் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண போகிறாங்களா என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நிலவிட்டு இருந்தது. பட் அது வந்து நமக்கு கிடையாது. ஸோ ஆஸ் கஸ்டமர்ஸாக இருக்கக்கூடிய நமக்கு கிடையாது. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு சார்ஜ் பொருந்துங்கிற மாதிரி அவங்க அதை பற்றின கிளாரிட்டி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அக்டோபர் 15th இருந்து இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் MDR னு சொல்லக்கூடிய அந்த UPI பரிவர்த்தனைகளுக்கு ஒரு புது கட்டணம் வந்து அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதை வந்து இன்னொரு தடவை ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கிறது என்னன்னா, இது வாடிக்கையாளர்களுக்கு பொருந்தாது. அதே மாதிரி அமீரகத்தில் வாழக்கூடிய இந்தியர்களும் எந்த விதமான கூடுதல் கட்டணமும் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டணம்லாம் எதுவும் இல்லாமல் வழக்கம் போல யூபிஐ சேவைகளை பயன்படுத்திக்கலாம்ங்கிற மாதிரி இன்னும் ஒரு முறை கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால யாரும் எதை நினைச்சும் டென்ஷன் பட வேண்டாம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும்.
3: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
4: இல்லையே.
3: இப்ப பாக்க ரெடியாகு.
5: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
3: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
6: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
3: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. September 25th ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
7: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
8: September 25.
9: Hey, file பண்ணிட்டல?
10: 4.9
11: ALD Properties in 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler. Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
6: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 8:41 இருக்கு மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு போடக்கூடிய அந்த சார்ஜஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பயமா இல்ல வந்து ஒரு டென்ஷனா இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த பேங்க் ஸ்ட்ரைக். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து வங்கி ஊழியர்கள் 3 நாட்களுக்கு செப்டம்பர் 28, 29, 30 இந்த 3 நாட்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்காங்க. அதனால அமீரக வாழ் இந்தியர்கள் எல்லாம் வந்து அமீரக வாழ் இந்தியர்களும் சரி, இப்போ நம்ம ஆறு வேற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். பாதிப்புங்கிறது வந்து இட்ஸ் லைக் டிலே ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் நம்ம பணம் அனுப்பும்பொழுது அது மேபி டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பணத்தை வந்து முன்கூட்டியே நம்ம அனுப்பிட்டு இந்த டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, இப்போ இவங்க தொடர்ந்து 3 நாள் ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறதுனால 28, 29, 30 அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்கிறதுனால வரக்கூடிய ஞாயிறு செப்டம்பர் 27 வந்து எல்லா பொதுத்துறை வங்கிகளும் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 28-30 தட் இஸ் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் வந்து ஏற்கனவே வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. ஆல்ரெடி ஹாலிடேவாக இருக்க போது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீக்கெண்டும் சேர்த்தா 5 டேஸ் இருக்குமே, ஐயோ பாதிப்பாயிடுமே எல்லாருக்கும் பெரிய அளவில் அப்படிங்கிறத வந்து கருத்தில் கொண்டு இப்போது சண்டே ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. எனிவே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட் 5-day work week. ஸோ இந்த 5-day work weekக்கான ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த பெண்டிங் அப்ரூவலின் காரணமாகத்தான் அவங்க வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட போறதா சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இதனால இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு டைரக்டா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து நம்ம அனுப்பும் பொழுது சம்டைம்ஸ் நமக்கு டிலேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஊருக்கெல்லாம் யாராவது பணம்லாம் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குனு அனுப்பிடுங்க. எனக்கு வந்து 24th தான் ஆகியிருக்கு, சரியா? எனவே அடுத்ததான் வந்து கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் அமர்க்களம் படத்துலேருந்து உன்னோடு வாழாத அப்படிங்கிற அந்த பியூட்டிஃபுல்லான பாட்டு, ஒரு எவர் கிரீன் லவ் சாங் இல்லையா? எத்தனை பேர் வந்து இன்னும் இந்த பாட்டை ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்கீங்க, கிரிஞ்சாக இருக்குது, நிறுத்துங்க டாடி அப்படின்னு உங்கள் பசங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் வந்து இந்த பாட்டெல்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இல்லை, குயிக்காக கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறதையும் கையோடு பார்த்துருவோமா? ஏன்னா தங்கத்தோட விலை சரன்னு சரிஞ்சுட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தோம்னா 24 கேரட் தங்கம் 1 கிராமிற்கு 516 திரம்ஸ் 25 ஃபில்ஸாக குறைஞ்சிருக்கு. அண்ட் 22 கேரட் தங்கம் 1 கிராமிற்கு 478 திரம்ஸாக கம்மியாகி இருக்கு.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யூஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
4: ஹே, ஃபைல் பண்ணட்டல?
5: நீ ஃபைல் செய்சாவா?
4: ஓய ஃபைல் கராத.
1: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
4: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000+ ஹேப்பி கிளையன்ஸ் அண்ட் கூகுல்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட்ட சூஸ் பண்ணுங்க.
1: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
0: தி VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mersal Morning.
3: இன்னும் ஒரு முறை வந்து உங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம திருமண பக்கம்லாம் இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் கூட நம்ம பார்க்கும்பொழுது இந்த பேங்க் ஸ்ட்ரைக் பற்றின செய்திகள் தான் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கு இல்லையா. ஸோ வர செப்டம்பர் 28, 29, 30 இந்த 3 நாட்களும் நம்ம ஊரில் வந்து பேங்க் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிற அந்த காரணத்தினால நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக இங்கே இருக்கிற நம்ம எப்படி பாதிப்படைவோம். நம்ம ஊருக்கு வந்து பணம் அனுப்பும்பொழுது அந்த ரெமிட்டன்ஸ் வந்து சரியான நேரத்துக்கு போய் சேர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ரெமிட்டன்சஸ் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து மேனுவல் ப்ராசஸிங் தேவைப்படும் பட்சத்தில் வந்து அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரெமிட்டன்ஸ் சர்வீஸ் டிபெண்ட் பண்ணி அண்ட் ஆல்சோ ரிசீவிங் பேங்க் அண்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ண முடியுதா என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு டிலேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அஹெட்டாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர்லேயுமே வந்து பார்த்தா இந்த பேங்க் ஸ்ட்ரைக்கை முன்னிட்டு சீக்கிரமாகவே வந்து சேலரி எல்லாம் டிஸ்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சேலரிஸ் கூட முன்கூட்டியே வழங்கப்படும்ங்கிற மாதிரியும் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உடனடியாக ஊருக்கு பணம் அனுப்புங்க உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில். அண்ட் அப்படி அனுப்பும்பொழுது அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாக நீங்கள் அனுப்புறதுனால என்னாகும்னா 200,000 dirhams வர்த் ப்ரைஸஸ் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து அமேசிங்கான டெய்லி வீக்லி அண்ட் மந்த்லி கேஷ் ப்ரைஸஸ் ப்ளஸ் 100,000 dirhams கிராண்ட் ப்ரைஸும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. October 31st வரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த யூனோ கிஃப்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இதெல்லாம் நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு சடனாக நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டி ஏற்படும் பொழுது இல்லை, ஊரில் வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் எதிர்பாராத நேரத்தில் நடக்கும்பொழுது தான் நம்ம கையிலேயே இந்த மாதிரி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் இருக்கும்பொழுது நமக்கு அபாடி அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நேரத்துக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் மொபைல் ஆப் உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அதனால் உங்கள் கையில் ஆப் இல்லைனா உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க, டிரான்சாக்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பரிசுகள் எல்லாமும் போனஸா வின் பண்ணுங்க.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு வரும் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் சமீப காலமாக பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் டெங்கு காய்ச்சல், கொரோனா, சின்னம்மை, கூகை கட்டு அம்மை போன்ற நோய்களால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக ஸ்கிரப் டைபஸ் என்ற உண்ணி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இதனால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வரும் பொதுமக்களை முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் நிதித்துறையில் இருந்து பிடிஆரை ஓரங்கட்டியது ஏன் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்குகளை பிரிக்க திமுக அதிமுக தனித்தனியாக போட்டியிட்டன என்றும் அவர் கூறியுள்ளார். தவிக வேட்பாளர்களை மக்கள் எதிர்க்கவில்லை என்றும் திமுக அதிமுகவினர் திட்டமிட்டு எதிர்க்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் செயற்பாட்டை பிடிக்காமல் தவிக்காவில் இணைகின்றனர் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சபரிமலை கோயிலின் 55.72 பவுண்ட் எடையுள்ள தங்க கிரீடம் காணாமற் போயுள்ளது. ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருந்த கையிருப்பு பொருட்களை கணக்கெடுத்தபோது தங்க கிரீடத்துக்கு பதிலாக அதே வடிவிலான போலி கிரீடம் வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2012 தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த தங்க கிரீடத்தை சபரிமலைக்கு காணிக்கையாக வழங்கியுள்ளனர். பதிவுகளின்படி அதன் எடை 445.78 கிராம். தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட போலி கிரீடத்தின் எடை 240 கிராம் மட்டுமே என்று தெரிய வந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இன்று காலை சபை அமர்வுகள் ஆரம்பமான போது சபாநாயகர் முன்னிலையில் அவர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட எம் எஸ் அப்துல் வாசித் அண்மையில் தனது பதவியில் இருந்து விலகியதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கே சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரானின் மெல்லி ஈரான் வங்கியின் ஐக்கிய அரபு அமீரகத்தில் செயற்படும் அனைத்து கிளைகளும் ஈரானுக்கு பணம் அனுப்புவது மற்றும் ஈரானில் இருந்து பணம் பெறுவது உள்ளிட்ட அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தில் நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் மற்றும் சட்டங்களுக்கு குறிப்பாக பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத நிதியுதவி மற்றும் பரவல் நிதியுதவி தடுப்பு விதிகளுக்கு வங்கி இணங்காதது தொடர்பான ஆய்வுகளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமீரக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஈரானுடனான வர்த்தக நிதி நடவடிக்கைகள் மற்றும் பண பரிமாற்றங்களும் இந்த தடையில் அடங்கும் என அமீரக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் அமெரிக்கா சென்றுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அரிதான முறையில் விமான நிலையத்திற்கே சென்று ஸீ ஜின்பிங்குக்கு ஆடம்பரமான வரவேற்பை அளித்தார். செயற்கை நுண்ணறிவு, வர்த்தகம் மற்றும் ஈரான் விவகாரம் வரை வல்லரசு நாடுகளுக்கிடையிலான பதற்றத்தை தணிப்பதை நோக்கமாக கொண்ட அரசுமுறை பயணத்தை தொடங்கும் வகையில் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் அமெரிக்கா சென்றுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய ஆடவருக்கான கிரிக்கெட் போட்டிகளில் இன்று ஜப்பானுக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிட தாண்டிய ஆப்கானிஸ்தான் 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 129 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய ஜப்பான் 19.3 ஓவர்களில் 81 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரெல்லாம் வந்து கரெக்டா ரிமைண்டர் வச்சு ஒரு அலாம் வச்சு இப்போ 9 o'clock டியூன் இன் பண்ணணும் அப்படின்னு டியூன் இன் பண்ணியிருக்கீங்க, ஆர் இஃப் நாட் நோ ப்ராப்ளம், சடனா இப்போதான் நான் வந்து டியூன் இன் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் யூ ஷுட் நாட் மிஸ். எஸ்பெஷலி உங்க வாழ்க்கையில வந்து பெண்கள் இருக்காங்க, கேட்டுட்டு இருக்க நீங்க வந்து ஒரு ஆணா இருக்கலாம், உங்க லைஃப்ல வந்து பெண்கள் இருக்காங்க, அமீரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்களே வந்து ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு செஷனாக இந்த ஒரு மணி நேரம் இருக்க போது. ஏன்னா நம்ம விமன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் பல துறைகளில் வந்து நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி என்னதான் வந்து பல துறைகளில் நம்ம வந்து சாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலும் எப்பவுமே தெர் இஸ் அ ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா. ஸோ அப்படி பல ஸ்கில்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் வந்து நீங்கள் இன்னும் வளர்த்திக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து உருமாறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். பிகாஸ் ஐ ஹாவ் அ சூப்பர் உமன் ஹியர் வித் மீ அண்ட் she is Miss Priya Rex and she is the president of Bima Superwoman Toastmasters Club. Welcome Miss Priya, எப்படி இருக்கீங்க?
1: I'm perfectly great. Okay. Thank you so much for having me here on the show.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து இங்க மீட் பண்றதுல. And நீங்களே வந்து பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. And இப்போ Toastmasters Club அப்படிங்கிறது பரவலா நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? It's an international club. And இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு Toastmasters Clubனா என்ன? And இப்போ பீமா வந்து இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் வி சி இட் இஸ் பீமா சூப்பர் உமன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இல்லையா?
1: ஸோ
0: டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்
1: என்ன அப்படிங்கிறத மாறிக்கலாமா? Sure, Toastmasters Club வந்து ஒரு non-profitable educational organization. It started more than 100 years back in the US. Right now we have around 14,000 clubs across the globe and 180 plus clubs within UAE. Oh wow. Now the aim of Toastmasters is to make people good communicators and better leaders.
0: Okay, நிச்சயமா அந்த ஸ்கில் வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு துறையில நம்ம இருக்கோம்னாலும் அந்த லீடர்ஷிப் ஸ்கில் நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறத தெளிவா நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பீமா சூப்பர் உமன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் அப்படின்னு பாக்குறோம். பீமா வந்து யூனோ திஸ் கிளப் இஸ் பவர்ட் பை பீமா ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அண்ட் பீமா ஜுவல்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நூற்றாண்டுகளுடைய ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு ஸ்தாபனம், பல பேருடைய லைஃப்ல வந்து நல்ல அழகான எப்படி சொல்றது மொமெண்ட்ஸ்க்கு வந்து இருந்திருக்காங்க அழகழகான நகைகள் மூலமாக. ஸோ அண்ட் இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னா இங்க நம்ம அமீரகத்துல பீமா பெண்களுக்கு எஸ்பெஷலி இந்த விமன் கம்யூனிட்டியை வந்து எம்பவர் பண்ணுங்கிறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து சூப்பர் உமன்.
1: Correct. Yeah, and நீங்களும் வந்து if we have to go back, இப்போ நீங்க பிரசிடென்டா இருக்கீங்க for this club, நீங்க வந்து ஒரு சூப்பர் உமன் ஃபைனலிஸ்டா நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? So, yeah, tell us about the journey and Bima's association with this club. Absolutely, before starting off with Bima Superwoman, my association with Bima started again from Bima Superwoman, the contest itself. I am the contestant, the season one finalist.
0: And the time lirunde the amount of genuinity this brand is showing for
1: empowering women in UAE, that is something awesome. நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர். நான் ஆண்டர்ப்ரனர் ஆகுறதுக்கு காரணமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இஸ் ஆஃப்கோர்ஸ் த பீமா சூப்பர் உமன் கான்டெஸ்ட்.
0: ரியலி? அதுக்கப்புறம் தான் நீங்க ஆண்டர்ப்ரனர் ஆகிருக்கீங்க?
1: ஆமா ஆமா.
0: வாவ், தட்ஸ் such an inspiration actually. சொல்லுங்க சொல்லுங்க. I love to hear
1: because we always have these super ideas when we are in college.
0: Yeah.
1: We want to open up a company when you are in 30s. But we don't have the courage and the dhairyam irukamata okay to open up something. And once I got the stage of Bima Superwoman that season 1, then I got that okay நம்ம நம்மளால பண்ண முடியும் அந்த ஒரு
0: ஒரு உத்வேகம் நம்பிக்கை.
1: ஆமா கண்டிப்பா அது வந்துருச்சு.
0: சோ
1: தட்ஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். அண்ட் சின்ஸ் தென் ஐ ஹவ் பீன் ஈவன் தோ ஐ அம் நாட் அசோசியேட்டட் வித் ஐ அம் நாட் அன் எம்ப்ளாயர் ஆஃப் பீமா, ஐ அம் அன் ஆண்டர்ப்ரனர் மை செல்ஃப், பட் மை ஜர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் தேர்.
0: ஓகே.
1: அண்ட் கம்யூனிகேஷன், இஃப் ஐ ஹவ் டு கம் டு பீமா டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் விச் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி சேம் பீமா சூப்பர் உமன் கான்டெஸ்ட், இது வந்து நீச்சல் மாதிரி தான் கம்யூனிகேஷன். நம்ம நம்ம வாசிச்சு இல்லை படிச்சு வி கான் டூ வி கான் லேர்ன் நீச்சல் இல்லை, அதே மாதிரி கம்யூனிகேஷன் வந்து இட் வில் ஒன்லி இம்ப்ரூவ் பை ஸ்பீக்கிங்.
0: ஸோ
1: தட்ஸ் வாட் பீமா சூப்பர் உமன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இஸ் டுடே.
0: அமேசிங் அமேசிங். கேக்க கேக்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் மிஸ் பிரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐ திங்க் சூப்பர் உமன் சீசன் 1 ஓட ஃபைனலிஸ்ட் இல்லையா? ஸோ இன் விச் இயர் டிட் தட் ஹேப்பன்?
1: I'm not very sure. It's definitely before COVID.
0: Before COVID. Okay. Yeah. So, less than 10 years.
1: Kandipa.
0: So, maybe we can say, and the superwoman, abdingra oru platform in moolamaga, avangalukulla irundha and the entrepreneur velila vandirukanga, and innum alaga vandha avangaloda skills la hone panni, ippo avangaloda andha valarchiya nirthikama, amirgathil irukkakoodiya pengalukkum andha skills vandhu pass on pananum appdi nenikiranga, which is actually a wonderful initiative by Bima. And indha club la vandhu neenga join pananum appdi nenchingana, for more details அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க விசிட் பண்ணீங்கனாலே போதும். சோ பீமா சூப்பர்வுமன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு போங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஹோஸ்டிங் அன் ஓபன் ஹவுஸ் தீம்ட் இவெண்ட் ஒன்று வர சாட்டர்டே இல்லையா, சோ விச் இஸ் கால்ட் பிரேவ் இனஃப் டு பிகின். வண்டர்ஃபுல்லா இருக்கு டாபிக்கே வந்து கேட்கறதுக்கு. சோ இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் தி 26th ஆஃப் செப்டம்பர் அட் அல்த்வார் லைப்ரரி கிசேஸ். சோ இதுல நீங்க கலந்துக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபார் ஆல் தோஸ் டீடைல்ஸ் நீங்க பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஹெட் டு தியர் இன்ஸ்டாகிராம் பேஜ் பீமா சூப்பர்வுமன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்ங்கிற பேஜ்க்கு போங்க. அங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன் டீடைல் நம்ம இன்னும் பேச போறோம் நிறைய, இப்போ சாட்டர்டே நடக்கக்கூடிய இவெண்ட் பத்தியும் இந்த கிளப் பத்தியும். So stay tuned. Back to back.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
0: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
0: நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: 4242 செலுத்தையும் தமிழி ஒளியே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 9:28 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு மார்னிங் அப்படின்னு சொல்லணும், எஸ்பெஷலி வந்து பெண்களுக்கு இல்லையா. ஸோ பெண்களுக்காக இங்க நம்ம பீமா ஜுவல்லர்ஸ் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் யூஏஇல இந்த விமன் கம்யூனிட்டிக்கு நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க த்ரூ டிஃப்ரெண்ட் கேம்பெயின்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ஸ். லைக் சூப்பர் உமன் வந்து அதுல வந்து ரொம்ப பிரபலமான ஒண்ணு. ஸோ அப்படி நம்ம முன்னாடி இப்ப இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷீ இஸ் ஆல்சோ ஒரு சூப்பர் உமன் தான். அண்ட் சூப்பர் உமன் அப்படிங்கிற கான்டெஸ்டோட ஃபைனலிஸ்டா அறிமுகமானாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்னா பீமாவுடைய இன்னும் ஒரு விங் ஆன பீமா சூப்பர் உமன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்பை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷீ இஸ் த பிரசிடென்ட். மிஸ் பிரியா நம்ம கூட இருக்காங்க. ஸோ டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்னா என்ன, அதுவும் இங்க பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா த்ரூ பீமா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இஃப் ஐ எம் நாட் ராங், ஒன் இயர் யூ ரீசென்ட்லி செலிப்ரேட்டட் யுவர் ஆனிவர்சரி நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்போ பார்க்கும்பொழுது ஒரு ஒன் இயர் ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்தது, பிளஸ் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இது வந்து ஸ்பெஷலி பெண்களுக்காக அப்படிங்கும் பொழுது எந்த மாதிரியான பெண்களுக்கு, யாருக்காக, அண்ட் ஏதாவது பர்டிகுலர் கேட்டகரி ஆர் ஒர்க் பண்ற பெண்கள், ஏஜ் கேட்டகரி இந்த மாதிரி ஏதாவது இருக்கா நமக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஆர் எனிபடி கேன் பார்ட்டிசிபேட்டா?
1: Well, to tell our journey from day one, it's been very overwhelming. அது மட்டும் இல்லாமல் நிறைய there's a lot to learn. We got to learn a lot. When women start supporting women, truly, we can learn a lot. நம்ம நிறைய கற்றுக்கலாம். You have a lot of opinions and you can actually build yourself better. So that is one thing. And we are still a work in progress club. We always like to be the same. We can learn from new members always. If I have to talk, who will be benefited of such a program? Moonu vidamana pengal. Let me say the first category. The first category are the women who are currently in some kind of a job. Okay. It can be some level, any level, senior level, entry level job, or even mid level. நம்மளால் நம்ம கம்யூனிகேஷன் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாமல் வி ஆர் நாட் ஏபிள் டு கன்வே அவர் மெசேஜஸ் டு அவர் கொலீக்ஸ் ஆர் பாஸஸ் அண்ட் வி ஃபீல் தட் ஏதோ ஒரு தயக்கம் டு புட் ஃபார்வர்ட் அவர் ஐடியாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி போர்ட். அந்த மாதிரி பொண்ணுங்கள். செகண்ட் வந்து ஆல் தி I cannot say homemakers anymore because His Highness Sheikh Hamdan has said that we are generation shapers.
0: Of course.
1: So such generation shapers been in this daily routine job of prioritizing your family beyond yourself. Such people, if you are looking for, yeah, namma indha maadhiri ille romba varsham munnadi namma college la indha maadhiri I have lost my identity for some reason andha maadhiri irukka ponnunga.
0: Okay.
1: And the third one, which I feel I am also part of it, is people who are who likes to do physical exercise. I'm a karate student meanwhile. So who like to do some physical exercise, but we are not concentrating on our mental fitness as such. So what I feel that Toastmaster vandu namakku brain exercise pole da. It gives you that, it keeps us engaged so that we keep our brains sharpened. So if you belong to any of these categories, these three categories, or கேட்டுட்டே இருக்கிற இஃப் யுவர் ஹஸ்பண்ட், இஃப் யூ திங்க் யுவர் வைஃப் நீட்ஸ் தட் பிரேக், ஸோ ஆர் யுவர் கிட், எனிபடி எனி விமன் அபவ் த ஏஜ் ஆஃப் 18 கேன் ஜாயின் ஆர் கிளப்.
0: ஓகே. அண்ட் தேர் இஸ் நோ லிமிட்.
1: There is absolutely
0: no limit. நீங்க ஒரு பெண்ணா மட்டும் இருந்தா போதும் அந்த ஜாயின் பண்ணிக்கலாம்.
1: Absolutely. So these are the three things. And and the best part of Bima Superwoman as a community is that we

0: ஸ்டார்ட் பண்றது, நம்ம நினைக்கிறது கரெக்டா, எப்படி வந்து நம்ம பேசுறது, எப்படி தாட்ஸ் வந்து பிரசென்ட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ ஆப்சல்யூட்லி ஒரு ஜீரோ ஜட்மெண்ட் ஜோனா தான் இது இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு பீமா சூப்பர்மன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்போடைய பெரிய ஒரு எய்மே என்ன அப்படின்னா, ஆர் லைக் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்வாயன்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து, அட் த சேம் டைம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸை வந்து எந்த விதமான ஜட்மெண்ட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸ், அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது மட்டும்தான். அதனால வாட் யூ வெயிட்டிங் ஃபார்? ஸோ யோசிக்கவே வேண்டாம், நீங்கள் யூ கேன் பி part of this club. And இதுல வந்து நம்ம மெம்பர் ஆகணும்னா என்ன பண்ணணும்?
1: For now I would just want you to come, enjoy the experience, get the experience. There's okay. No pushing. Idu onnu oru sales idu kedaiyadhu. So okay. you enjoy the meeting, and for that first neenga vandu register pannanum. Visit our Instagram page, Bhima Superwoman Toastmasters Club. There is a registration form, a Google form. The seats are limited. That is why we wanted to host an open house this Saturday at Althuvar library. So please feel free, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கெட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், தென் வி வில் டாக் அபவுட் மெம்பர்ஷிப் ஓன்லி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்.
0: அப்சல்யூட்லி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நீங்க போய் இப்ப நடக்கக்கூடிய, மேபி இட் குட் பி த ஃபர்ஸ்ட் செஷன் ஃபார் யூ. ஸோ இந்த செஷன்ல வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மிஸ் பிரியா சொன்ன மாதிரி நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பீமா சூப்பர்வுமன் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இன்ஸ்டாகிராம் பேஜோட பயோல இருக்கு. அங்க போய் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே யூ வில் கெட் நோ ஆல் தி டீடைல்ஸ். ஸோ டக்குன்னு போங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அண்ட் வீல் பி பேக்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.
4: You are with Kirtana on Mersal Morning.
5: Nikana, 91 போடு.
6: என்னது?
4: 90s not out.

0: நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: VNCT Global-இன் பிக் வில்லா சேல் இப்ப நம்ம ஷார்ஜால. பீச் வில்லாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் OMR சென்னை. ஜஸ்ட் மந்த்லி 1500 திரம்ஸ் EMI-ல. 4BHK ஸ்பேஷியஸ் டிசைனர் வில்லாஸ், 15 இயர்ஸ் ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பாத்துக்கும்.
2: இந்த பிக் வில்லா சேல் 27 செப்டம்பர் சண்டே 10 AM to 8 PM அல் ஹயாத் ஹோட்டல் நியர் கிங் ஃபைசல் மாஸ் ஷார்ஜால நடக்கவிருக்கு. கால் 054-767-3111 054-767-3111. 4BHK villas, spacious villas, வெறும் 1500 dirhams EMI-ல. மிஸ் பண்ணிடாதீங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
4: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player ID play responsibly. TNC supply.
5: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
6: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
5: UAE-ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA and DTCP approved plots, 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564154242.
7: எனக்கு சக்கரை வியாதி,
8: சுகரா, இது எத்தனை நாளா?
7: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
8: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
7: சார்?
4: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 ரூபாய் தான்.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ஞானேஷ்குமார் பதவி விலக அறிவுறுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு திருமாவளவன் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்தியா முழுவதும் அனைத்து எஸ்ஐஆர் நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜிம் வீரமணி வழக்கை முன்பு விசாரித்த காவல்துறை அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. காவல் உதவி ஆணையர் யாஸ்மின் உட்பட 3 பேர் விசாரணைக்கு முன்னிலையாக விபச்சார தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியுள்ளது. விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளர்கள் மகேஷ்குமார் ராஜலட்சுமிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஓமன் கடற்பகுதியில் எம்சி கேம் டாவோ சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்த 20 இந்திய மாலுமிகளில் 19 பேர் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் வர்த்தக கப்பல்கள் மீது தொடர்ந்தும் நடத்தப்படும் தாக்குதல்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் தொடர வேண்டும் என்றும் வர்த்தக கப்பல்கள் மாலுமிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டு கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு சர்வதேச கடல் வழிகளில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் விரைவில் மீண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள சிவராசா அனுஜனுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவரை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் அவசர சந்திப்பை நடத்துமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் செப்டம்பர் 22 திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள தமிழரசுக் கட்சி அனுஜனின் விடுதலைக்காக கிடைக்கக்கூடிய அனைத்து ராஜதந்திர வழிமுறைகளையும் அவசரமாக பயன்படுத்த வேண்டியது அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகம் முழுவதும் 2022 முதல் 2025 ஆண்டு வரை கனரக லாரிகள் தொடர்பாக மொத்தம் 1136 போக்குவரத்து விபத்துகள் பதிவாகியுள்ளதாக உள்துறை அமைச்சக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2022 208 விபத்துகளும் 2023 271 விபத்துகளும் பதிவான நிலையில் 2024 நான்கு ஆண்டுகளில் அதிகபட்சமாக 332 விபத்துகள் பதிவாகின. 2025 325 விபத்துகள் பதிவாகின. கனரக வாகனங்களின் பராமரிப்பு குறைபாடுகள், குறிப்பாக டயர் பிரச்சினைகள் மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் ஆகியவை விபத்துகளுக்கான முக்கிய காரணிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்றும் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை திறந்தே வைத்திருப்பதாகவும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையில் பேசிய அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அணுகுமுறை மிரட்டல் சார்ந்தது என விமர்சித்ததுடன் அச்சுறுத்தல்களால் ஈரானின் நிலைப்பாட்டை மாற்ற முடியாது என்றும் கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஆனால் வலுக்கட்டாயத்தை ஏற்க முடியாது என்றும் பெசஷ்கியான் வலியுறுத்தியுள்ளார். 20th ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய வீராங்கனை ரோஷிபினா தேவி வுஷுவில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பெண்களுக்கான 60 கிலோ சாண்டா பிரிவு இறுதிப் போட்டியில் ரோஷிபினா தேவி சீனாவின் ஜாங் கியோயுவாவை எதிர்கொண்டார். இதில் ரோஷிபினா தேவி 0-2 என்ற கணக்கில் தோல்வியடைந்தார். இதனால் அவருக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இதனிடையே ஆசிய விளையாட்டு விழாவில் ஸ்கீட் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982.
2: அமீரகத்தின் சில பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் காணப்படுகின்றது. அவ்வப்போது பனிமூட்டம் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை வேளையில் சில பகுதிகளுக்கு அடர்த்தியான பனிமூட்டம் தொடர்பிலான சிவப்பு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. அஜ்மானில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், ஃபுஜிராவில் 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியிலும் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தெரி படத்துல இருந்து என் ஜீவன் பாட்டு, ஆமா நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு இல்லையா, கேட்டு முடிச்சாச்சு. அண்ட் ஹவுஸ் யுவர் தேர்ஸ்டே கோயிங்? September 24th அண்ட் இட் இஸ் அ தேர்ஸ்டே டுடே அண்ட் ஐ ஹோப் இட்ஸ் கோயிங் ஆன் வெல். இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கு இந்த வாரம் முடிவடைகிறதுக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு எண்ட் ஆஃப் திஸ் மந்த்க்கு வந்தாச்சு. ஆனா என்ன நல்ல விஷயம், இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்காக காத்துட்டு இருக்கு. இல்ல வெதர் வைஸும் சரி நல்ல பிளசன்ட் ஆக போகுது. அண்ட் துபாய் ஆஸ் அ சிட்டி ஆர் யூஏ ஆஸ் அ கண்ட்ரி பயங்கர ஆக்டிவ் ஆகும். லாஸ்ட் குவார்டர் ஆஃப் எவ்ரி இயர் அன்டில் த ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த ஃபாலோவிங் இயர் இல்ல பயங்கர பிஸியா இருக்கும். திருமண பக்கம் எல்லாம் வந்து அப்படி கல கல கலன்னு இவெண்ட்ஸ் இருக்கும். குட்டி குட்டி லெவல்ஸ்ல இருந்து பெரிய பெரிய பிரம்மாண்டமான இவெண்ட்ஸ் இருக்கும், ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். எதுவுமே வந்து வெளியில நடக்கிறதுல நம்ம கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வீக்கெண்ட் சில் பண்ணலாம். வெளியில வந்து அதுக்கு வெதர் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், கேம்பிங் பண்ணலாம். ஒன்றும் இல்லைனாலும் வந்து வீட்டை விட்டு கீழே நிம்மதியாக காலார போய் நடந்து நல்ல சுத்தமான ஜிலுஜிலுன்னு காற்றை வந்து சுவாசிக்கலாம். ஸோ அப்படி பிளசண்டான நாட்களை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதுவே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம எடுத்துப்போம். சரியா, ஏதாவது ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் நம்ம ரைட் நவ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா பரவாயில்ல, எப்படி வந்து இந்த சீசன் மாதிரி நல்ல பிளசண்டான டைம் கூட நம்ம என்டர் ஆக போகிறோமோ அதே மாதிரி உங்களுடைய லைஃபும் நல்ல ஒரு பிளசண்டான ஒரு காலகட்டத்தை நோக்கி போகட்டும். அந்த ஒரு ஹோப்போட லெட்ஸ் ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் கோலமாவு கோகிலா படத்திலிருந்தும் கத்தி படத்திலிருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். ப்ளஸ் மீசை முறுக்கு 2 படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் பயங்கர ஹைப் இஸ் ஆல்ரெடி தேர். இல்லை ஏன்னா ஹிப்போ பாதி அப்படின்னாலே அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அண்ட் மீசை முறுக்கு 1 படத்தின் மூலமாக அவரோட வாழ்க்கை கதையே வந்து சொல்லியிருப்பார். இல்லை எப்படி வந்து ஊரில் இருந்த ஒரு பையனாக இருந்தவர் இப்போது எவ்வளோ பெரிய ஒரு லெவலில், பெரிய ஒரு சினிமா பேக்ரவுண்டோ இல்லை வந்து எந்த விதமான சப்போர்ட்டோ இல்லாமல் அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்தார், எப்படி சஸ்டெயின் ஆனாருங்கிற மாதிரி இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அவரோட அடுத்த ஒரு படம் தான் வந்து இந்த மீசே முறுக்கு 2. இதுக்கான பாசஸும் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். சரியா, ஸோ அந்த பாசஸ் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இப்போ நான் கேட்குற கேள்வி, ஓகே, சிம்பிளான ஒரு கேள்வி. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கேள்வி வைக்கும்பொழுது என்னென்னா என்கிட்ட நானே சொல்லணும், கீர்த்தனா அமைதியாரு உணர்ச்சி வசப்பட்டு நீயே ஆன்சரை சொல்லிடாத அப்படின்ட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்டினா அது. எங்கேயாவது இந்த மாதிரி போகிற போக்கில் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா அந்த ஒரு ஃபன் போயிடும்ல. இல்லை நான் மட்டும் என்ன ரொம்ப கஷ்டமான கேள்வியாக எனக்கு பதில் தெரியாதான்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, விதவுட் எனி ஃபர்தர் பில்டப் என்ன கேள்விங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஹிப்ஹாப் தமிழாக இருக்கார் இல்லையா, ஹிப்ஹாப் ஆதி, அவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய கேள்வி. ஓகே, இதுக்கு மேலே இதை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் ஆட் ஆன் பண்ண மாட்டேன். ஓகேயா, ஹிப்ஹாப் ஆதி வந்து எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா MM2 டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்கள் நேம் அண்ட் நெமரேட்டை டைப் பண்ணி இப்போ நான் கேட்ட க்வெஸ்டனுக்கான பதிலையும் டைப் பண்ணி 0505258940க்கு வாட்ஸ்அப் வழியாக தெரியப்படுத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த கப்பல் பாஸ் வின்னர்ஸ் யார் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸோட நான் வருவேனாம். சரியா, சோ பாட்டு கேட்டு முடிச்சுட்டு வாங்க. சொல்லிட்டேன் என்ன படத்துல இருந்து கோலமாவு கோகிலா அண்ட் கத்தி படங்கள்ல இருந்து ரெண்டு பாட்டு கமிங் அவே ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா. இது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Back to back. ரெண்டு பாட்டு.
2: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, காய்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
3: முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: You know what? Guess who's back? We back, baby.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: We'll be back after a short commercial break.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம். JM brand AC da.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
10: VNCT Global-ன் பிக் வில்லா சேல் இப்ப நம்ம ஷார்ஜால. பீச் வில்லாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் OMR சென்னை. Just monthly 1500 dirhams EMI ல. 4BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பாத்துக்கோ.
11: இந்த பிக் வில்லா சேல் 27 செப்டம்பர் சண்டே 10 AM to 8 PM அல் ஹயாத் ஹோட்டல் நியர் கிங் ஃபைசல் மாஸ் ஷார்ஜால நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. 4BHK villas, spacious villas, வெறும் 1500 dirhams EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
12: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
13: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
14: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: இங்கே நம்ம யூஏஇல எமிரதைசேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஒரு சில ஆண்டுகள் ஆகுது இல்லையா. ஸோ ஒரு ஒரு வருஷமும் இங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் அவங்களுடைய எமிரதைசேஷன் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்து ஃபைன்லாம் போடுறது உண்டு. அண்ட் அதுலேயும் வந்து அடுத்த ரகம் எப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்து எமிரதைஸை எம்ப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலியாக வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நிறுவனங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம MOHRE. இப்போ நடப்பாண்டனுடைய முதல் பாதியில் தட் இஸ் அன்டில் June 2026 வரைக்கும் நம்ம அமீரகத்தில் கிட்டத்தட்ட 266 தனியார் நிறுவனங்கள்ல இருந்து 377 போலி எமிரதைசேஷன் விதிமீறல்கள் நடந்திருக்குங்கிறத நம்ம MOHRE கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தனியார் நிறுவனங்கள்ல வந்து குறிப்பிட்ட அளவு உள்ளூர் குடிமக்களுக்கு வந்து பணி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எமிரதைசேஷனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. ஸோ அப்படி பணி வழங்காம நாங்கள் இவ்வளோ பேருக்கு பணி வழங்கியிருக்கோங்கிற மாதிரி பொய்யான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணவங்களை கண்டுபிடிச்சு இத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க MOHRE.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகே.
5: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

10:38 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இப்பதான் நேற்றுக்கு தான் வந்து ஒஃபிஷியலி ஆட்டம் இலையுதிர் காலம் நம்ம அமீரகத்தில் ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியா டெம்பரேச்சர்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். அண்ட் இனி நம்ம எல்லாம் பயங்கர பிஸியாக ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஒரு வீக்கெண்டும் வந்து ஏதாவது நடந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்படி இந்த வீக்கெண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீசே முறுக்கு 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான பாசஸ் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வேற நான் கேட்டிருந்தேன். சிம்பிளான கேள்வி தான், நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் எனக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இருக்காரு இல்லையா, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கறத என்னோட கேள்வியாக இருந்தது.

0: MM2 space உங்க நேம் அண்ட் எமிரேட் பிளஸ் நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் டைப் பண்ணி 050-252-8940 எனக்கு நீங்க வாட்ஸ்அப் வழியா தெரியப்படுத்தலாம். இன்னும் நீங்க வந்து அனுப்பல அப்படின்னா அண்ட் அடுத்த எக்ஸைட்டிங்கான ஒன்று இந்த வீக்கெண்ட் நடக்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகம் பேண்ட் லைவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க துபாயில் நமக்காக. யா, ஸோ வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடக்க இருக்கு அகம் பேண்ட் உடைய லைவ் கான்சர்ட். அண்ட் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்ல அப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைக் சே இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்பொழுது, ரெக்கார்டட் வெர்ஷன் கேட்கும்பொழுதே பார்க்கும்பொழுதே இவ்வளோ நல்லா இருக்கே, அந்த மியூசிக்கை நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. அண்ட் யூ ஷுட் நாட் மிஸ் தட் ஒன். ஓகே, சோ அகம் லைவ் கான்சர்ட்க்கு வந்து உங்களுடைய டிக்கெட்ஸ் இன்னும் புக் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு போய் பாருங்க, platinumlist.ae டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு, வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் அவைலபிள். சோ போயிட்டு உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணுங்க. அண்ட் வர சனிக்கிழமை அங்க மீட் பண்ணுவோம். அண்ட் ஒஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
5: எனக்கு சக்கரை வியாதி.
6: சுகரா? இது எத்தனை நாளா?
5: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
6: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
5: சார்?
4: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
7: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
8: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச் கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
7: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
8: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்.
9: தமிழ் FM தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
10: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார வர?
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
11: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
12: You are with Kirtana on Marisol Morning.

0: 10:51 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ முடிச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இல்லை, இந்த மீசே முறுக்கு 2 படத்துக்கான கப்பல் பாஸ் வினர்ஸ் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேனா? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் நான் கேட்டிருந்தேன். மீசே முறுக்கு 2 படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை இங்கே நமக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் அண்ட் ஹிப்ஹாப் ஆதி அவரோட படம் தான் இது. ஸோ மீசே முறுக்கு 1 மாதிரி மீசே முறுக்கு 2. அண்ட் இந்த படத்தோட ஸ்பெஷலிட்டியே என்னன்னா, கானா மியூசிக் இருக்குல்ல, அண்ட் கானா கலைஞர்கள் அவர்களை வச்சு அவர்களை மையமாக கொண்டு இந்த படத்தை நான் எடுத்திருக்கேங்கிற மாதிரி அவருடைய ரீசன்ட் ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ என்ன கேள்வி நான் கேட்டிருந்தேன்னா, ஹிப்ஹாப் ஆதியோட சொந்த ஊர் என்ன அப்படின்ட்டு. எங்கள் ஊர் பக்கம்தான், கோயம்புத்தூர் பக்கம், சத்தியமங்கலம். அதுதான் வந்து சரியான பதில். சில பேர் வந்து கோயம்புத்தூர் அனுப்பியிருக்கீங்க, சில பேர் வந்து ஈரோடுன்னு சொல்லியிருக்கீங்க, சத்தியமங்கலம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஈரோடு சத்தியமங்கலம் தான் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். அண்ட் அப்படி கரெக்ட் ஆன்சர் சொல்லி கப்பல் பாசஸ் வின் பண்ணக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா, ஜெயலக்ஷ்மி, அதுக்கப்புறம் ஆஷிக் அயான் அண்ட் முகமது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு மீசே முறுக்கு 2 படம் பார்க்கறதுக்கான கப்பல் பாஸ் கிடைச்சிருக்கு. நம்ம டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஃபோன் வழியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சரியா? பாசஸ் கொடுத்துருவாங்க, எங்கே வரணும் ஏது வரணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அதை பார்த்து மறக்காமல் நீங்கள் வந்து படத்தை என்ஜாய் பண்ணுவீங்களாம். ஆல் ரைட். அண்ட் இந்த வருஷம் வந்து இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு இடம் நமக்காக புதுப்பிக்கப்பட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் அப்பப்போ நினைவுபடுத்திகிட்டே இருக்கோம், ஏன்னா அது ஒரு சாதாரணமான இடம் கிடையாது. இட்ஸ் அ வெரி நொஸ்டால்ஜிக் பிளேஸ். பல ஆண்டுகளாக இங்கே நம்ம அமீரகத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், இப்போ ஏகப்பட்ட மால்ஸ் எல்லாம் பயங்கர ஃப்ளாஷியாக எல்லாம் வந்திருக்கு. பட் அப்போது இருந்த காலகட்டத்தில் எஸ்பெஷலி வந்து இங்கே வளர்ந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது தான் வந்து லாம்சி பிளாசா. அண்ட் ஐ திங்க் ஐ வாஸ் லக்கி இனஃப், லாம்சி பிளாசா போயிருக்கேன் நானும். நான் வந்திருந்த சமயத்தில் துபாயில் ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தப்போ லாம்சி பிளாசா இருந்தது, அண்ட் அதை க்ளோஸ் டவுன் பண்ணாங்க. இப்போ வந்து மறுபடியும் லாம்சி பிளாசா புதுப்பிக்கப்பட்டு இங்கே நமக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க, இந்த வருஷம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. த பிளாசா அப்படிங்கிற பேரில் ஒரு புது ஐடென்டிட்டியோட, ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸோட, எக்ஸைட்டிங்கான யூனோ அவுட்லெட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நமக்காக ஓப்பன் பண்ண போகிறாங்க. விரைவில் வரப்போகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு தேட். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறையா என்டர்டெயின்மெண்ட் இங்கே நம்ம அமீரகத்தில் அண்ட் விண்டர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன்றுனா வந்து டேட்ஸ் எல்லாம் அறிவிச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம், சரியா? அண்ட் நீங்களும் வந்து பத்திரமா இருங்க, டிரைவ் சேஃப் அண்ட் நேரத்துக்கு சாப்பிடுங்க. அண்ட் வீக்கெண்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகேவா? நாளைக்கு மார்னிங் 7 மணிக்கு மறுபடியும் மெரிசல் மார்னிங்கில் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். அடுத்தது மசாலா கேஃபேக்காக மது வருவார், அவரோட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ் வழியாகவும் எங்களோட ஆப் இருக்குது. ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அமீரகத்திலேருந்து வெளியில் போனாலும் உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் ஃபோன் ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ளஸ் தமிழ் எஃப்எம் ஆப் இருந்தால் மட்டும் போதும், யூ கேன் ஸ்டே இன் டச் வித் அஸ். சரியா? டாடா.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணையை முதல்வர் விஜய் ரத்து செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. விரைவில் திட்டம் ரத்து குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பிலான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், பட்டினப்பாக்கம் தலைமைச் செயலகம் திட்டம் தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளிப்பார் என்று தெரிவித்துள்ளார். புதிய தலைமைச் செயலகம் தொடர்பாக மேலும் பல இடங்களை ஆய்வு செய்து வருகின்றோம் என்றும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: சபரிமலையில் தங்க கிரீடம் காணப்போயுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டை திருவாபரண ஆணையம் மறுத்துள்ளது. பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த தங்க கிரீடம் பாதுகாப்பாக உள்ளதாக திருவாபரண ஆணையர் தெரிவித்துள்ளார். சபரிமலை கோயிலில் 55.72 பவுண்ட் எடையுள்ள தங்க கிரீடம் காணப்போயுள்ளதாக தகவல் வெளியானது. பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த கையிருப்பு பொருட்களை கணக்கெடுத்த போது தங்க கிரீடத்துக்கு பதிலாக அதே வடிவிலான போலி கிரீடம் வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு திருவாபரண ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் முந்தைய குழந்தை பருவ சிறுவர்களின் டிஜிட்டல் திரை பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றின்படி முந்தைய குழந்தை பருவத்தில் உள்ள சிறுவர்கள் 64% தினமும் அரை மணித்தியாலத்துக்கு அதிகமான நேரத்தை கைபேசிகள் அல்லது கணினிகளை பார்ப்பதில் செலவிடுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைகளின்படி சிறுவர் ஒருவர் தினமும் அரை மணித்தியாலத்துக்கும் குறைவான நேரமே டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்த வேண்டும் என விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டார்.
2: அமீரக செய்திகள்.
3: பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் துபாய் மற்றும் ரியாத் நகரங்களுக்கான விமான சேவைகளை அடுத்த சில நாட்களுக்கு நிறுத்துவதாக ஏர் பிரான்ஸ் அறிவித்துள்ளது. ரியாத் விமான சேவைகள் செப்டம்பர் 28 வரையும், துபாய் விமான சேவைகள் அக்டோபர் 13 வரையும் நிறுத்தப்பட்டிருக்கும் என ஏர் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கியதை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களால் வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவைகளை ஏர் பிரான்ஸ் முதலில் நிறுத்தியது.
2: உலகச் செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் முழுமையான ஜனநாயகத்தை நோக்கிய மாற்றத்தின் ஒரு பகுதியாக தேர்தல்கள் நடத்தப்படும் என இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் ஐநா பொதுச்சபையில் தெரிவித்தார். எனினும் தேர்தலுக்கான குறிப்பிட்ட திகதியை அவர் அறிவிக்கவில்லை. அனைத்து அரசியல் தரப்பினருக்கும் சமமான வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் எதிர்க்கட்சிகளுடன் அரசியல் பேச்சுவார்த்தையை தனது அரசு தொடங்கியுள்ளதாகவும் ராட்ரிக்ஸ் கூறியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னணி சகலத்துறை வீரரான வனிது ஹசரங்க உபாதை காரணமாக அணியில் இருந்து விலகி நாடு திரும்பவுள்ளார். வைத்திய பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளுக்காக தற்போது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் தொடரில் இருந்து இடைநடுவே விலகி அவர் நாடு திரும்பவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெற்றது. தற்பொழுது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இலங்கை பல பரீட்சை நடத்தி வருகின்றது. முதல் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி ஈட்டியது. T20 தொடரை 3-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து முழுமையாக கைப்பற்றியது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக பல பகுதிகளிலும் தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், ஃபுஜைராவிலும் 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல்கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். ALD Properties in Nangama.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242. This hour of Masala Cafe is brought to you by
0: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: ஓகே, ஏசியன் கேம்ஸ்ல இந்தியா வந்து நிறைய மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. என்னென்ன மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க, எந்தெந்த கேட்டகரியில வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒன்னொன்னா தெரியப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி பேசிக் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாத்துரலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவா இதை பத்திலாம் பார்க்கலாம். இந்தியாவோட டாப் 10 பணக்காரர்கள் யாரு, அவங்க எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, அபிஷியலா எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் நான் இன்னைக்கு காலைல படிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: எஸ், உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச மாதிரி எத்தியாத் ரயில் துபாயில நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய அல்-அலை ஸ்டேஷன் வந்து ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட்ஸ் மெட்ரோவோட ரொம்ப பக்கத்துல. எஸ், நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர் எமிரேட் ட்ரெயின்ல நீங்க போகணும் அப்படின்னா, கார் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல பார்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட்ஸ் மெட்ரோல ஈஸியா ட்ரெயின் ஏறிக்கலாம். அதே இடத்துல அபுதாபிக்கும் சரி, ஃபுஜேராக்கும் சரி, நீங்க ட்ரெயின் ஏறிக்கலாம். ஸோ இனிமே துபாயிலேருந்து இந்த ரெண்டு எமிரேட்டுக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே 100% யூஸ் பண்ணக்கூடிய வகையில இந்த ஃபெசிலிட்டி
1: அமைஞ்சிருக்கு. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஆல் ரைட், 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 90s பாட்டு ஒன்னு வருது, அதுக்கப்புறமா தலைவர் பாட்டு ஒன்னு வருது. ஸ்டே டியூன், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: பாத்தியா.
1: Brought to you by Basha Bai Biryani, Vassal Hub, Block 4, Karama.
2: நீங்க அனதங்கம்ல கோல் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: Great festival offers at Anathangam Golden Diamonds, Karama Center, Dubai, powered by Al Tawassul Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

0: ஒண்ணுக்கு ரெண்டு பாட்டு கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 யூஏக்கு வெளியேந்து கூப்பிடவங்க பிளஸ் 971-4359-5525 இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா கால் பண்ணலாம். அண்ட் இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ வந்து கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு நான் ஒரு சின்ன ப்ரீஃபா உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குல்ல, இதை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணி ஆன்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து உங்க கோல்டு வாங்கி போட்டலாம். 18 கேரட் தங்கம் நீங்க 393.50 இருக்கு, 21 கேரட் தங்கம் 459, 22 கேரட் தங்கம் 478.75, 24 கேரட் தங்கம் 517 திர்ஹம்ஸ் இருக்கு. இதுதான் இன்னைக்கான கோல்ட் ரேட். ஓகே, இப்ப பேசுவோம். வணக்கம், யாரு இங்க
1: பேசுறீங்க?
0: தினேஷா, சுரேஷா?
1: சுரேஷ்.
0: ஓகே மிஸ்டர் சுரேஷ், உங்களுக்கு என்ன
1: பாட்டு வேணும்?
0: ஓகே, போட்டு விடுறேன். Thank you, sir. Have a nice day. Bye-bye. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். ரெண்டு பாட்டு குடுக்கிறேன். வணக்கம், யாரு
2: பேசுறீங்க?
0: பீட்டர். ஓகே மிஸ்டர் பீட்டர், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: சார், இப்ப டோரத்தில ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சு.
0: ஆமா ஆமா, போடவா? ஓகே, போட்டு விடுறேன். Thank you. Thank you, மிஸ்டர் பீட்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தெரியுமா? பீட்டர். செம்ம ஸ்டைலாக இருக்கும். சின்ன வயசுலலாம் இந்த ஸ்பைடர்மேன் படம் வேறு வந்துச்சு இல்லை, பீட்டர் பார்க்கர், ஓ வாவ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் நான். ஓகே, டோரோத்திலேருந்தும் உயிரிலேருந்தும் ஃபஸ்ட்டு உயிரே பாட்டு, அதுக்கப்புறம் டோரோத்தி பாட்டு வரும் உங்களுக்கு. பேக் டு பேக் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே. ஸ்டே டியூன்ட்.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
0: The Evening Karak presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI வெறும் 1500 dirhams. 4BHK villas பெற்றிடுங்கள். Meet the team on Sunday at Al Hayat Hotel, Sharjah. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
7: This hour of Masala Cafe is brought to you by
0: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா.

ஏசியன் கேம்ஸோட மெடல் டேலி பார்த்துட்டு இருந்தேன் நானு. அதுல இந்தியாவுக்கு மேல இத்தனை கண்ட்ரீஸ் நிறைய மெடல் வாங்கியிருக்கிறதுக்கான காரணம், சி ஒன்று வந்து இந்தியா 15 மெடல் வச்சிருந்தாலும் அவங்க வந்து டாப் 10ல இல்லை. அதுக்கான காரணம் இந்தியா வந்து ஒரு கோல்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடல் டேலி ஆல்வேஸ் வந்து கோல்டை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்தியா வந்து ஒரு 3 கோல்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா டாப் 10க்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்தியா வந்து 1 கோல்டு 6 சில்வர் 6 பிரான்ஸ் மெடல் 8 பிரான்ஸ் மெடல் சாரி 1 கோல்டு 6 சில்வர் 8 பிரான்ஸ் மெடல் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு மேலே தஜிகிஸ்தான் 2 கோல்டு 1 சில்வர் 1 பிரான்ஸ் தான் பாருங்கள். அவங்க மொத்தமே 4 தான் வின் பண்ணியிருக்காங்க. கத்தார், குவைத், நார்த் கொரியா, உஸ்பெகிஸ்தான், மலேசியா, ஹாங்காங், தாய்லாந்து, ஈரான், கசகஸ்தான், சவுத் கொரியா, ஜப்பான், சைனா. ஸோ டாப் சைனா, ரெண்டாவது வந்து ஜப்பான், மூணாவது சவுத் கொரியா. இது உலகமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். சைனா மட்டும் எப்படிங்க இவ்வளோ மெடல் ஜெயிக்கிறாங்க இந்த ஒலிம்பிக்ஸ் ஏஷியன் கேம்ஸ்லாம்? 67 கோல்டு, 24 சில்வர், 10 பிரான்ஸுங்க, 101 மெடலு. இதில் இந்த 101 பேர் பாவம், அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்க பேர் கூட பல பேருக்கு தெரியாத அளவுக்கு அவங்க மெடல் ஜெயிச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. சில கண்ட்ரீஸ்லலாம் ஒரே ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் ஜெயிப்பாங்க, அவங்க வந்து நேஷனல் ஹீரோ ஆகிடுவாங்க. இப்போ சைனாவில் இந்த 101 பேரையும் அவங்க வந்து ஹானர் பண்ணணும். அதிக மெடல் ஜெயித்தாலும் அதில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் இது ஸ்டில் வின் இஸ் அ வின். கங்க்ராட்ஸ் டு ஆல் த வின்னர்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ. அண்ட் அடுத்த அப்டேட் உங்களுக்கு நான் தர வேண்டியது முக்கியமாக என்னென்னா, இன்னும் 2 நாட்களில் அகம் ஈவெண்ட்டோட கான்செர்ட் இருக்குது, அகம் பேண்டோட கான்செர்ட் இருக்குது. அகம் பேண்ட் ரொம்ப பிரத்யேகமான ஃபேமஸான கர்நாடிக் மியூசிக்கை ஃபியூஷன் செய்யக்கூடிய ஒரு பேண்ட், மாடர்ன் ஃபியூஷனோட ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே பேண்ட் அவங்க தான். ஹரி சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் அகம் பேண்ட் வந்து நம்ம துபாய்க்கு வராங்க. செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் PlatinumList.ae விசிட் பண்ணி இப்போவே உங்கள் டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஆஃப் கோர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். தொடர்ந்து பேசுவோம் 12 மணிக்கு மேலே. ஸ்டேட்யூன், இது நம்ம ரேடியோ நமக்கு.

மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து துறைகளிலும் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அரசாக புதிய தாவிக அரசு விளங்குகின்றது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறினார். இதனிடையே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை கூறிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சட்டம் இயற்றுவது என்பது நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்று நீதிபதிகள் உத்தரவில் விளக்கமளித்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
2: பீகாரின் சமஸ்திபூர் மாவட்டத்தில் பட்டப்பகலில் இளம்பெண் ஒருவர் ஆண்கள் குழுவால் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சமஸ்திபூர் காவல்துறை தெரிவிக்கின்றது. காணொலியின் அடிப்படையில் விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் சிலரை அடையாளம் காணும் நடவடிக்கைகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் காவல்துறை அனுமதி சான்றிதழ் விண்ணப்பங்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக புதிய வாட்ஸ்அப் எண்ணை காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய சேவை செப்டம்பர் 23 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் விண்ணப்பதாரர்கள் தங்களது காவல்துறை அனுமதி சான்றிதழ் விண்ணப்பங்கள் தொடர்பான தகவல்களை வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வாயிலாக சமர்ப்பிக்கவும் விண்ணப்பத்தின் நிலை குறித்து விசாரிக்கவும் முடியும். இதற்காக 0713-859-5950 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் காவல்துறை அனுமதி சான்றிதழ் பிரிவை தொடர்பு கொள்ளலாம்.
1: அமீரக செய்திகள்.
2: 2026 இரண்டாவது காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 31% குறைவடைந்துள்ளதாக சர்வதேச நிதி நிறுவனமான IIF தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 32.9% இருந்தது. உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது அமீரகத்தின் அரசு கடன் விகிதம் குறைந்த அளவில் இருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. அமீரகத்தின் குறைந்த பொது கடன் பொருளாதார அதிர்ச்சிகளை சமாளிக்க அரசுக்கு கூடுதல் நிதி இடவசதியை வழங்குவதாக IMF தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஆஸ்திரேலிய அரசின் மெடிகேர் புள்ளி விவர இணையதளத்துக்குள் ஓபன் AI உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு ஏஜென்ட் அத்துமீறி நுழைந்த சம்பவத்தை தொடர்ந்து அவசர விசாரணைக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் June 18 நடந்ததாக பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்ட மற்றும் வெளியிடப்படாத சில கோப்புகளை AI ஏஜென்ட் அணுகியதாகவும் தற்போது கிடைத்துள்ள ஆதாரங்களின்படி தனிநபர்களின் மெடிகேர் அல்லது மருத்துவ தகவல்கள் எதுவும் அணுகப்பட என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆசிய விளையாட்டு விழாவில் சீனா 100 பதக்கங்களுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் சீனா 66 தங்கம், 24 வெள்ளி, 10 வெண்கலம் என 100 பதக்கங்களுடன் முதலிடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜப்பான் 15 தங்கம், 26 வெள்ளி, 33 வெண்கலம் என 74 பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்திலும், கொரியா 9 தங்கம், 8 வெள்ளி, 25 வெண்கலம் என 42 பதக்கங்களுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளது. 23 பதக்கங்களுடன் கசகஸ்தான் 4ஆம் இடத்திலும், 17 பதக்கங்களுடன் ஈரான் 5ஆம் இடத்திலும், 14 பதக்கங்களுடன் தாய்லாந்து 6ஆம் இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 45 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானிலும் 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா உமல் குவைனில் தற்பொழுது 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: செப்டம்பர் 25. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
7: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, நம்ம வந்து எத்தியாட் ரயில் பற்றின சில அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கெல்லாம் ஸ்டேஷன் வருது, எப்படி எப்படிலாம் அது வந்து மெட்ரோவோட இணைய போகுது அப்படிங்கிற அப்டேட்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த வகையில் இன்னும் சில பல அப்டேட்ஸ்லாம் வச்சிருக்கேன், அதை நான்
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஹாண்டட் பேலஸ் அப்படிங்கிறாங்க இதுக்கு பேரு. 35 பெட்ரூம் ஆமா, 23.5 மில்லியன் திர்ஹம்ஸ்க்கு இந்த பேலஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பேலஸை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23.5 மில்லியன் இந்த பேலஸ் வந்து ராசல்கே மால் இருக்கு. இதை வந்து மக்கள் ஹாண்டட் பேலஸ் அப்படின்னு அழைப்பாங்களாம். ஸோ வித்தவுட் ஃபர்னிச்சர் அப்படின்னா 1 மில்லியன் கம்மி, 22.5 மில்லியன் மட்டுமே. 35 பெட்ரூம் இருக்குமா? ஐயோ, அதுக்குள்ளே நிறையா ரியல் எஸ்டேட் நண்பர்கள்லாம் அங்கே போயிட்டு வீடியோலாம் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. இது பல வருஷமாக யூஸ் செய்யப்படாத ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பயங்கரமாக இருக்குது. ஒருவேளை இந்த விஷயம் பற்றி உங்களுக்கு தெரில அப்படின்னா போயிட்டு வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டன் ஆகிடுவீங்க, அவ்வளோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இந்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

உயிரிய படத்துலேருந்து என் உயிரிய பாட்டு புதுசாக இருக்கும் அந்த படத்தை நம்ம வந்து கேட்க போகிறோம். ஆர்ஜே வந்து பேசிகிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே. ஸோ கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு, என் வாழ்க்கையில் நான் வந்து கோச்சிங் கரியரில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சுத்தமாக என்னால் தூங்கவே முடியல. லைக் லிட்ரலி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்லீப் ஆன் தட் டே. அது என்ன டேனா, சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணணுமா, ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கின சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து வைபவ் சூரியவன்சியை டீமில் எடுத்த அன்னைக்கு தான் இட் வாஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது டிஃபிகல்ட் டே ஃபார் மீ எவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆப்வியஸ்லி இருக்கும்ல, வைபவையும் எடுக்காமல் இருக்க முடியாது. அவர் இந்த அடி அடிச்சுட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மாக்கு பதிலாக வைபவ ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். பட் அவங்க சூஸ் பண்ண டிசிஷன் சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு இங்கிலாந்து டூரில் முடிவு பண்ணேன். அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கௌதம்

0: தோத்துட்டாங்கன்னா கிரிக்கெட் பாக்கிறதே விட்ட வேண்டியதான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நிலமை. சரி ஓகே, உயிரே படத்துலேருந்து பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசுவோம். டிராஃபிக் எங்க இருக்குங்கிறத வந்து சொல்றேன். ஸ்டே டியூன்ட், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: செழித்தையும் தமிழை ஒளிய

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: 11 டூ சார்ஜா போகும்போது ஒரு கிராஷ் போட்டே இருக்கு. சாரா சென்டர் தாண்டி எஸ் 102 சார்ஜர் இங்க ரோட் ஆல் த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கனெக்டிங் டுவர்ட்ஸ் மலையா ஸ்ட்ரீட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா E311லையுமே சார்ஜர் துபாய் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மொயிலா பக்கத்தில் ஒரு கிராஷ் போட்டே இருக்கு. அதனால அங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் அஜ்மான் டு சார்ஜா வரும்போது அங்கங்கே E11 E311 குட்டி குட்டி பேச்சஸ் இருக்கு, மற்றபடி எங்கேயுமே பெருசா டிராஃபிக் இல்லை.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: All right, the Masala Cafe on 89.4 Tamil FM. அகம் பேண்ட் யூஏக்கு வராங்க. ஸோ அகம் பேண்ட் 26ஆம் தேதி கான்சர்ட் நடத்தவிருக்காங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில். ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய அகம் பேண்ட் 26 செப்டம்பர் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் கான்சர்ட் நடத்த போகிறாங்க. இது வந்து கர்நாடிக் மியூசிக்கில் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான முயற்சி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். பிளாட்டினம் லிஸ்ட் .ai விசிட் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸ் இப்போவே நீங்கள் புக் பண்ணலாம். அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. தொடர்ந்து பேசுவோம், ஒரு மணிக்கு மேலே இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
0: மசாலா கேஃபே ப்ராட் டு யூ பை ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டு

0: தமிழ்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: சென்னை விமான நிலைய நிர்வாகம் தொடர்பாக முதல்வர் விஜயின் கடிதத்துக்கு விமான நிலைய ஆணையம் பதிலளித்துள்ளது. நிர்வாகத்தை மாற்றக் கோரிய முதல்வர் விஜய்க்கு இந்திய விமான நிலைய ஆணையம் கடிதத்தில் பதிலளித்துள்ளது. சேவை குறைபாட்டுக்கு விமான எரிபொருள் மீதான வாட் வரி உட்பட மூன்று முக்கிய பிரச்சினைகளே காரணம் என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. விஐபிக்கள் நடமாட்டம், பிரதான சாலையில் நெரிசலும் சேவை குறைபாட்டுக்கு காரணம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஐபோன் ஏற்றுமதி உள்ளிட்ட சரக்குகளின் போக்குவரத்து கூடியதும் சேவை குறைபாட்டுக்கு காரணம் என்று விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: சிஎம்ஆர்எல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் என் சசிதரனின் டைரியில் கேரள முதலமைச்சர் வி டி சதீசன், பினராயி விஜயன் உள்ளிட்ட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக பாஜக தலைவர் ஷான் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இந்த ஆவணம் SFIO நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையுடன் இணைக்கப்பட்ட ஆவணங்களில் ஒன்று என்றும் அவர் கூறியுள்ளார். டைரியில் அரசியல் தலைவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஷான் ஜார்ஜ் குற்றஞ்சாட்டியுள்ளார். வி டி சதீசனுக்கு 5 லட்சம் ரூபாயும், பி ராஜுவுக்கு 3 லட்சம் ரூபாயும், எம் வி கோவிந்தனுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டதாக பதிவுகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் பல முக்கிய அரசியல் தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதால் மாநில அரசு விஜிலன்ஸ் விசாரணைக்கு உத்தரவிட தயங்குவதாக ஷான் ஜார்ஜ் குற்றஞ்சாட்டியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: சீனா இலங்கை இடையிலான தூதரக உறவுகளின் 70வது ஆண்டு மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரப்பர் அரிசி ஒப்பந்தத்தின் 75வது ஆண்டு ஆகிய இரண்டு முக்கிய நிகழ்வுகள் 2027ஆம் ஆண்டு கொண்டாடப்பட உள்ளன. இருநாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த சீனா தயாராக உள்ளதாக இலங்கைக்கான சீன தூதுவர் வெய் ஹுவாசியாங் தெரிவித்துள்ளார். இருநாட்டு தலைவர்கள் எட்டியுள்ள புரிந்துணர்வுகளை நடைமுறைப்படுத்தி பரஸ்பர உதவி மற்றும் நீண்டகால நட்பை அடிப்படையாக கொண்ட மூலோபாய கூட்டுறவை மேலும் முன்னெடுக்க இலங்கையுடன் இணைந்து செயற்பட சீனா தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஈரான் போருக்கு பிறகும் வளைகுடாவின் முன்னணியின் நிதி மற்றும் வர்த்தக மையம் என்ற துபாயின் நிலை தொடர்ந்தும் வலுவாக இருக்கும் என கேபிட்டல் எக்கானமிக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் அதிகாரிகள் தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்நிறுவனத்தின் தலைமை வளர்ந்து வரும் சந்தை பொருளாதார நிபுணர் வில்லியம் ஜாக்சன் மற்றும் துணை தலைமை பொருளாதார நிபுணர் ஜேசன் டூபி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். போரினால் பிராந்திய வர்த்தகம், கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி சந்தையில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் துபாயின் பொருளாதார மீட்சி குறித்த ஆரம்பகட்ட அறிகுறிகள் ஊக்கமளிப்பதாக கேபிட்டல் எக்கானமிக்ஸ் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: எத்தியோப்பியாவின் வடக்கு திக்ரே பிராந்தியத்தில் மீண்டும் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசு மற்றும் திக்ரே மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய இருதரப்பும் ஒருவரையொருவர் பரஸ்பர தாக்குதலுக்கு குற்றஞ்சாட்டியுள்ளன. இதனால் முழு அளவிலான மோதல் மீண்டும் ஏற்படும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது. எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது அரசின் ஆலோசகர் கெடாக்சு ரிடா திக்ரே படைகள் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த விமான நிலையங்களை கைப்பற்றியதுடன் அண்டை மாநிலங்களான அஃபார் மற்றும் அம்ஹாராவில் அரசு நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்கியது. முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்த்தாடிய ஆப்கானிஸ்தான் 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இரண்டாவது போட்டியில் ஹாங்காங் மற்றும் மலேசியா அணிகள் மோதுகின்றன. இந்திய அணி எதிர்வரும் 26ஆம் தேதி இரண்டாவது காலிறுதி ஆட்டத்தில் நேரடியாக போட்டியிடுகின்றது. எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள முதலாவது காலிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானும் இரண்டாவது காலிறுதியில் இந்திய அணியும் விளையாட உள்ளது. மூன்றாவது காலிறுதி ஆட்டம் எதிர்வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளதுடன் அதில் இலங்கை அணியும் 4வது காலிறுதியில் பங்களாதேஷும் விளையாட உள்ளன. இவது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
0: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: ஜுரம் வரும் சில பேருக்கு, கரெக்டா? அந்த ஜுரம் வந்து சரியாகி அடுத்த வாரமும் ஜுரம் வரும், பாத்திருக்கீங்களா?
1: ஹலோ, எனக்கு இப்ப மேன் சரியாச்சு, ஜுரத்தோட தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன் ஆபீஸ்க்கு. ஏதோ நேத்து ஒரு நாள் வரல.
2: வாட் எ ஹார்ட் வர்க்கர் யா.
0: உங்களுக்கு சி அந்த இன்ஃப்ளூயன்சா ஸ்ப்ரெட்டர் இருக்கான்ல நம்ம ஆபீஸ்ல, அவன் வந்து ஒரு 63 பேருக்குங்க, எங்க ஆபீஸ்ல 25 பேர் தான், ஆனா அவன் 63 பேருக்கு இந்த பில்டிங்ல வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டான். சோ மொத்த பேத்துக்கு வந்துருச்சு. இப்ப என்ன கதை உங்களுக்கு, என்னதான் சொல்றாங்க? என்ன மாத்திரை மருந்துல அதை போட்டுருக்கேன்,
1: எடுத்துட்டு இருக்கேன், டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். 20 டேஸ் என்ன குடுத்துருக்காங்க டேப்லெட்ஸ்,
2: 20 டேஸ்
1: இன்னும் மூக்கல தான் பேசிட்டு இருக்கேன் தெரியலையா?
2: சுகர் மாத்திரை எங்க டெய்லி போடுறது,
1: பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை 20 நாளைக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு.
2: 20 நாளா?
1: ஐயோ, அதுல ஒரு 5-6 நாள் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நம்ம ஊர்ல வர கோல்ட் ஃபீவர் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டேப்லெட் போட்டாலும் டேப்லெட் போடலனாலும் ஒரு வாரம் மேக்ஸிமம் சரியாயிடும். புரிஞ்சுக்கவே முடியல இங்க இருக்க வர இங்க வரது. ஐயோ,
0: அதுவும் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால இந்த வருஷம் விண்டரே ப்ராபபிலி இருக்காதுன்னு பேசிட்டு இருக்காங்க.
1: அத வேற சொல்லாதீங்க, நான் வேற விண்டர் டிரஸ் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்தேன் ஊர்ல இருந்து.
2: யார் கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க? எல்னினோ வருதுல்ல, எல்னினோ என்ன தெரியுமா, இந்த பசிபிக் ஓஷன் இருக்குல்ல, இந்த பசிபிக் ஓஷன்ல, அதாவது என்ன நான் படிச்சேன்,
1: ஓகே,
2: அத பத்தி உட்கார்ந்து போர் அடிதுன்னு படிச்சிருந்தேன். என்ன ஆகும்னா, அந்த அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்காவோட லெப்ட் சைடு ஈஸ்ட் வெஸ்டர்ன் சைடு தான் வந்து பசிபிக் ஓஷன்
1: இருக்கு,
2: கரெக்டா? சோ அங்க வந்து அலாஸ்கால இருந்து இந்த பாப்புவா நியூ கினி, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா பக்கம் வருஷம் காத்து போகுமா,
1: சரி,
2: விண்டு டிராவல் ஆகுமா. அப்ப பல வருஷங்களா அது டிராவல் ஆயிட்டே இருக்கும்போது அது சம்டைம்ஸ் என்ன ஆகுமா, வீக்கன் ஆயிருமா. அப்படி வீக்கன் ஆகும்போது அதோட இம்பாக்ட் வந்து பசிபிக் ஓஷன்ல இருக்குமா. சோ பசிபிக் ஓஷன்ல சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் கிரவுண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் கீழையும் டெம்பரேச்சர் ஏறிடுமா. அது ஏறிச்சுன்னா அது வந்து ஒரு குளோபல் எஃபெக்டா கொடுக்குமா. சோ இந்த வருஷம் இந்த ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமா இதோட இம்பாக்ட் இருக்கும். அப்படி இப்ப ரீசெண்டா கூட எங்க ஃபிளட்ஸ் எல்லாம் வந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. சோ இதோட இம்பாக்ட் இருக்குமா, நம்ம சென்டரா தான் இருக்கும்,
1: ஏர்
2: த சென்டர் ஆஃப் தி எர்த் ஆக்சுவலா. ஆனா இவங்க இங்கிலாந்து தான் சென்டர் ஆஃப் தி எர்த்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே கிளைம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, நம்ம தான், மிடில் ஈஸ்ட் தான். சோ இங்க பெருசா இல்லைனாலும் இருக்கும், அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் தி டே இருக்கும், எஃபெக்ட் இருக்கும்,
1: எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுருக்க வேண்டியதும்.
2: கஷ்டப்பட்டு மழைச்சாரல் போல
1: தூங்க
2: ஒரு ஊத்தப்போம்.
1: எனக்கு பிசிக்ஸ் கிளாஸ் கெமிஸ்ட்ரி ஜியோகிராஃபி ஹிஸ்டரி இதெல்லாம் சேர்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு, நான் அந்த கிளாஸே அட்டன் பண்ண மாட்டேன்.
2: தெரிஞ்சுது எல்லாத்தையும் மேல இருக்கிறோம் ஒரே
1: வார்த்தையா.
2: இந்த பாஸ் இல்ல ராஜேந்திரன் எக்ஸாம் எழுதுவார், ஒரு அருவாளை வரைஞ்சு அருவாள் அழகா வரைஞ்சிருப்பாரு.
1: இது பேர் தான் மேண்டில், இல்ல இருந்தா லைட் இருக்கா அது எப்படி வரும் அப்படின்னு.
2: அவளை பாஸ் பண்ண இல்ல, அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் இருக்கு.
1: ஐயோ, விண்டர் ட்ரெஸ்
2: மிக்சி ஓடுமா
1: ஓடாதா, அவ்வளவுதான் வேணும், விண்டர் வருமா வராதா,
2: வரும் வரும் ஆனா வராது,
1: சரி பாப்போம்,
2: வரும் வரும், மழை வரும் இந்த வருஷம் நிறையா
1: வந்துட்டு
2: வீட்டுக்கு போறீங்களா?
1: Thank you.
2: Okay.
0: ஸோ டும் டும் டும் அண்ட் வேல்லேருந்து ரெண்டு பாட்டு வருது. இந்த வேல் படத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நேற்று ஒரு மீன் பார்த்துட்டு இருந்தேன், வேல் படத்தில் சூர்யா ஒரு பாட்டு இருக்கும்ல, இந்த ஊரில் எப்பவும் பிரச்சனையே வராதுடா, அது மாதிரி தான் இருக்கும், எறும்பு கூட எதுவும் பண்ணாதுடா, கடிக்காதுடான்னு இருக்கும். அப்புறம் பார்த்தா தட் ஊர் அப்படின்னு போட்டால் ஃபுல்லாக வய காட்டை கொளுத்துறாங்க, இந்த வடிவேல வந்து டீ கடையை கொளுத்துறாரு, ஃபுல்லாக அடிதடியாக இருக்கு.
1: நம்ம இதை பற்றி ஒரு நாள் தனியாக நம்ம பேசணும் தெரியுமா, டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இருக்கு, நிறைய இருக்கும். அந்த மாதிரி
0: ஸ்பெஷலாக ஒரு ஷோ பண்ணுவோம், ஆனால் இன்னைக்கு இல்லை,
1: இன்னொரு நாள்.
0: ஆமாம், நீங்கள் பாட்டு கேளு.
1: தேங்க்யூ.
0: ஓகே, பாய். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக, தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: வெல்கம் பேக்ல, இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். இப்ப டிராபிக் இங்க இருக்கு, ஆர்ஜே மது உங்ககிட்ட வந்து சொல்ல போகும்போது அங்க வந்து நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. வயசு ஸ்மால் தாண்டி அஜ்மான் டு ஷார்ஜா நுவேமையை தாண்டி நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கான காரணம் அங்க ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அஜ்மான் டு ஷார்ஜா ராசிதியிலேருந்து அப்படியே நீங்க, அதாவது மெயின் ரோட் E11 எடுத்து சிட்டி சென்டர் தாண்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், டூ சார்ஜா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட்ல இந்த சைடு, அதாவது இந்த ஷார்ஜா இங்கிலீஷ் ஸ்கூல் யூனிவர்சிட்டி அந்த சைடு ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால அங்கேயும் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, பாத்துக்கோங்க.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: Okay, gold வந்து கீழ விழ ஆரம்பிச்சிட்டான், எந்த அளவுக்கு விழுவான் தெரியல.
2: இன்று தங்கத்தின் விலை gold rate.
1: ஆஃப்டர்நூன் பிரைஸை பார்த்தீங்கன்னா 3 திரஹம்ஸ் குறைந்து போச்சு. 24 கேரட் 513.25, 22 கேரட் 475.25 வந்தாச்சு, 21 கேரட் தங்கம் 455.75 வந்தாச்சு, 18 கேரட் தங்கம் 390.75 வந்தாச்சு.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate.
4: நைன்டி ஒன்னு போடு,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
1: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: சத்யா.
1: Brought to you by Basha Bhai Biryani. Vasil Hub, Block 4, Karama.
2: Hey, file pantalla.
3: No file chesa va.
2: Oya file karada.
4: Last minute variku wait panninga na error varo, thevaila the stress, penalties. Idellam theveya.
2: 2025 financial year unga company follow panna unga corporate tax return kana due date September 2026. 18,000+ happy clients and Google la 4.9 star rating oda irukra VAT consultant choose panunga.
1: FTA approved leading tax agency.
5: The VAT consultant. Call or WhatsApp 0588520103.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
8: எல்லாமே சொல்லுவேன்.
9: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
10: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
11: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
12: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 Tamil FM.
13: For details, call 056-415-4242.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் வந்து கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 இந்த நம்பருக்கு தான். நான் வந்து எனக்கு இன்னும் வீக்கெண்ட் மாதிரியே இருக்கு, ஆனால் இன்னைக்கு வீக்கெண்ட் கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் தர்ஸ்டே. சரி பரவாயில்ல, எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் ஃப்ளைட் டிக்கெட் பயங்கர சீப்பாக இருக்குன்னு பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உகாண்டா, எத்தியோப்பியா, கிர்கிஸ்தான், கசகஸ்தான், நேபாள், கத்தார், பஹ்ரைன், இங்கெல்லாம் வந்து பயங்கர சீப்பாக இருக்கு. ஃப்ளைட் 1000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் போயிட்டு வர அளவுக்கு இருக்குது. இதுவே சீசன் முடிஞ்சு, அதாவது இந்த ஆஃப் சீசன் முடிஞ்சு நார்மல் சீசன் வந்து விண்டர்லாம் வந்துருச்சுன்னா திருப்பி ஏறி போயிரும். பார்த்து புக் பண்ணிக்கோங்க. வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் அண்ணே. தம்பி தம்பி வாசுமா
1: கூப்பிடுறீங்க?
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? வாய்மையே வில்லுமா? ஓகே, அதுல தேவா தேவா தேவா மியூசிக் அதானே இல்லையா? தேவா அவர்கள் தானே அதுக்கு மியூசிக்கு? சரி ஓகே விடுங்க. சித்ரா அவர்கள் வாய்ஸ்
1: தானே?
0: ஓகே போட்டு விடுறேன். தேங்க்யூ மிஸ்டர். இல்லை இல்லை ஓகே ஓகே, இனிமேல் தான் முஸ்ட் அப்படியே ஓடுவேன்.
1: ஓகே ஓகே,
0: தேங்க்யூ தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே. இந்த பாட்டை போட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இதோட நாளைக்கு வந்து உங்களை 11 o'clock சந்திக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எது இருந்தாலும் தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. டேக் கேர், பை பை.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் ஃபவுண்டெயின் கண்காட்சி மீண்டும் தொடங்கியது. துபாயில் 10 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த துபாய் ஃபவுண்டெயின் நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. மெய்துக்கு ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் மறைவையொட்டி அதிகாரப்பூர்வ துக்கம் அனுசரிக்கப்பட்டதால் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டதாக ஈமார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில் அதற்கேற்ப மாற்றியமைக்கப்பட்ட நிகழ்ச்சி வடிவில் துபாய் ஃபவுண்டெயின் மீண்டும் செயற்பட தொடங்கியுள்ளதாக ஈமார் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடையக்கூடும் என ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனியின் ஆலோசகர் யாஹியா ரஹீம் சஃபாவி எச்சரித்துள்ளார். பாரசீக வளைகுடா ஹோர்மோஸ் நீரிணை பகுதிகளில் இருந்து செங்கடல் வரை மோதல் விரிவடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டத்தில் போர் முனை இந்திய பெருங்கடல் மற்றும் அதற்கு அப்பாலும் விரிவடைய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மோதலின் களத்தை மேலும் விரிவுபடுத்தும் சாத்தியம் இருப்பதாக சஃபாவி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் குறித்து ஈரான் உச்சத்தலைவரின் ஆலோசகர் ஒருவர் வெளிப்படையாக எச்சரிப்பது இதுவே முதன்முறை என்று கூறப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
3: ஜிம் கிரனைட்ஸ் வீரமணி பாலியல் வழக்கில் நாளுக்கு நாள் வருகின்ற செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இத்தனை ஆண்டுகளாக பல சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியிருப்பது என்பது ஒரு சமூகமாக வெட்கி தலை குனிய வேண்டிய அவலம் என்று அவர் கூறினார். இதுபோன்ற சென்சிட்டிவான பல ஆண்டுகள் வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்த ஒரு விடயம் தற்போது பொது வெளியில் வந்திருக்கும் போது காவல்துறை இந்த வழக்கை எந்தவித அழுத்தமும் இன்றி கையாள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஜிம் வீரமணி வழக்கில் அவருடன் கைது செய்யப்பட்ட சாந்தி மற்றும் மகேந்திர சிம்ஹன் ஆகியோரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் காவல்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஜிம் கிரனைட் உரிமையாளர் வீரமணிக்கு உடந்தையாக இருந்த சாந்தி மற்றும் மகேந்திர சிம்ஹன், வீரமணி உதவியாளர் கணேசன் ஆகியோர் இதுவரை இவ்விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை 48 மணி நேரத்துக்குள் பதவி விலகுமாறு காங்கிரஸ் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அபிஜித் தீப்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பி தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தேர்தல் ஆணையத்தில் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக வெளியான தகவல்களை ஆணையம் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: இலங்கை செய்திகள்.
3: கிரிஷ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவார்தன இலங்கை ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நிறுவனத்துக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு கோட்டை டிரான்ஸ் ஒர்க் சதுக்கம் நிலத்தை விரிவாக பெற்றுக் கொள்வதற்கு உதவுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாயை லஞ்சமாக வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இந்த 70 மில்லியன் ரூபாய் பணத்தை 3 சந்தர்ப்பங்களில் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி டர்பனில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் தென்னாப்பிரிக்கா சற்று முன்னர் வரை 24.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 125 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மேத்யூ பிரீட்ஸ்கே 46 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார். குவிண்டன் டிகாக் 14 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழக்க அணித்தலைவர் டெம்பா பௌமா 30 ஓட்டங்களுடன் வெளியேறினார். டோனி டி ஜோர்சி டக் அவுட் ஆனார். ராயன் ரிக்கல்டன் 27 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: 89.4 கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
5: அர்த்தமாயிட்டா ராஜா.
6: 89.4
7: Star of the month.
8: Singer Hariharan.

இசையின் பயனே இறைவன் தானே. என்ன ஒரு அழகான வரிகள் இல்லையா? அருமையான பாட்டு கேட்டுட்டு வந்திருக்கீங்க. ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இந்த ஈழம் அப்படிங்கிற சொல் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு பிரதான பேசு பொருளா மாறி இருக்கு. தமிழீழம் கோரி சில தரப்பினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தமிழீழம் என்ற சொல் என்ன, ஈழம் என்ற சொல் என்ன, ஈழம் என்ற சொல் புதிதா இப்ப தோன்றிய ஒரு சொல்லா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மத்தியில வந்து எழுந்திருக்கு. இது சம்பந்தமான வரலாற்று ஆய்வுகள் என்ன சொல்லுது, வரலாறு இது பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைச்சிருக்கேன். ஈழம் என்ற சொல் சங்க இலக்கியங்கள்லேயே குறிப்பிடப்பட்ட ஒரு சொல்லா இருக்கு. இலங்கையை குறிக்கிறதுக்காக சங்க காலத்துல என்ன ஒரு சொல் வழங்கப்பட்டது அப்படின்னா ஈழம். ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும் அப்படின்னு பட்டினப்பாலையில ஒரு பாடல் வருது. அப்போ இருந்தே ஈழம் என்ற சொல் இலங்கையை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. சரி, ஈழம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. ஈழம்னா என்ன, அது என்ன அடிப்படையில் ஈழம் என்று பெயர் வச்சாங்க அப்படின்னு அதை பற்றி நாம் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே மொழி ஆய்வாளர்கள் வந்து ஆராய்ஞ்சி வச்சிருக்காங்க. இதற்கு இதுதான் காரணமாக இருந்திருக்கணும் அப்படின்னு நிறுவியும் இருக்காங்க. அது பற்றி இன்னைக்கு நாம பேச போறோம். இது தவிர ராம் அவர்களினுடைய ஒரு புதிய திரைப்படம் வந்து வெளியாக இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏழு கடல் ஏழு மலை அப்படிங்கிறது. இது சம்பந்தமான ஒரு நேர்காணல வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்து கொண்டாரு. ரயில் பயணம் வந்து எத்தனை அழகானது அப்படிங்கிறது, ரயில் பயணம் அவருக்கு எவ்வளவு நெருக்கமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், ஒரு வசனம் என்னன்னா, ரயில்கள் வந்து எப்பவுமே யாரையும் ஏமாற்றது கிடையாது அப்படின்னு. பசியோட போய் நிக்கிறீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடும். ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் அதுல இருக்கு. இந்தியால டெல்லியில இருந்து சென்னை நோக்கி நான் வந்து ரயில்ல வந்து போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரெண்டு நாட்கள் பயணம் இல்லையா, நீண்ட பயணம். அப்பப்போ வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க, அதை வந்து வாங்கி கொள்ளலாம். அது தவிர வேறு ஒரு ஊர்க்காரங்க, எனக்கு தெரிஞ்சு அது வந்து தெலுங்கு பேசக்கூடியவங்க, அப்போலாம் எனக்கு தெலுங்கு மொழியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சரியா, அவங்க வந்து அவங்களுடைய சாப்பாடை வந்து பகிர்ந்து கொண்டாங்க. அது சாப்பிட்ட நினைவுகள் வந்து எனக்கு அந்த நேர்காணல் பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆமா, எத்தனை பேரோட நம்ம வந்து பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எத்தனை காதல்களை வந்து இந்த ரயில் பயணம் வந்து உருவாக்கி இருக்கு, எத்தனையோ தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில எத்தனையோ காதல் கதைகள் வந்து ரயில்ல தொடங்குறத பார்த்திருப்போம். அதே மாதிரி ரயில் நிலையங்கள்ல முடிகிறத நாம பார்த்திருப்போம். இப்படி ரயில் என்பது நம்முடைய வாழ்வியலோடு ரொம்ப ரொம்ப தொடர்பு பட்ட ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. ரயில் பயணம் யாருக்கு தான் பிடிக்காது. சரி, உன்னை காணாது நான் இங்கு நான் இல்லையே, விஸ்வரூபம் படத்துல இருந்து முதல் பாடல் வருது. அதுக்கப்புறமா காத்து வாக்கில ரெண்டு காதல், அதுல இருந்து நான் பிழை பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

பிரகாஷா, விரக நரகஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவேன், இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடியாகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
7: We'll be back after a short commercial break.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அது இல்ல, 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலிவா, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
8: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
9: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
10: This hour of ழகரம் is brought to you by
9: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும். ஈழம் என்ற சொல், ஈழம் என்று இலங்கையை குறிக்கக்கூடிய அந்த வழக்கு இன்னைக்கு நேற்று தொடங்கினது இல்லை, 2000 வருஷங்கள் பழமையானது இல்லையா. சரி, ஈழம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இருந்திருக்க முடியும் அப்படின்னு தேவனைய பாவானார் சொல்றாரு, மொழி ஆராய்ச்சியாளர் இல்லையா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈழத்துல இருந்து பொன், தங்கம், அப்புறம் தென்னை மரங்கள் இதெல்லாமே வந்து அங்கிருந்து அதிகமாக கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டுக்கு. அதனால இதெல்லாமே அதிகமாக கிடைச்ச இடம் என்றதுனால அதை ஈழம் என்று சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சிங்களம் என்ற சொல் கூட ஈழம் என்ற சொல்லில் இருந்து மறுபடிய ஒரு சொல்லா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறுவலையும் அவர் வந்து முன் வச்சிருக்காரு. இருக்கலாம், இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எது எப்படியோ, ஈழத்து உணவு என்று பட்டினப்பாலையில பாடல் ஒன்று வருது. இது தவிர இன்னும் நிறைய இடங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல வந்து ஈழம் பற்றிய குறிப்புகள் வந்து கண்டிப்பா வருது. அதனால தான் ஈழம் என்ற சொல் இன்னைக்கு நேத்துல பல வருஷங்கள் பழமையான ஒரு சொல், தமிழகத்துக்கு இலங்கைக்கு தமிழர்கள் சூட்டிய ஒரு பெயர், அழைத்த ஒரு பெயராக இருந்திருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஈழத்து பூதந்தேவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து அந்த காலத்துல சங்க இலக்கியங்கள்ல வந்து பாடல் எழுதி இருக்காரு, தெரியுமா. அடுத்து இப்போ தமிழ் மொழி சரியாக உச்சரிக்கப்படுற இடம் அப்படின்னா அது ஈழம் தான் இல்லையா, இலங்கை தான் இல்லையா. எனவே தமிழர்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த தொடர்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று தொடங்கியது கிடையாது. அந்த காலத்திலேயே தமிழர்கள் சிங்களவர்கள் வந்து, அதாவது விஜயன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மன்னர் வந்து குடியேறத்துக்கு முன்னாடியே, அதுக்கப்புறமாகத்தான் இந்த சிங்கள இனமே உருவானது அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. மகாவம்சம் அப்படிதான் கூறுது, சிங்களவர்களினுடைய ஒரு வரலாற்று நூல். அது உருவாகிறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் இலங்கையில வாழ்ந்திருக்காங்க, ஈழம் என்று அழைச்சிருக்காங்க, ஈழத்து பூதந்தேவனார் போன்ற புலவர்கள் இருந்திருக்காங்க, பாடல் எழுதி இருக்காங்க. இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான ஆதாரங்களா சுட்டி காட்டப்படுது, சரியா. நாம தொடர்ந்து பேசலாம், இழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, மீசையும் ஒருக்கு திரைப்படம் வெளியாகுது இல்லையா, நாளைக்கு, நாளைக்கு வெளியாகுது. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரே ஒரு காரணம் நான் சொல்றது வந்து சைத்ரா தான். இந்த பப்பாளி பழமை அப்படிங்கிற பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, அதுக்கு இப்பெல்லாம் அவங்க வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பாட்டை பார்க்கறதுக்காக மட்டுமே ஆவது நான் வந்து மீசையும் ஒருக்கு 2 படத்தை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எனவே நீங்களும் போய் கண்டிப்பா பாருங்க, சரியா. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து அச்சம் என்பது மடமையிடா திரைப்படத்திலிருந்து நான் அவளும் நானும் பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க.

0: கொப்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: इधर वाला बेस्ट एंटरटेनमेंट और एफएम काटर वाले के लाइफ टाइम सेटलमेंट ला 89.4
4: We'll be back after a short commercial break.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய் 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982
10: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம் ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்
11: ஒண்ணும் கவலைப்படாதீங்க என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்
12: உனக்கு இப்ப 6 வயசு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க
13: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க
12: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு
14: ஹலோ டாக்டர் இருங்க இருங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க
15: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்
16: Brought to you by
17: Plots Nale Propshell Dane. For details, call 056-415-4242.
18: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT Matrum Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

ஈழத்து பூதந்தேவனார் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அவர் வந்து குறுந்தொகை, கலித்தொகை அப்படின்னு, நற்றிணை அப்படின்னு ஏராளமான இலக்கியங்கள்ல எத்தனையோ பாடல்களை வந்து அப்போ எழுதியிருக்காரு. இதுல வந்து ஒரு பாட்டு சொல்லணும் அப்படின்னா, குறுந்தொகையில 343வது பாடல் அவர் எழுதினது தான், நினையாய் வாழி தொழி நினைவுகள் அண்ணல் யானை அணிமுகம் பாய்ந்தென மிகுவலி இருபுலி பகுமாயேற்றை அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு. வெண்கோடு செம்மறு குழிய விடர் முகை கோடை ஒற்றிய கருங்கால் வேங்கை வாடுபூஞ்சினையின் கிடக்கும் உயர்வர் வடை நாடரோடு பெயருமாறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு. மதம் கொண்ட ஆண் யானையின் முகத்துல ஒரு வலிமை மிக்க புலி பாய்ந்து அதனுடைய அந்த வெள்ளை தந்தம் சிவப்பு நிறமா ஆகும்படி காயம்பட்டு காற்று வீசும் போது அது உதிர்ந்து கிடக்கிற அந்த வாடிய வேங்கை பூக்கள் மேல செத்து கிடக்கும் அந்த மாதிரியான ஒரு நாட்டை சேர்ந்தவன் தான் தலைவன். அவனோடு போறதுக்கு நீ வந்து நினைத்து பார் அப்படின்னு தோழி வந்து தலைவியிடம் சொல்ற மாதிரியான ஒரு பாடல். இது வந்து குறுந்தொகையில வரக்கூடிய ஒரு காதல் பாடலாயிருக்கு. இது தவிர இன்னும் நற்றிணையில எத்தனையோ பாடல்களை அவர் வந்து எழுதியிருக்காரு, ஈழத்து பூதன் தேவனார். எனவே என்ன பொறுத்த வரையில முற்காலத்துல இலங்கை என்பது அல்லது ஈழம் என்ற ஒரு பகுதி என்பது தமிழ்நாட்டோடு சேர்ந்த ஒரு பகுதியாக அதனுடைய ஒரு இன்னொரு ஊரா தான் பார்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்துல யாரு நிலத்தை பிரிச்சது, யாரு தண்ணியை வந்து விலைக்கு விற்றது, இல்லாட்டி நிலத்தை யாரு விற்றது இல்லையா. எனவே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்துல இந்த நிலங்கள் எல்லாம் என்னதான் இடையில வந்து கடல் வந்து கொஞ்சம்

இருந்தாலுமே ஈழம் என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய இன்னும் ஒரு பகுதியாக தான் பார்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொழிதானே நம்ம எல்லாரையுமே இணைக்கிற ஒரு பாலமா இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து மரகத நாணயம் படத்திலிருந்து நீ கவிதைகளா பாட்டு வருது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்தல். சரி, சாலரி எடுத்து வீட்டுக்கு நீங்க எப்படி பணம் அனுப்பிட்டு இருக்கீங்க? பணம் அனுப்பும் போது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எவ்வளவோ பணம் ஒவ்வொரு மாசமும் நாம அனுப்பிட்டே இருக்கோம். அனுப்பும் போது நமக்கு இவ்வளவு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னா அது வந்து எவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அப்படி நீங்க 2 லட்சம் திர்ஹாம்ஸ் வரைக்குமான பரிசுகளை வந்து நீங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா அல்அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா நீங்க வந்து பணம் அனுப்பணும். ஒவ்வொரு நாளும், அப்புறம் வாரம் வாரம், அப்புறம் மாசம் மாசம், இப்படி எத்தனையோ பண பரிசல்கள் வந்து உங்களுக்காக இருக்கு. 1000 திரம்ஸ், 1 லட்சம் திரம்ஸுக்கும் அதிகமான பணப்பரிசல்களும் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. எனவே இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் 31 வரைக்கும் மட்டும்தான். எனவே இப்பவே வந்து நீங்க பணம் அனுப்பும் போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஆஹா பெரிய ஒரு பணத்தொகையை வந்து நான் வின் பண்ண போறேன் அப்படின்னு. சரியா, அல்அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதன் வழியா நீங்க வந்து பணம் அனுப்புங்க. பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ரகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே, ஃபைல் பண்ணல?
3: நீ ஃபைல் செய்யவா?
2: போய் ஃபைல் கராது.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
1: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
0: தி VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103. This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

ஈழம் பற்றி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்திருந்தாரு, கங்கை அமரன் வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் ஒரு விஷயத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்களேன், மறந்துட்டீங்களா, இதையும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆமா, மறக்கல. என்ன அப்படின்னா, இலங்கைக்குள்ள விஜயன் என்ற ஒரு மன்னர் இந்தியாவில் இருந்து அவங்க அப்பாவால நாடு கடத்தப்படுறதுக்கு முன்னாடி இலங்கையில இருந்த ஒரு இயக்கர் நாகர் என்ற பழங்குடியினர் இருந்தாங்க. இயக்கர் நாகர், இவங்க பேசிய மொழி தமிழ்தான். அந்த வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசியோட விஜயன் வந்து மனம் முடிச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறகு, அதுக்கப்புறமாகத்தான் அந்த ஒரு மொழி, சிங்கள மொழி வந்து இலங்கைக்குள்ள ஊடுருவ தொடங்கியது என்ற மாதிரியாகத்தான் வரலாறு சொல்லுது. சரியா, இதுதான் அந்த விஷயம். சரி, சனிக்கிழமை என்ன திட்டம், என்ன பிளான் வச்சிருக்கீங்க? டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டீங்களா? இல்லை பண்ணலை அப்படின்னா இப்போ உங்களுக்கு நேரம் இருக்குது, கண்டிப்பாக போய் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் சேர்ந்து ஒரு இசையை வந்து நம்ம வந்து நேரலையில் பார்த்து ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாகி இருக்கு. அகம் பேண்ட் இங்கே துபாயில் லைவாக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எதிர்வரும் 26ஆம் தேதி துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் இந்த ஒரு இசை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், platinumlist.ae போயிட்டு இப்போவே உங்கள் டிக்கெட்ஸை வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்ச்சி இணை அனுசரணை யாரு அப்படின்னா, வேற யாரும் இல்லை, நாங்க தான், 89.4 தமிழ் எஃப்எம் மற்றும் ஹோம் 92.2 எஃப்எம். சரியா? சரி, இப்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. என்னன்னு உங்களுக்கு தெரியும், பாட்டு கொடுக்கலாமா? மனசு தோட்டம் மட்டும் இல்ல, அழைப்படுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. அப்படி இல்லைன்னா கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் அப்படின்னு. மதுமிதா வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராம் வாயிலாக. அவங்க வந்து என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, வாகை சூடவா படத்துலேருந்து சரசர சாறு காத்து பாட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. எனவே அவங்களுக்காக அந்த பாட்டு மனசு தொட்டமட்டில் வருது. அத்தோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottamittu. Manasa thottamittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழ்நாட்டுக்கு 15 நாட்கள் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 4000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரையை ஏற்று மேலாண்மை ஆணைய தலைவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கமைய தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 4000 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 18,000 கன அடி வீதம் நீர் திறக்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை முன்வைத்த நிலையில் 4,000 கன அடி நீர் திறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: சட்டவிரோத செயல்கள் நடந்திருந்தால் மற்ற குற்றவாளிகளைப் போலவே தலைமை தேர்தல் ஆணையர் யானேஷ்குமார் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். கேரளத்தின் வயநாடு தொகுதி எம்பியான காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி வயநாடுக்கு அருகில் உள்ள கல்பெட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நமது ஜனநாயக நடைமுறையை சிதைக்க முயலும் எவரும் இந்த நாட்டுக்கு தீங்கு இழைக்கின்றார்கள் என்றே அர்த்தம் என்று கூறினார். இதுவே எங்களின் மிக தெளிவான நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்தால் தலைமை தேர்தல் ஆணையர் பதவியில் இருப்பவர்களுக்கு இப்போதுள்ளதை போன்ற சட்ட பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று நான் கருதவில்லை என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
4: தொலைநோக்கற்ற 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் மீதான பாராளுமன்ற வாக்கெடுப்பின் போது அதற்கெதிராக தமது மனசாட்சிக்கு அமைவாக வாக்களிக்குமாறு சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜாவீர் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ள அவர், நாட்டின் ஜனநாயக வரலாற்று பக்கங்களில் இடம்பெறக்கூடிய கரும்புள்ளியை அகற்றி இந்த தீர்மானமிக்க தருணத்தில் புத்திசாலித்தனமாக செயற்படுவார்கள் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டின் 2வது காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு கடன் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 31% குறைவடைந்துள்ளதாக சர்வதேச நிதி நிறுவனமான IIF-இன் சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது. இது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் 32.9% இருந்தது. உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளுடன் ஒப்பிடும் போது அமீரகத்தின் அரசு கடன் விகிதம் குறைந்த அளவில் இருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை உலகளாவிய மொத்த கடன் 365 trillion அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளதாகவும் IMF எச்சரித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: சவுதி அரேபியாவின் ஜெத்தா, மக்கா உள்ளிட்ட நகரங்களில் சவுதி சிவில் பாதுகாப்பு படை அவசர எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த எச்சரிக்கைகள் பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள பாதுகாப்பு பதற்றங்களுக்கு மத்தியில் வெளியிடப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் தாய்ஃப், மக்கா, தபூக், யான்பு மற்றும் ஜெத்தா நகரங்களில் சாத்தியமான ஆபத்து என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஆபத்து கடந்து விட்டதாக சிவில் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 10 முதல் 15 நிமிடங்களுக்கு பின்னர் குறித்த 5 நகரங்களிலும் ஆபத்து நீங்கியதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இந்தியா ஏ மற்றும் ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கிடையிலான அதிகாரப்பற்ற 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 363 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் ஆஸ்திரேலிய ஏ அணி சற்று முன்னர் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 48 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த அணி வெற்றி பெறுவதற்கு 9 விக்கெட்டுகள் கைவசம் இருக்க 315 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது. 1வது இன்னிங்ஸில் இந்திய ஏ அணி 334 ஓட்டங்களையும் ஆஸ்திரேலிய ஏ அணி 171 ஓட்டங்களையும் பெற்றது. 2வது இன்னிங்ஸில் இந்திய ஏ அணி 199 ஓட்டங்களை பெற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு 363 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது.
2: செய்தி சுருக்கம்.
5: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகின்றது. லீவாவில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
6: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
7: Rock with Raja.
6: Stay tuned.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global in Big Villa Sale, monthly EMI verum 1500 dirhams la 4BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga.
7: You are back.
1: 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: You are back.
6: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
7: ராக் வித் ராஜா.

0: ஆறாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja.
2: Yes, I love this idiot. I love this lovable idiot.

நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax complaints and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: ஜிம் வீரமணி பாலியல் வழக்கில் சாந்தி மகேந்திர சிம்ஹனுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் முன்வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இருவரிடமும் விசாரணையை முடித்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: ஹரியானா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெல்வதற்காக முறைகேடு நடைபெற்றுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இது தேர்தல் ஆணையர்களுக்கு தெரிந்தே நடைபெற்றதாக அவர் கூறியுள்ளார். எஸ்ஐஆர் குளறுபடி விவகாரம் தொடர்பில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வரும் ராகுல்காந்தி இதனை கூறினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். முக்கிய தலைவர்கள் தோல்வியடைகின்றார்கள், மோடி அமித்ஷா மட்டும் ஏன் தோற்கவில்லை என்று ராகுல்காந்தி வினவியுள்ளார். இந்தியாவில் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் மோசடி நடைபெற்றுள்ளது என்று ராகுல்காந்தி குற்றம் சுமத்தினார். எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் குளறுபடி நடந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் செப்டம்பர் மாதத்துக்கான வருவாய் இலக்கை மாதம் நிறைவடைவதற்கு முன்னரே அடைந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கையும் விஞ்சிய வருமானத்தை இலங்கை சுங்கம் பெற்றுள்ளது. இதற்கமைய செப்டம்பர் மாதத்துக்காக சுங்க திணைக்களத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 1,95,596 மில்லியன் ரூபாய் வருவாய் இலக்கை நேற்றைய நிலவரப்படி அடைந்துள்ளதுடன் 1,99,348 மில்லியன் ரூபாய் வருவாயை சேகரித்துள்ளது. இவ்வருடத்திற்காக இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள மொத்த வருவாய் இலக்கு 2,206.995 பில்லியன் ரூபாயாகும். நேற்றைய நிலவரப்படி சுங்க திணைக்களம் 2,058.033 பில்லியன் ரூபாய் மொத்த வருவாயை பதிவு செய்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அலைனில் 2,225 புதிய பொருளாதார உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 35% அதிகம் என்றும் பிராந்தியத்தின் தொழில் மற்றும் முதலீட்டு சூழல் மீதான நம்பிக்கை அதிகரித்து வருவதை இது காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். அலைன் பிராந்தியம் புதிய பொருளாதார வளர்ச்சி கட்டத்துக்குள் நுழைந்து வருவதாக அபுதாபி பொருளாதார மேம்பாட்டுத்துறையின் துணை செயலாளர் ஹமத் சயா அல் மஸ்ரூயி தெரிவித்துள்ளார். ஏமனில் அதிகரித்து வரும் பொதுமக்கள் உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் வால்கர் டோக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் சவுதி ஆதரவு ஏமன் அரசு படைகள் மற்றும் அவற்றின் கூட்டாளிகளுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது. மோதல் காரணமாக 1,000,000 வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். தற்போது 1,30,000 மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் வரும் மாதங்களில் இந்த எண்ணிக்கை 2,30,000 தாண்டக்கூடும் என ஐநா எச்சரித்துள்ளது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பிடுதாட தீர்மானித்ததுடன் சற்று முன்னர் வரை 8.3 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 44 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பதம் நிசாங்க 24 ஓட்டங்களுடனும் கமிந்து மெண்டிஸ் 19 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Namma radio, namma music. Star of the month.
4: Singer Hariharan.

0: வாழ்க்கையில ரெண்டே டைப் ஆஃப் பீப்புள் தான். ஒருத்தன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு அலாம் வைக்கிறவன், இன்னொருத்தன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா நாலரைலேருந்து நாலு முப்பது, நாலு முப்பத்தஞ்சு, நாலு நாற்பது, நாலு நாற்பத்தஞ்சு, நாலு ஐம்பது, நாலு ஐம்பத்தஞ்சு, நாலு ஐம்பத்தேழு, ஐம்பத்தெட்டு, அப்புறம் அஞ்சு மணிக்கு அலாம் வச்சு எல்லாத்துலேயும் ஃபெயிலாகி அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறேன். நீங்கள் எந்த டைப்புன்னு எனக்கு தெரியல. நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ரெண்டாவது டைப்பு தான். அதாவது அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டோம் அப்படின்னா, ஆனால் அந்த அஞ்சு மணிக்கு முன்னாடியே லைட்டாக நம்மளை உசுப்பி விடுறதுக்கு வேண்டி அந்த அலாரத்தையே நம்ம ஏமாற்றுவோம். எது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அஞ்சஞ்சு நிமிஷம் இன்டர்வலில் அலாம் வச்சு பழகிறது. அது இப்போ நாலரை மணிக்கு அடித்தாலுமே அஞ்சு மணிக்கு தான் எந்திரிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நாலரை மணி அடித்து ஃபஸ்ட்டு அலாமுக்கே கண்ணு முழிச்சுட்டு சரி இன்னொரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ்லியே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ப்ரீவியஸ்லேயே ஒரு அலாம் வச்சுருப்பீங்க 4:35 அடிக்கும், சரி இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல, அப்படியே தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி அஞ்சு மணி ஆனாலுமே ஐயோ எந்திரிக்கணுமா அப்படின்னு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அஞ்சரை மணிக்கு பெட்டு விட்டு எழுந்து அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்து கஷ்டம். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அலாம் பட்டன் யார் கண்டுபிடிச்சானோ அந்த ஆளுக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். ஓகே ரைட். ஆனால் அலாம் பட்டன் கூடவே ஸ்னூஸ் பட்டனை கண்டுபிடிச்சோன்னா சும்மாவே விடக்கூடாது, நம்மளை ரொம்ப கெடுத்து வச்சுட்டு இருக்கு. இல்லை தினம் காலையில் இதே நிலமை. நான் அஞ்சு மணி எந்திரிக்கிற ஆள் கிடையாது. எனக்கு வந்து நான் ஒரு 7:30 அலாம் வைப்பேன் சரியா, ஆனால் 7 மணிலேருந்தே அலாம் அடிக்கும். அதுவும் இப்போ எப்படின்னா இந்த 7:30 ஒரு வாட்டி எத்தனை மணிக்கு நீங்கள் அலாம் வச்சாலுமே அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்டர்வெல்ல அலாமே மறுபடியும் உங்களை எழுப்பி விடும். அதையும் ஆஃப் பண்ணி முரட்டத்தனமாக குப்புரடிச்சு தூங்குற பார்ட்டி தான் நான்லாம். நைட்டே தெரியும் காலங்காத்தில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இத்தனை மணிக்கு எழுந்தால் கரெக்டாக டிராஃபிக்கில் மாட்டாமல் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம், ஒரு ஆஃபீஸ்க்கு போகலாம் தெரியும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சாலுமே லேட்டாக போகிற ஆள் தான் நான். ஓகே ரைட். எப்படியோ ஏதோ சாயங்காலம் ஷோ எனக்கு கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை. பாருங்கள் இன்றைக்கி ஷோக்குமே நான் லேட் கரெக்டாக 4:10, 4:09 இருக்கும்போது உள்ளே வந்தேன். பட் எனிவேஸ் கைஸ், திஸ் இஸ் ஜார்ஜ் ப்ராவோ, யூ ஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் இன்னொரு 4 மணி நேரத்துக்கு நான் ஸ்டாப்பா த ஈவினிங் கரா. ஓகே உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, யார் என்ன தெரியாது, பரவாயில்லை என்ன பாடவே மாட்டீங்க இப்ப பாட ஒரு பாரு ஆதினா.
1: பேர் என்ன தெரியாது, ஊர் என்ன தெரியாது, நீ யார் என்ன தெரியாது,
0: பரவாயில்லை. சரி ஓகே ஓகே ஓகே, சும்மா சும்மா ஜான்சினா கூப்பிடக்கூடாது. ஓகே ரெண்டாவது பாட்டு, இன்னும் கொஞ்சம் ஜாலியான ஒரு பாட்டாக உங்களுக்காக வரும். ஹிப்பாப் அண்ணாவோட படத்துலேருந்தே எதையா ஒன்று போட்டா என்ன, மீசை முறுக்குலேருந்தே நம்ம ஏதாவது ஒரு பாட்டு போட்டா என்ன அப்படின்னு எனக்கு தோண்டிட்டு இருக்கு. அந்த பாட்டு படத்தில் வந்து அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ளே ஸ்டிக்கரை ஒட்டி அது போட்டுருவோம் நம்ம. சரியா, ஸோ ரெண்டு ஆதினாவோட பாட்டு வரப்போகுது. பிகாஸ் டுமாரோ மீசை முறுக்கு வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. அண்ட் படம் வந்து ஆல்ரெடி ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு பெருந்தொகைக்கு படம் வந்து விலை போயிருக்கான், கேபிள், ஓடிடி, மற்ற ரைட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் படம் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் படம் சூப்பராக இருக்குது, சரியான ஒரு படம். தமிழ் சினிமாவுக்கு வந்து 2 இயருக்கு முன்னாடி நல்ல ஒரு படமாக ஒன்று ஹிப்ஹாப் தமிழோட டிரெக்ஷனில் இசையில் நடிப்பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்களாம். ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் சி. ஓகே
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அதாவது நியூக்ளியர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் ஒரு இது எடுப்பாங்க சரியா. அது அதோடைய அந்த 2026 உடைய இண்டெக்ஸில் வந்து UAE 4th குளோபலி 4th இடத்துல இருக்காங்க அந்த நியூக்ளியர் செக்யூரிட்டி. அந்த விஷயத்தில் நல்ல விஷயம் இல்லை.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: கேடி பெரி வராங்க போலையா, உங்களுக்கு யாராவது கேடி பெரி தெரியுமா? கேடி பெரினா அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க தான் வந்து இந்த வருஷம் UAE-ல வராங்க, UAE நியூ இயருக்கு வராங்களாம். இப்போ ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் அப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு வந்து நிறைய ஹோட்டல்ஸில், பெரிய பெரிய கிளப்ஸில், வேறு ஓப்பன் ஹவுசஸ்லலாம் வந்து நிறைய பார்ட்டிஸ்லாம் நடக்கும். நியூ இயர் பார்ட்டி எப்படி நடக்கும், நிறைய பேர் வந்திருக்காங்க. டுபாய்க்கு அபுதாபிக்கு வராத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து எமினம் வந்தார், ஆனால் எமினம் வந்து நியூ இயர்க்கு வரல, வேறு எதுக்கும், அவர் தனியார் கான்சர்ட்காக வந்தார். அண்ட் பை தி வே த வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, த வீக்கெண்ட்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் சரியா, அவர் சிங்கப்பூரில் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. நான் சிங்கப்பூர் போகிறேன், போன வாரம்லாம் வந்து ஒரே ஜல்பு பிடிச்சி ஃபீவர் ஜுரத்தில் வந்து அப்படியே கடையாக கடந்ததுனால எதுக்கும் நம்ம லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் வெளியில் சொல்ல வேணாமே. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து கண்ணு வைக்கிறாங்க, அதனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு பழைய பாட்டி மாதிரி நானும் அந்த ஐதீகத்தெல்லாம் நம்பிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளே லைட்டாக இன்னும் இருக்குது, பட் டச் விட்டு டே தம்பிகளா எதுவும் கண்ணுக்கு இன்னும் வச்சிடாதீங்களா. அண்ணன் வந்து அடுத்த வாரம் 5 நாள் சிங்கப்பூர் போகிறேன். ஓகே.
3: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
1: நீ ஒரு கலைஞன்டா,
2: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
3: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே செப்டம்பர் 25.
4: We'll be back after a short commercial break.
0: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
4: செழித்தையும் தமிழி ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

என்னங்க அக்டோபர்ல வந்து பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் ஏறுன்றாங்க, ஸோ வண்டி ஓட்டுறதா நடந்து வந்துடலாமா பேசாம? வெல்கம் பேக், நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு த ஈவினிங் கடக். இன்னைக்கு ஈவினிங் கடக்கில் ஒரு முக்கியமான ஒரு குண்டை தூக்கி நெஞ்சு மேலே போடுற ஒரு மேட்ரு. முக்காவாசி பேர் ரேடியோ கேட்குற எல்லாருமே வந்து முக்கால் எனக்கு தெரிஞ்சு என் கேல்குலேஷன் படி நிறைய பேர் இப்போ ரேடியோ வந்து ஃபோனில் சி ஃபோனுன்றேன் கார்லேருந்து கேட்டுட்ருப்பீங்க, கரெக்டாக? ஏன்னா இங்கே வந்து டிரைவிங் பண்ணுற டிரைவ் பண்ணுற ஆட்கள் ஜாஸ்தி, அண்ட் ஃபுல் டே வந்து வண்டி ஓட்டுறதே வேலையை வச்சுருக்கிற நிறைய பேர் இருக்கீங்க, கரெக்டாக? உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கிறது ரேடியோ தான். நம்ம ரேடியோவாக இருக்கட்டும், வேறு வேறு லாங்குவேஜ் ரேடியோவாக இருக்கட்டும், இன் ஜென்ரல் நாங்கள் எல்லாருமே வந்து கிளாக் அதாவது அதிகமாக ஒர்க் பண்ணுறது உங்களை மாதிரி ஆட்களை அதிகமாக என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான், கரெக்டாக? ஸோ நீங்கள் வண்டியில் இருக்கிறதுனால பெட்ரோலும் டீசலும் வந்து அடிக்கடி போட வேண்டியிருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து எப்படின்னா பெட்ரோல் என்னங்க பெட்ரோல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க, அதனால் என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நிறையா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் மாறுச்சு. ஸோ இப்போ எப்படின்னா இப்போது போன மாதம் இப்போ ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் ஃபெப்புக்கு அப்புறம் பெட்ரோல் ப்ரைஸில் ஏறிச்சு. மார்ச்சில் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே நல்லா ஜாஸ்தியாக தான் இருந்தது, கரெக்டாக? அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மாதம் மட்டும் நல்லா குறைஞ்சிது. இப்போ எப்படின்னா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து இந்த அக்டோபர் மாதம் ஏறும் அப்படின்றாங்க. ஏன்னா மாதம் மாதம் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் ரினியூ பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பிரெண்ட் இருக்குல்ல, பிரெண்ட் க்ரூட் ஆயில் மா, அது வந்து ட்ரேடும் ஐ மீன் ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட $100 மேலே தான் வந்து ஒரு பேரல் ஒரு பேரல் வந்து $100 மேலேங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்களா மோஸ்ட் டேஸ் இன் செப்டம்பர், இப்படி தான் வந்து போயிருக்கு, ஓகேவா? ஸோ த ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எப்படின்னா இது அதாவது இப்போ இதுதான் எல்லாமே டிசைட் பண்ணுது. ஸோ ஒரு ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ் வாஸ் ஜஸ்ட் ஓவர் $101, ஒரு பேரலுக்கு $101 ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸாக இருந்திருக்கு செப்டம்பர் முழுக்கவே. ஓகே, கம்பேர்ட் டு ஆகஸ்ட் வந்து $87.7 இருந்தது, கரெக்டாக? ஸோ இதுதான் குளோபலி ஒரு மார்க்கை வந்து செட் பண்ணி இவ்வளோ தான் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் மாதம் மாதம் இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணி தருது. ஸோ இந்த கேல்குலேஷன் படி பார்த்தா கூட செப்டம்பரில் இப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணிகிட்ருக்கோம் சொல்லுங்கள் பாப்போம். 3.8 மூணு தரம் 80 ஃபில்ஸ், எது சூப்பர் 98க்கு ஸ்பெஷலுக்கு வந்து 3 தரம் 69 ஃபில்ஸா, அப்புறம் 3 தரம் 61 ஃபில்ஸ் தான் வந்து இது E+ 91. ஸோ இது வந்து ஒரு 20 ஃபில்ஸ் வந்து ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிட்டத்தட்ட ஃபெப்புக்கு அப்புறமா உள்ளதுலே பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் கம்மியாக போச்சு, கம்மியான விலையை வந்து எனக்கு தெரிஞ்சு 3 தரம் 40 ஃபில்ஸ் கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் லைட்டாக ஏறிச்சு இப்போ வந்து இந்த மாதம் கம்மி அக்டோபர் இன்னும் கொஞ்சம் 20 ஃபில்ஸ் ஏறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அப்படி பார்த்தா கணக்கு படி பார்த்தா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஃபோர் தரம்ஸ் கிட்ட வரும் ஸ்பெஷல் இல்லை சூப்பர் 98 வந்து 4 தரம்ஸ் கிட்ட வரும். அதே மாதிரி ஸ்பெஷல் வந்து 380 கிட்ட வரும். E+ வந்து ஒரு என்ன சொல்கிறது 360, 365, 370 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், எது எப்படியோ இங்கே பெட்ரோல் போடாமல் நம்ம இருக்க போகிறதில்ல, என்ன கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியிருக்கும் வண்டியை. ஆனால் சில நேரம் வந்து அந்த துபாய் டு ஷார்ஜா டிராஃபிக்லாம் பார்க்குறப்போ இல்லை ஷார்ஜா டு துபாய் டிராஃபிக்லாம் பார்க்கும்போது எவ்வளோக்கு தான் பெட்ரோல் அடிக்கிறீங்களோ எனக்கு தெரில. பயங்கரமாக ஒரு எப்படியும் 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு வாட்டி பெட்ரோல் தீந்துரும்ல. முன்னாடிலாம் சொல்லுவாங்க பைக்கெல்லாம் இங்கே அதிகமாக நம்ம பார்க்கவே முடியாதுங்க அப்படின்ட்டு. இப்போ நிறைய பைக்கெல்லாம் வந்து பார்க்க முடியுது, பைக்குக்குன்னு தனியாக அலாட்டட் பார்க்கிங்லாவது நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இப்போ சாம பைக் வாங்கிக்கலாம்னு இருக்கேன் நான், பைக் வாங்கினா ஒரு மாதிரி நல்லாயிருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஆசை. ஷேக் சாயத் ரோட்டில் அப்படியே ஒரு பைக்கு வாங்கிட்டு தலை இப்படி ஆரம்பம் படத்தில் வந்து சைன் போவார், அது ஷேக் சாயத் ரோடு தானே, அதில் வந்து அப்படியே சுற்றி ஊற்றி பில்டிங் கில்டிங்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஜாலியாக வண்டி விங்ஸ் ஆன் ஃபேஸ் மாதிரி வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. சீக்கிரமே அது நடக்கும் அப்படின்னு நம்பலாம். சீக்கிரமே வந்து தம்பியை காரை வித்துட்டு பைக் வாங்கிடும் நினைக்கிறேன். ஏன்னா விலைவாசி அப்படி இருக்குது. வடக்கம் சென்னையிலேருந்து ஒரு பாட்டு வருது, கேட்டு பிடிங்க. ஐ வில் பி பேக், திஸ் இஸ் ஆர்ஜி ப்ராவோ, லிசனிங் டு த ஈவினிங் கடக். டே தம்பி, லவ் பண்ணுறியா? அந்த லவ்வில் ஏதாவது பஞ்சாயத்தா? இந்த பாட்டை கேட்காதடா.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபலின் பிக் வில்லா சேல்ல மந்த்லி EMI வெறும் 1500 திர்ஹம்ஸ்ல 4BHK வில்லாஸ் பெற்றிடுங்கள். மீட் த டீம் ஆன் சண்டே அட் அல் ஹயத் ஹோட்டல் ஷார்ஜா. கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்போ வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல்.

0: டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 0564154242. ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai
2: motta dubaiyum onna vandu celebrate panna oru edam nyavagam iruka adu verum mall mattum illa oru motta generation oda feeling marakka mudiyada anubavam lamsi plaza is back
1: yes இந்த முறை பிரம்மாண்டமாக the lights, the energy, the nostalgia. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் தி பிளாசா மால் மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the vat consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: We'll be back after a short commercial break.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
1: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
7: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: இந்த ட்ரேடிங் அதுக்கப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் கால்ஸ் இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்பர் போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நிறைய பசங்க வந்து ஃபோன் அடிச்சுட்டு ரியல் எஸ்டேட் ஈவெண்ட்டோட நடக்குது நீங்கள் வாங்க அப்படின்வாங்க. அதுவும் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அவங்க வர்றதுக்கு மினிமம் 5-10 நிமிஷம் எடுத்துப்பாங்க. எப்படின்னா நாங்கள் வந்து இல்லை உங்களை இன்வெஸ்ட்லாம் பண்ண சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இல்லை நான் வந்து அந்த நாங்கள் வந்து இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சுருக்கோம், அங்கே வந்து நீங்கள் கலந்து வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டே எனக்கு வீடு வேணாண்டா, நான் விசிட் விசால் இருக்கேன்டா அப்படி சொல்லி தான் ஃபோனே வச்சேன் 2-3 வாட்டி. ரொம்ப கஷ்டம் இது. இப்படின்னா ஆன் தி அதர் ஹேண்ட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் இந்த ட்ரேடிங், ட்ரேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கு அவங்களுக்கு. நீங்கள் வந்து ட்ரேடிங் கற்றுக்குறீங்களா, நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்து சும்மா ஃபேக் பண்ணி நாங்கள் தரோம், நீங்கள் போட்டு சொன்ன தம்பி எனக்கு வேணும்னா நானே கற்றுப்பேன், எனக்கு வேண்டானா ஃபோனை வச்சுட்டு போக வேண்டியதானே. சில நேரம் எப்படி தோணுதுன்னா சரி ஓகே கால் பண்ணுற பசங்களும் கால் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு வேலை, அதனால் மூஞ்சில் அடித்த மாதிரி ஃபோனை வைக்க வேண்டாமே நம்ம நினச்சா உள்ளதுலே கால் மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேலே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ட்ரேடிங்லேயோ இல்லை ரியல் எஸ்டேட்லேயோ இல்லை எங்கேயோ நீங்கள் கோல்ட் கால்ஸ் யாருக்கா தரீங்கன்னா மறுமுனையில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு கொஞ்சம் புஷ் பண்ணலாம், ஓகே தப்பு இல்லை. இல்லை சார் நீங்கள் 2 நிமிஷம் கேளுங்கன்னு சொல்லலாம், ஆனால் அடுத்த மறுமுனையில் இருக்கிறவனுடைய அவசரத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஃபோனை வாங்கடா. எப்போ கஷ்டமா இருக்கு சத்தியமா பேசி முடியறதுக்குள்ள. வணக்கம்.
2: வணக்கம். எப்படி இருக்கியா?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க யார் பேசுறது? நீங்க எப்படி
2: இருக்கீங்களா?
1: உடம்பெல்லாம்
2: தெளிவா இருக்கியா?
1: சரி 6 நாள் ஆயிட்டு நானு
2: என்ன
1: பாட்டு வேணும், உங்க பேர் சொல்லுங்க.
2: உன்னை தொட்ட தென்றல்.
1: உன்னை தொட்ட இப்படிலாம் ஒரு படம் இருக்கா?
2: ஐயோ கார்த்திக் படம் சார். அப்படி இல்லாட்டா நீங்க ஒன்ஸ் மோர்ல புது பாட்டு இருக்கலாம் அது போடுங்க.
1: ஒன்ஸ் மோர் என்ன ஒண்ணும் பழைய இல்லாட்டி புது படமா கேக்குறீங்க?
2: ஆமா
1: என்ன படம் என்ன பாட்டு ஒன்ஸ் மோர்ல?
2: ஒன்ஸ் மோர்ல எங்கில் அந்த காலேஜ்.
1: ஒன்ஸ் மோர் வந்து எங்கே மிஸ் செருத்தின்னு ஒரு பாட்டு இருக்குமே அதுவா?
2: அதே போடுங்க, அதே போடுங்க,
1: அதே போட்டுருமா? உங்க பேரு, உங்க பேரு, உங்க பேரு, உங்க பேரு
2: ஹைதர் சார்.
1: பாட்டு போடுறோம்.
3: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: மனசு தொட்டு மிட்டு
6: எங்கே என் மிஸ் ஒருத்தி என்னுள் நெஞ்சில் தீ கொளுத்தி சொல்லாமல் சென்றொருத்தி எங்கே எடி
7: செக் 1 2

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: கரூரில் 41 பேர் உயிரிழந்த போது ஓடி ஒளிந்து சென்னையில் போய் அமர்ந்து கொண்டார் முதல்வர் என்று முதலமைச்சர் மீது எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கரூர் துயரச் சம்பவத்தின் போது 15 நாள் தாவிக அலுவலகம் மூடப்பட்டிருந்ததாகவும் மக்களோடு நின்றது அதிமுக என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மதுராந்தகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் கணிதா சம்பத்தை ஆதரித்து மாமண்டூரில் எடப்பாடி பழனிசாமி வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுப்பது போல் எம்எல்ஏக்களுக்கு என்ன மிட்டாய் கொடுத்தார்கள் என உங்களுக்கே தெரியும் என்று அவர் கூறினார். அந்த மிட்டாயை எம்எல்ஏக்களுக்கு கொடுத்து ராஜினாமா செய்ய வைத்துள்ளனர் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் ராஜினாமா கடிதம் கொடுத்த 5 நிமிடத்தில் தாவிகாவில் இணைந்தனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான தனது விமர்சனத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளார். மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து 30 லட்சம் பெயர்களை நீக்கும் சதித்திட்டம் இருப்பதாக கூறி ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படும் வாட்ஸ்அப் உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட்களை அவர் வெளியிட்டுள்ளார். இந்த ஸ்கிரீன்ஷாட்கள் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அடங்கிய வாட்ஸ்அப் குழுவைச் சேர்ந்தவை என்றும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக கேள்விகளை எழுப்புவதாகவும் அபிஷேக் பானர்ஜி தெரிவித்தார். ஆனால் அந்த ஸ்கிரீன்ஷாட்களின் உண்மை தன்மையையும் பின்னணியும் இதுவரை சுயாதீனமாக உறுதி செய்யப்படவில்லை.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தை மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை நாளை இந்தியாவில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுவது, அவ்வாறு இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழையும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது உள்ளிட்ட நீண்ட காலமாக நிலவி வரும் மீனவர் பிரச்சினைகள் தொடர்பில் இருதரப்பினரும் கலந்துரையாடுவதற்காக இந்த பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
2: அமீரக செய்திகள்.
3: எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள உலகளாவிய துபாய் T100 ட்ரையத்லான் போட்டியில் 57 நாடுகளைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கவுள்ளனர். இந்த ஆண்டு போட்டி முதன்முறையாக அல்மம்சார் பகுதியில் நவம்பர் 13 மற்றும் 15 தேதிகளில் நடைபெறுகிறது. T100 ரேஸ் டு கத்தார் தொடரின் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் கடந்த 2 மைதான் பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டி தற்போது கடற்கரை பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதிய பாதை அல்மம்சார், அல்ஹம்ரியா துறைமுகம், துபாய் தீவுகள் மற்றும் இன்ஃபினிட்டி பாலம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வழியாக அமையவுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங்கின் 3 அமெரிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக அவரை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரவேற்க உள்ளார். இதில் ராணுவ அணிவகுப்பு மற்றும் ராணுவ விமானங்களின் வான்வழி சாகச நிகழ்ச்சியும் இடம்பெறும். இதனைத் தொடர்ந்து ஓவல் அலுவலகத்தில் டிரம்ப் மற்றும் ஸீ ஜின்பிங் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். பின்னர் வெள்ளை மாளிகையில் பிரம்மாண்ட அரசு விருந்து நடைபெறவுள்ளதுடன் இருநாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியாவுக்கு தென்னாப்பிரிக்கா 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 298 ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்த தென்னாப்பிரிக்கா 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 297 ஓட்டங்களை பெற்றது. இதற்கமைய பதிலளித்தாட ஆரம்பித்துள்ள ஆஸ்திரேலியா சற்று முன்னர் வரை 5.4 ஓவர்களில் 49 ஓட்டங்களை பெற்றுள்ளது. மிச்சேல் மார்ஷ் 42 ஓட்டங்களுடனும் டிராவிஸ் ஹெட் 7 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் வெற்றியீட்டுவதற்கு ஆஸ்திரேலியா 10 விக்கெட்டுகள் கைவசம் இருக்க 44.2 ஓவர்களில் 249 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது.
4: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. லீவாவில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தம்பி, நேற்றுக்கு நைட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாதனால சரி ஏதாவது ஒன்று ரேண்டமாக ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நேற்று நைட்டுக்கு வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்தோட பேரை சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கே ஏறி வந்து மூக்கில் குத்திட்டு போய். அந்த படம் பேர் வந்து தக் லைஃப். சத்தியமாக ஒரு சில நேரம் ஒரு சில படங்களை வந்து மறுபடியும் ரீவாட்ச் பண்ணும்போது இல்லை நமக்கு நிறையா தப்பு தெரியும். சில நேரம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் அந்த படத்தை கலாச்சி தள்ளியிருப்போம், அப்புறம் ரேண்டமாக மறுபடியும் ஃபியூ இயர்ஸோ ஃபியூ மந்த்ஸோ கழித்து அதே படத்தை பார்க்குறப்போ நல்லா தானே இருக்குது, இந்த படத்தை ஏன்டா இந்த அடி அடித்தானுங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கும். எனக்கு தக் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் பிடிக்கல, ஆனால் ஒன்று ரெண்டு சீன்ஸ் நல்லா தானே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு இதில் கடைசியில் தக் லைஃப்பில் வந்து ஊசி போட்டுருவாங்க சரியா, ஐஸ்வர்யா லட்சுமி வந்து சொல்லுவாங்க இந்த ஊசி போட்டால் பயங்கரமாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊசி போட்டு அவ்வளோ தூக்கம் வர்ற அந்த டைமில் கூட உட்காந்து பயங்கரமாக டைலாக்லாம் பேசிகிட்டு இருப்பார் கமல் சார் பயம். அதுதான் எனக்கு இன்னும் இடிக்குது, அது எப்படி தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க, அது எப்படி அவர் அதிலேயே சண்டை போடுவார், அதிலே வந்து சிம்புவை கொன்றுவார், சிம்புவுக்கு அவருக்கு சண்டை வரும், எனக்கு அதெல்லாம் தான் வந்து புரியல. பட் எனிவேஸ் வெல்கம் பேக் கைஸ், திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே ரைட், நான் என்ன டாபிக்னே சொல்லலை, ஒருத்தர் ஃபோன் அடிச்சிட்டாரு, என்ன சொல்லுங்க.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க ரியோ?
0: நல்லா இருக்கு. ரியோவா? என்னது?
1: ஹலோ,
0: என்னன்னு சொன்னீங்க? என் பேரு
1: ரியோன்னு சொன்னேன்.
0: ரியோவா? சம்பந்தம் ரியோ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இல்ல,
1: நாங்க உங்களுக்கு அப்படி பேர் வச்சோம்.
0: உங்க பேரு?
1: பிரியங்கா.
0: பிரியங்கா, உங்க இவரு ஹஸ்பண்ட் பேரு?
1: ஹஸ்பண்ட் பேரு பிரவீன்குமார்.
0: பிரவீன்குமார் என் பேர். அவர் இருக்கார பக்கத்துல?
1: இருக்காங்க, டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஓகே, அவுட் கொடுங்க சார்,
1: பேசுங்க.
0: என்ன
2: ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. நல்லா. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ரியோன்னு கூப்பிடுறீங்க, என்ன மேட்டர்? அவங்க சொல்ல மாட்டறாங்க, நீங்க சொல்லுங்க.
2: இல்ல ப்ரோ, சும்மா தான் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச பிராவோக்கு பதிலா ரியோன்னு வைக்கலாமே அப்படின்னு.
0: பிராவோவே வச்ச பேர் தான். சரி, ஓகே ஓகே. எனிவேஸ் எனிவேஸ் ரெண்டு பேர் பார்த்து வண்டி ஓட்டுங்க, நான் இனிமே தான் டாபிக் என்னன்னு யோசிக்கணும், நான் யோசிக்கிறேன், மறுபடியும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ போத் ஆஃப் யூ. ஓகே, பிரியங்கா அண்ட் பிரவீன் அவர். சரி, இப்போ சினிமா பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? இல்லை இல்லை, அது விட்டுருவோம், சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், நிறைய பண்ணியாச்சு நம்ம. இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா, கேட்ரினா கைஃப் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தாங்க, சரியா? அவங்க பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் லக்ஷ்மி மேனன் கூட நடுவில் வந்து ஒரு சும்மா ஒரு ரீலோ அதை வீடியோ அதை போட்டிருந்தாங்க. ஓகே, ஒரு ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஃபியூ இயர்ஸ் கழித்து நம்ம பாடி மாறும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடல் எடை ஜாஸ்தியாகும், உடல் எடை கம்மியாகும், முடி வந்து வெள்ளையாகும், சில பேருக்கு முடி கொட்டி போகும், இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கிறது. ஓகே, அப்படி நேச்சுரலாக நடக்கலனாலுமே நமக்கு எந்த லாஸும் கிடையாது. ஓகே, ஆனால் இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் வந்து ஒருவேளை வந்து லைட்டாக வந்து அவங்களுடைய பாடி வெயிட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அவ்வளோ கலாய்க்கிறாங்க ட்விட்டரில் சரி இன்ஸ்டாகிராமில். இதை ஆக்டர் ஆக்ட்ரஸ் விட்டுருவோம், இன் ரியல் லைஃப்லேயே இப்போ நம்ம எங்காவது போகிறோம் வரோம், ஓகேவா? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்குறோம், ஓகே இப்போ ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா இமீடியட்லி வந்து அவங்க ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறது நம்ம வந்து உடல், நம்ம வந்து உடம்பு ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்னு தான். ஏன் காது போடவே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கு, என்ன வெயிட் இவ்வளோ போட்டீங்க அப்படின்ற. இப்போ நான் வெயிட் எவ்வளோ போட்டாலும் வெயிட் எவ்வளோ கம்மியானாலும் கேட்குற உனக்கு எந்த லாஸும் கிடையாது, கரெக்டாக நீ உன் வேலையை பா. ஆனால் அது வந்து தட் கைண்ட் ஆஃப் பிரேக்ஸ் அ மேன் ஆர் விமன்ஸ் கான்ஃபிடன்ஸ் வென் யூ டாக் அபவுட் யுவர் பாடி. த பாடி ஷேமிங் வந்து ஃபேமிலியிலிருந்து, ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, தெரியாதவன் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்குது, அது நிறைய பேரை பாதிக்குது. இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண, நீங்கள் உங்களை பாதித்த ஃபேஸ் பண்ண இந்த பாடி ஷேமிங் விஷயங்கள் எதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் டெல்மி, ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இப்படி ஒன்று சொன்னாங்க, அது கேட்டுட்டு எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது, அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் யுவர். ஏன்னா சல்மான் கான் வந்து என்ன பண்ணார்னா, அவர் தான் பிக் பாஸ் ஹிந்தியோட ஹோஸ்ட், அவர் என்ன பண்ணார், பட்டுன்னு சட்டையை கழட்டிட்டார், சட்டையை கழட்டிட்டார், கழட்டிட்டு சொன்னார், ஆமாம் என்னை கூட தான் நிறைய பேர் தொப்பையெல்லாம் போட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டுலாம் இருந்தாங்க. சரி, ஒருத்தனோட ஒருத்தரம் பாடியை வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறுண்டா, பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி, அதை ஏன்டா கிண்டல் பண்ணுறீங்க, அது உனக்கும் தான்டா நடக்கும், உனக்கும் முடி கூட்டும், உனக்கும் வந்து நீயும் ஒல்லியாவே இல்லை நீயும் வந்து குண்டாவே, ஆனால் வந்து அது ஒரு குறையா ஒருத்தனை பார்த்து ஒரு கேலி பொருளாக மாற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் அதுக்கு பேர் தான் பாடி ஷேமிங். இந்த மாதிரி அதான் நடந்திருக்கா உங்களுக்கு? ப்ளீஸ் டெல் மீ, வீல் டாக் அபவுட் இட். 800-8940 இஸ் அ நம்பர். கதையை கொஞ்சம் சுருக்கமாக வச்சுக்கோங்க ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே சரிப்பா, நான் கூட வந்து நான் ஒரு 78 kg கிட்டே இருந்து ஒரு 69 kg வரைக்கும் வந்தேன். இப்போ நான் ஒரு 4 இயர்ஸ் பேக். என்ன என்ன உடம்பு தோசை இல்லை, டயபெட்டிஸா அப்படிலாம் கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஜிம்முக்கு போய் கார்டியோ பண்ணி கேலரிக் டெஃபிசிட்லேருந்து அழகாக வெயிட் குறைச்சிருக்கேன். இது என் ஹெல்த்துக்காக நான் பண்ணுறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம கேட்டாங்கன்னு நிறைய பேரை. உங்களுக்கு நடந்ததை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டூ சாங்ஸ். திஸ் இஸ் ஜார்ஜ் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யா பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸை ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
0: 27 செப்டம்பர் சண்டே IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
4: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
6: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
9: எல்லாமே சொல்லுவேன்.
10: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
11: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: விழியில் விழுந்தேன், விண்வெளியில் பறந்தேன், கண் விழித்து சொப்பானம் கண்டேன். இந்த லைன் வரைக்கும் சூர்யா ஹாசன் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் வந்து சுட்டும் விழி சூடரே, அது வந்து போக்கிரியில் வர வடிவேல் தான். என்னால் சூர்யாவை ஓவர் டேக் பண்ணிவிட்டு வடிவேல் தான் எப்போவுமே அந்த பாட்டு கேட்க போது ஞாபகத்துக்கு வருவார். பட் எனிவேஸ் டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட், அதாவது இப்போது ஜென்ரலாக வந்து ஆன்லைனில் இன்டர்நெட்டில் ஆர் நேரில் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மூலமாக ஆர் ஜஸ்ட் இப்படி தெரிஞ்சவங்க மூலமாக, அதாவது ஒருத்தருடைய உடல் எடை ஜாஸ்தி ஆகிடுச்சு கம்மியாகிடுச்சு அப்படின்னா, மண்டையில் முடி கூட்டிடுச்சு இல்லாட்டியும் கொஞ்சம் லைட்டாக வந்து லைட்டாக ஒயிட் ஹேர்லாம் வந்துருச்சுன்னா, அதை வந்து கிண்டல் பண்ணி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஜென்ரலாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ என்ன எப்படி இருந்தது உங்களோட மனநிலைமை? அதுதான் வந்து நீ கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். இது ரொம்ப இது ஒரு மாதிரி சென்சிட்டிவான மேட்டர் தான். ஆனால் ஆக்சுவலி இதை அனுபவிச்சவங்க சொன்னால் தான் இது ஆக்சுவலி நிறைய பேர் பாதிக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ என்னையும் நிறைய பேர், எங்கள் அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, ரொம்ப வருஷம் கழித்து அவங்கள மீட் பண்ணுறேன். அப்போது எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி வெள்ளை முடி இருக்குது, வெரி ப்ரௌட். இங்கே வெள்ளை முடி வர்றதுக்கு நான் என்ன, நானாக தலையில் எடுத்து எதாவது கொட்டிக்குவேன் அப்படின்னு தானாக வர்றது தானே. அப்போ ஒரு ஆன்டி என்கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ தலையிலலாம் வெள்ளை முடி வந்துருச்சு, அப்போ பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆக்சுவலாக சீரியஸாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் பசங்களும் பொண்ணுங்களும் ஒரு பார்ட்னர் தேடுறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. மண்டையில் இருக்கிற முடியும் மட்டும் பார்க்குறது இல்லை. ஓகேவா, இந்த மாதிரி ஆண்டிங்களுக்கெல்லாம் அதை நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் நண்பர் பிராவோ, எப்படி நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வந்துட்டு கலீஃபா சேஃபி, துபாய்.
2: சரி ஓகே, என்ன கலீஃபா சொல்லுங்க, என்ன நடந்தது?
3: ஆக்சுவலி வந்து முடி வந்துட்டு அடர்த்தி வந்து கம்மி.
2: சரி,
3: இது வந்து கல்ஃபுக்கு வந்த பிறகு 2012 வந்த பிறகுலாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க உள்ள கால சூழ்நிலைகள் பண்ண வெப்பம் இந்த சூடு எல்லாமே வந்து எல்லாமே மாறிடுச்சு. அது மட்டுமே முடிய வந்து தண்ணிக்கு வந்து ஒத்துக்கடல எல்லாமே கழிஞ்சிருச்சு. அது ஊர்ல இருந்தாலும் அந்த முடி வந்து கழியதான் செய்யுது. சின்னதாட்டி ஒரு வெள்ள முடி வரதான் செய்யும். அது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய மாற்றம், அது நம்ம போயிட்டு எதுவுமே வந்து பண்ணல. இது வந்து பாக்குறவங்களுக்கு எப்படி, என்னப்பா நீ வந்து இப்படி ஆயிட்ட, மட்டும் முடியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இனமா வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி, இனமா நம்ம வந்து வழக்கட்டமா வந்து எழுதி வலிச்சு எடுத்த மாதிரியே வந்துட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு வந்து பேசுறாங்க. அது வந்து நேரடியாகவும் மறைமுகம் எல்லாருக்கும் பேசுறாங்க. ஈவன் எனக்கு கூட வந்து சம்டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து பக்கத்துல இருந்துகிட்டே சொல்லியிருக்காங்க. இது வந்து அதாவது மக்கள் வந்துட்டு இப்போ வந்து பரிணாம வளர்ச்சி வளர்ந்து போய்கிட்டு இருக்கோம். பட்டன் ஃபோன் வந்து கீபோர்டுக்கு டச் ஃபோனுக்கு வந்தாச்சு, டச்ல இருந்து ரொம்ப அட்வான்ஸ் ஃபோனுக்கும் போயாச்சு, ஏஐக்கெல்லாம் வந்தாச்சு. அது மட்டும் ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மை வந்து இயற்கையிலேயே நடக்கக்கூடியது வந்து முடி தானாவே தான் உதிரும், சூழ்நிலைக்கு தந்தப்பதான் வரும், அது வயசான வயசு ஏறையாரா உதர்த்தாச்சு. அப்ப அது வந்து ஒரு ஏத்துக்கிற மனப்பான்மை வந்து வரமாட்டேங்குது.
2: அதான் முடி கம்மி ஆயிடுச்சுன்னா உடனே வந்து என்ன இது முடிய கம்மி ஆயிடுச்சு, முடியே இல்லையே, இதை வச்சு வந்து அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அது எல்லாத்துக்கும் ஒரு தடை போடுற மாதிரி
3: பேசுவாங்க. இது வந்து நம்ம இன்னைக்கு போற வேகத்தை டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும், எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. இத்தனை வருஷம் 15 வருஷம் 16 வருஷமா இருக்கிறோம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணா கொஞ்சம் ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருக்காங்க. எல்லாம் அவங்களே வேலை போல அழுத்தம், வீட்டுல இருக்க பிரச்சனை, டிராவல் எல்லாம் போயிட்டு வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிருந்தாங்க. சரி, இது அவங்களும் ஒரு கிட்ட புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கப்புறம் என்னத்த இருக்க போது, கல்யாணம் முடிஞ்சாச்சு, பிள்ளை வச்சாச்சு, நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வந்து இயற்கை மட்டும் வயசு இறக்கிட்டு போது இது நார்மல் நடக்கக்கூடியதான், இதுல என்னத்த பெருசு மாற்றத்தை கண்ட போறோம் சொல்லி அந்த வந்து அது வந்து பாதிக்கப்பட்டு வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த ஆப்பன் பார்க்கக்கூடியவர்களுக்கு வந்துட்டு வந்துட்டு அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற வந்து பக்கம் வந்து
2: வரமாட்டாங்க,
3: அடிச்சுட்டு போயிருந்தாங்க.
2: எக்ஸாக்ட்லி, இதுதான் அவங்களோட பிரச்சனை மாதிரி பேசிட்டு பாட்டுல போயிடுவாங்க. ஆனா ஓகே, நான் ஒரு விஷயம் ஏதோ ஒரு படத்துல கேள்விப்பட்டேன், விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. சரியா, இந்த இந்த நாலு பேர் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஓகே, விரும்பி பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா நான் என்ன சொன்னா, இந்த நாலு பேர் பேசுறாங்களே இன்னைக்கு இந்த பிரச்சனை, ஓகேவா, 5 நிமிஷம் கழிச்சு அவங்க வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்க ஏதாவது பண்றீங்களா? டிட் யூ டூ சம்திங் ஃபார் ஹேர் ஆர் எனிதிங்? இல்ல,
3: எதுவுமே பண்ணல. அது போக இயற்கை போற போல அப்படியே போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான்.
2: ஓகே ஓகே, குட். உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு வேணும்னா ப்ரோ, அவ்வளவுதான். எது பண்ணாலும் உங்களோட விருப்பம் தான். வேணும்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுமா, உங்களோட விருப்பம், நீங்க போலாம், தப்பே கிடையாது, 100% யூ கேன் கோ வித் இட். இல்லாட்டினா
3: இது மட்டும் நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். இன்னைக்கு 10 வருஷம் முடிஞ்சு 15 வருஷம் முடிஞ்ச இருக்கிற கதை வேற, நிக்கிற கதை நிக்க. நிறைய பேருக்கு காலேஜ் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இப்ப முடியல.
2: ஜெனட்டிக்லி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு.
3: ஜெனட்டிக்லாம்
2: எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க வந்து இல்லை, அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கடுப்பானாங்க. ஆக்சுவலி ஆமாம் நீ சொல்லியிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்கப்பா சொல்லு.
0: இல்லை எப்போவுமே நம்ம ஒரு ஒரு வார்த்தையை சொல்ல போகிறோம், ஒரு வசன வாயிலிருந்து வரப்போகுதுன்னா மண் மூளை வந்து ப்ராசஸ் பண்ணும்
2: அறியாமையில
0: பேசுவாங்க. சிலர் வந்து நல்லா தெரிஞ்சும் அடுத்தவனை ஹர்ட் பண்றதுக்காகவே பேசுவாங்க. சரியா பிரிச்சு அறியணும். இப்போ
2: என்ன சொல்லுவேன்னா, அறியாமையோ இல்ல இல்லையோ, அடுத்த உடம்பு எப்படி இருந்தா உனக்கு என்ன வேலையை பார்த்து நீ போ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதனால உனக்கு

0: ஹோட்டல் ஷார்ஜா. கால் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: நைன்டி ஒன்னு போடு.

0: அவனை ஊத்துடு.
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: யூஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
6: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
7: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: We'll be back after a short commercial break.
1: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
8: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
1: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல, ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
9: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 056-415-4242.
10: For details, call 056-415-4242.

0: இஸ் பிராட் யூ பை கார்ப்பரேட் டாக்ஸ் ஆன் டைமுக்கு ஃபைல் பண்ண தி வாட் கன்சல்டன்ட், யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பிசினஸ் க்ரோத்.
1: ஏகப்பட்ட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படம், மீசை முறுக்கு 2 நாளைக்கு வருது, அதுக்கப்புறம் இந்த பாரடைஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டு ஜடையை வச்சுக்கிட்டு வேற வரான் ஒருத்தன் அப்படின்னு போன வாரம் போட்டிருந்தாங்க. சர்தார் 2 பார்த்துட்டு எல்லாம் தெரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஐயோ என்னடா சர்தார் 2 பயங்கரமாக இருக்கும்னு நினச்சோம், கடைசியில் படம் வந்து ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்டு படம் எப்படி இருக்குன்னு தெரில. த பாரடைஸ் அண்ட் மீசை முறுக்கு 2 சொன்னேன், டாரத்தி வருது, இன்னொரு தமிழ் படம் ஒன்று வருது, அப்புறம் தனுஷ் வர நேத்திக்கு ட்விட்டரில் சொல்லியிருந்தார் என்னென்னா வந்து இல்லை நாங்கள் வந்து படத்தை தள்ளி வைக்கிறோம், அக்டோபர் 8ஆம் தேதியாக அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது, பட் கடைசியில் படம் தள்ளி போகுது போல். ஓம் இந்த பாட்டை ஆல் டைம் அன்பாக இருக்கும் என் தங்கமே, அது ஓகே படத்தோட பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, இந்த லைனை சொன்னால் தான் தெரியும் நிறைய பேருக்கு, அந்த அளவுக்கு பாட்டு ஹிட்டு. சரி ஓகே, எனிவேஸ் உங்களை வந்து 6 மணிக்கு மேலே மீட் பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி ஏகப்பட்ட நிறைய பாட்டும் நிறைய கமர்ஷியல் பிரேக்கும் வந்துச்சு, அதனால் அதிகமாக பேச முடியல. இதே டாப்பிக்கை நம்ம நாளைக்கு பேசுகிறோம் ஜி, நம்ம பேசுகிறோம் ஜி. ஓகே ஜி.
0: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI verum 1500 dirhams la 4BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayamika Nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: வணிக நிறுவனங்களில் நிதி மற்றும் நிர்வாக சுமைகளை குறைக்கும் வகையில் தகுதியான சுங்க அறிவிப்புகளுக்கான சுங்க வரி செலுத்தும் கால அவகாசத்தை துபாய் சுங்கத்துறை மேலும் 60 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இதன் மூலம் மொத்த அவகாசம் 180 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நீட்டிப்பு 2026 பிப்ரவரி 27 பிறகு மற்றும் அக்டோபர் 31 வரை காலாவதியாகும் தகுதியான சுங்க வரி இடைநிறுத்த ஏற்பாடுகளுக்கு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு ஏற்றுமதிக்கான இறக்குமதி, தற்காலிக அனுமதி மற்றும் அனைத்து வகையான போக்குவரத்து சுங்க நடைமுறைகளும் இதில் அடங்கும்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடையக்கூடும் என்று ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமீனியின் ஆலோசகர் யஹ்யா ரஹீம் சஃபாவி எச்சரித்துள்ளார். பாரசீக வளைகுடா ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளில் இருந்து செங்கடல் வரை மோதல் விரிவடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டத்தில் போர் முனை இந்திய பெருங்கடல் மற்றும் அதற்கு அப்பாலும் விரிவடைய வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: போலீஸ் அகாடமி இயக்குநராக உள்ள அருண் IPS காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கோவை மாநகர ஆணையர் கண்ணனையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை கோவை மேற்கு மண்டல IG RV ரம்யா பாரதிக்கு கோவை மாநகர காவல் ஆணையர் பொறுப்பு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாநகர ஆணையர் கண்ணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவையும் பிறப்பித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கடலோர பகுதிகளை கடந்துள்ள நிலையில் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அர்னா புயல் என்ற பெயர் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் வங்கக்கடலில் நிலவும் வானிலை அமைப்பு புயல் அல்ல என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வகைப்படுத்தப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: கிரிஷ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்தன எதிர்வரும் அக்டோபர் 6 வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் அவர் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். கிரிஷ் நிறுவனத்துக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு கோட்டை டிரான்ஸ் ஒர்க் ஸ்கொயர் நிலத்தை விரைவாக பெற்றுக் கொள்வதற்கு உதவுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு 70 மில்லியன் ரூபாயை அவர் லஞ்சமாக வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மற்றும் ஒரு வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இதேவேளை ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீராங்கனை சீமா குமாரி வெண்கலப் பதக்கம் வென்றார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
4: Singer Hariharan.

0: the month. Star of the month. Singer Hariharan.
1: வெல்கம் பேக். 6:11 தேர்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக். இன்னைக்கு 24th September. சரி ஓகே, நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய டேட் வந்து 27th September, கம்மிங் சண்டே. ஏன்னா வந்து போன வாரம் விஎன்சிட்டி வந்து பிக் வில்லா சேல் அப்படின்னு துபாயில் நடத்துனாங்க ஒரு பெரிய ஈவெண்ட்டை. கிட்டத்தட்ட வந்து ஜஸ்ட் மந்த்லி 1500 dirhams இஎம்ஐயில் 4 BHK ஸ்பேஷியஸான டிசைனர் வில்லாஸ், 15 இயர்ஸ் ஆஃப் ரெண்டல் கான்ட்ராக்ட், 15 இயர்ஸுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சும்மா போட்டு தாக்குனாங்க பெரிய ஒரு ஆஃபரை. இன்றைக்கி இந்த வாரம் ஷார்ஜாக்கு இதை அப்படியே கொண்டு போகிறாங்க. ஸோ ஷார்ஜாவில் இருக்கிறவங்க ஷார்ஜாக்கு என்னால் வர முடியுமே அப்படின்னு வேறு வேறு எமிரேட்லேருந்து சொல்கிறவங்க விஎன்சிட்டியில் போய் டெஃபினெட்லி கோ செக் அவுட் தேர் வில்லாஸ் ஃப்ரம் வேன் சிட்டி. ஸோ யா, யூ கேன் கால் தம் 054-76-73-1-1-1 054-76-73-1-1-1. ஷார்ஜாவில் வந்து அல் ஹயாத் ஹோட்டல் இருக்குல்ல, கிங் ஃபேசல் மாஸ்க் கிட்ட, அங்கே தான் வந்து இந்த இவெண்ட் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை 27th, 26th நான் துபாயில் இருக்கேன்ப்பா அப்படின்னா வந்து புருஷ்மான்ல நீங்கள் வேன் சிட்டி ஆஃபீஸில் கூட அவங்களை போய் மீட் பண்ணலாம். இதே நம்பர் தான் எல்லாத்துக்குமே, இதே நம்பர் தான். ஸோ எனிவேஸ், இப்போ வந்து பிரபா வந்திருக்கார். ப்ரோ வெல்கம் பேக்.
2: எஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
2: இருக்கேன்.
1: கிளியர் ஆயிடுச்சு.
2: எஸ்
1: போன வாரம் பயங்கர ரெஸ்பான்ஸ்.
2: எஸ் ப்ரோ, போன வாரம் பயங்கர டிராஃபிக் ஜாம்.
1: அப்படியே
2: சொல்லணும். எஸ் ட்ரூ, பிகாஸ் என்ன அப்படின்னா, திஸ் ஒன் பிக் villa sale at Dubai and okay. 1500 dirhams la and 4-bedroom villa, that is a premium most offer namma koduthirundathu. It okay. was useful to many clients and kuripa nariya client vandha andha maari designs eppadi irukum enna maari invest pannalam abindrada paathirukku ponanga ena andha rendu location andha maari ECR and OMR actually adu vandu na last week ah sollirundhen Dubai la indha event mudinjirum next week vera Emirates la irukum solitta. So indha varam indha event Sharjah la nadakka podu and Sharjah la Al Hayat hotel la dhaan big villa sale 1500 மந்த்லி இஎம்ஐயில் நீங்கள் 4-bedroom villa வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் சென்னையில் ECR அண்ட் OMR ரெண்டு லொக்கேஷனுக்கு கொடுக்குறோம். இந்த வாரம் இன்னொரு லொக்கேஷனும் ஆட் பண்ணியிருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய பம்மல் அந்த லொக்கேஷன்லையும் அண்ட் அனகாபுத்தூரில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லையும் நம்ம வந்து இந்த 4-bedroom பிக்ஸ் வில்லா சேல கொடுக்க போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் எஸ் அண்ட் லாஸ்ட் வீக் வந்து புக் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், 1500 dirhams மந்த்லி இஎம்ஐ தான் அதிகபட்சம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் to get this 4-bedroom villa at ECR, OMR, Pammal in the minor location. And the mari opportunity, and I said last week, you call and you can call and next week meet. So and the mari, you appointment eduthu ungalala vara mudiyala miss pannirundinga appadina definitely indha varam neenga miss panniradinga, ena indha varam indha offer e mudinjirum and next week we don't have any events in Dubai. So appdi irukadanal neenga call panni or appointment eduthu indha event ku vaanga. Chennai la டாப் கிளாஸா ECR-ல OMR-ல அண்ட் உங்களுக்கு மித்த லொக்கேஷன்லையும் உங்களுக்கு இந்த பிக் வில்லா சேல நீங்கள் வாங்க முடியும். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட மந்த்லி வர ரெண்டலே உங்களோட இஎம்ஐயில் இருக்கக்கூடிய 80% கவர் பண்ணுறதுக்கான ஒரு பிகஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் வீக் புக் பண்ணது போக தர ஃபியூ வில்லாஸ் ஆர் அவைலபிள் இன் சென்னை. ECR-ல இருக்கக்கூடிய ஓஷன் டிரைவ் வில்லா பிகஸ்ட் கம்யூனிட்டியில் இருக்குது, பெவல்லி ப்ராஜெக்டில் இருக்குது, ப்ரூக் சைட் ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஷார்ஜாலையும் துபாயிலையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி அண்ட் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஒன் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெயிட்டிங். பிகாஸ் October 1st நியூ ஃபினான்ஷியல் இயர், நியூ ப்ரைசஸ், நியூ இன்க்ரீஸ் டெஃபினட்டாக கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த லாஸ்ட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் துபாயில் இருக்கீங்கன்னா சனிக்கிழமை நம்மளோட புர்ஜ்மான்ல நீங்க மீட் பண்ணலாம் வீன் ஸ்டேடியம். சார்ஜால இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமிங் சண்டே ஒன் ஃபுல் டே இவெண்ட் அண்ட் மார்னிங் 10:00 இருந்து ஈவினிங் 8:00 வரைக்கும் ஃபுல் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸோட நீங்க வந்து மீட் பண்றதுக்கு வீன் ஸ்டேடியம் இஸ் அவைலபிள். உங்க இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்த பிகஸ்ட் ஹவுஸ், பிகஸ்ட் ட்ரீம் விழாவை சென்னை ECR, OMR அண்ட் கூட இப்போ ஆடரா அண்ட் பம்மல் அனகாபுத்தூர் லொகேஷன்ல நீங்க பாக்குறதுக்கும் புக் பண்றதுக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 15 இயர்ஸ் கான்ட்ராக்டோட, அதாவது ரெண்டல் கான்ட்ராக்டோடையும் அண்ட் உங்களுக்கு 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டோடையும் இந்த விழா புக் பண்ணலாம். டெஃபினெட்லி இது ஒரு பிகஸ்ட் சேவிங் இந்த ஆஃப் இயர் அண்ட் க்ளோசிங், அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் அண்ட் க்ளோசிங்ல பேங்கர்ஸோட சேர்ந்து பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த இஎம்ஐல உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் இதோட கிளிம்ஸ் எங்களோட வெப்சைட், என்னோட பேஜஸ் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணிருக்கோம் அந்த ஈவெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரமும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு ஒன் லாஸ்ட் வீக். ஸோ கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுங்க. அண்ட் 4-bedroom வில்லா கிட்டத்தட்ட 1600 1800 square feet வில்லாவை சென்னை ECR-ல, சென்னை OMR-ல அண்ட் உங்களுக்கு பம்மல்ல இந்த 1500 dirhams நீங்க புக் பண்ணலாம்.
1: ஓகே, 054-76-73-1-1-1 இதான் நம்பர், 054-76-73-1-1-1. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கிங் ஃபேசல் ரோடு இருக்குல்ல, கிங் ஃபேசல் மாஸ்க், ஆமாம், அதுக்கிட்ட இருக்கிற அல் ஹயாத் ஹோட்டல் ஷார்ஜாவில் தான் இந்த வாரம் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஓகே,
0: back to back, அடுத்து ரெண்டு பாட்டு.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.

0: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: We'll be back after a short commercial break.
7: VNCT Global-in Big Villa Sale ippa nama Sharjah-la. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just monthly 1,500 dirhams EMI-la. 4 BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. Ini unga villa-voda EMI-ya unga rent-ale paathukom.
0: In the Big Villa Sale, 27 September Sunday, 10 a.m. to 8 p.m. Al Hayat Hotel near King Faisal Mosque, Sharjah-la nadakavirukku. Call 054-767-3111. 054-767-3111. 7 3 triple 1. 4 BHK villas, spacious villas, வெறும் 1500 dirhams EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
8: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
9: நீ ஃபைல் செய்யாதவா?
8: போய் ஃபைல் கராது.
10: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
11: 2025 financial year உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் tax return கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18000 plus happy clients and google ல 4.9 star rating ஓட இருக்கிற VAT consultant-அ சூஸ் பண்ணுங்க.
12: FTA approved leading tax agency.
0: The VAT consultant. Call our WhatsApp 058-852-0103.
13: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
0: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: விலைவாசியில் வந்து வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கே விலை ஏறிப்போச்சு. அதனால் வந்து சப்போஸ் நம்ம வந்து பெருசாக பார்க்குற ஏதாவது விஷயத்துக்கு ஆக்சுவலாக வந்து அஃபோர்டபுளாக இருக்கு, விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ப முடிய மாட்டேங்குது. கரெக்டாக பிவியன் சிட்டிலையுமே வந்து பிக் வில்லாஸ் சேல் போன வாரம் துபாயில் நடந்தது. இந்த வாரம் வந்து அல் ஹயத் ஹோட்டல் கிங் ஃபேசல் மாஸ்க் கிட்ட ஷார்ஜாவில் நடக்குது 27th September, which is like coming Sunday. You can call them 054-767-3111. 054-767-3111. ஸோ போன வாரம் வந்து ப்ரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சென்னை ஈசிஆரில் ஓஷன் டிரைவ் அந்த கம்யூனிட்டியில் வந்து 4 BHK வில்லா 1500 dirhams இஎம்ஐயில் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸு நானும் பார்த்தேன், இன்றைக்கும் பயங்கர ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையாகவே ஈசிஆரில் 4 BHK 1500 இஎம்ஐ.
1: இந்த வாரம் சண்டே அன்னைக்கு ஷார்ஜாக்கு,
0: சரி
1: ஓகேங்களா, நீங்கள் வாங்க, ஐ கிவ் யூ த 1500 வில்லா பிக் வில்லா டு யூ. ஸோ அப்போ நீங்கள் நம்புவீங்க. சீரியஸ்லி, வி ஆர் அண்டர் அ ஃபுல் புஷ் ஆஃப் த ஸ்டாக் கிளியரன்ஸ், லெட் மீ டெல் யூ வெரி ஃப்ராங்க்லி. ஆக்சுவலாக இருக்கும்போது we want to give this a big size plots, big size villas வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபர், டெஃபினெட்லி ஸ்பெஷலி ஒர்க்கபிள் ஆஃபரில் இதை நான் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதில் அதிகமாக லாஸ்ட் வீக் வந்ததில் என் ஆல்ரெடி வில்லா வாங்கியிருந்தவங்க, ஈசிஆரில் 2 இயர்ஸ் முடி வாங்கியிருந்தவங்க, ஓஎம்ஆரில் 3 இயர்ஸ் முடி வாங்கியிருந்தவங்களும் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த ஆஃபரில் நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நிறைய கிளைண்ட் வந்து நான் ஆன் ஏரில் வந்து நான் என்னோட டெஸ்டிமோனியில் ஷேர் பண்ணணும் அப்படின்னாங்க. நாளைக்கு ஐ இன்வைட்டட் 1 or 2 கிளைண்ட்ஸ், பிகாஸ் எனக்கே தமிழ் எஃப்எம்ல கொஞ்சம் நேரம் தான் கொடுப்பாங்க, அதனால வந்து அதை நான் ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுனால வந்துட்டு அவங்கள நாளைக்கு நான் பேச சொல்லியிருக்கேன். தே வில் ஷேர் த டெஸ்டிமோனியல். அஃப்கோர்ஸ் எஸ், சென்னை ஈசிஆரில் இன்னைக்கு இருக்க த ப்ரைஸ், த லேண்ட் ப்ரைஸ் அண்ட் காஸ்டிங்கில் அண்ட் நாங்கள் டெஃபினெட்லி அ 4-bedroom வில்லா 1660 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1950 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த 4-bedroom உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஆஃப் கிரவுண்டில் இருந்து முக்கா கிரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து லேண்டுமே கிடைக்கும் ஈசிஆரில். அண்ட் ஃபுல் அம்யூனிட்டி வில்லா, அண்ட் உள்ளே வந்து யூ நேம் இட், எவ்ரி திங், கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஜாகிங் ட்ராக், உங்களுக்கு வாக்கிங் ஏரியான்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த வில்லாஸை நாங்கள் லான்ச் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரியா ஃபியூ மாடிஃபிகேஷன், இன்டீரியர் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். இந்த வில்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, பெட், காட் டிவின்னு சொல்லி நீங்கள் இன்க்ளூடிங் பிளேட், டவல், டம்ளர்ஸ்னு முதற்கொண்டு ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக ஏர்பிஎன்பிக்கு ரெண்டல் போகும், இல்லை நீங்கள் போய் இன்ட்யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வில்லாவை தான் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் போயிட்டு நம்ம இன்டீரியர் பண்ணணும், ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விதமான டவுட்ஸோ இல்லை கன்ஃபியூஷனோ உங்களுக்கு இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அந்த வகையில் தான் ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஃபிட்டட் வில்லாஸாக சென்னை ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஓஷன் டிரைவ் வில்லா. நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஓஷன் டிரைவ் வில்லா பற்றி, இல்லை நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் அதோட வீடியோஸ் பாருங்கள். நாங்களே நிறையா வீடியோ பண்ணியிருப்போம், ப்ராவோ பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு ஐகானிக்கான ப்ராஜெக்டில் இந்த 1500 dirhams இஎம்ஐயில் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் 4-bedroom நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். கூடவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கான்ட்ராக்டாக போட்டே கையில் கொடுத்துருவோம். ஸோ தட் உங்களுக்கு மாதம் மாதம் மாதம் க்ளோஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 60,000 rupees ஆரம்பிச்சு அப் டு 80,000 rupees வரைக்கும் உங்களுக்கு ரெண்டல் ரெவன்யூமே பிளான் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் ஏர்பிஎன்பி அண்ட் டிஃப்ரெண்ட் கார்பரேட் கம்பெனிஸ் இவங்களோட சேர்ந்து. நான் சொன்ன மாதிரி இந்த ஒன் லாஸ்ட் வீக் கே இந்த ஈவெண்ட்னா அக்டோபர்லேருந்து இதோட ஸ்டாக்கும் முடிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பாம் பீச், இந்த மாதிரி பீச் புலவார்டு, இந்த மாதிரி ஸ்டாக்லாம் ஆல்ரெடி ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஓஷன் டிரைவ் வில்லாஸில் வி ஹாவ் அ லிமிடெட் வில்லாஸ் அண்ட் ஆல்சோ ஓஎம்ஆர்லையும் வி ஹாவ் லிமிடெட். இந்த வாரம் இன்னொரு லொக்கேஷன் ஆட் ஆயிருக்கு, விச் இஸ் பம்மல் ஏர்போர்ட்லேருந்து 7 kilometers சிட்டிக்குள்ளேயே கார்பரேஷன் லிமிட்ல எங்களுக்கு வில்லா பார்க்குறவங்களுக்கும் இந்த பிக் வில்லா சேல நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் அதனால ஒரு சில வில்லாஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற வில்லா மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், ஒரு சில வில்லாஸ் ரெடியாகவே இருக்கும். ஸோ எந்த இன்ட்ரெஸ்ட் லாஸ் இல்லாமல் நீங்கள் டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணியும் போக முடியும். ஸோ உங்கள் பணம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வாரம் வாங்க. ஏன்னா நீங்கள் என்ட்ரி ப்ராஃபிட்டே நீங்கள் வாங்கும் போதே செம ப்ரைஸ் பெனிஃபிட்டோடையும் கம்மியான இஎம்ஐ தான் எடுக்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் இதை அஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டாக மாற்றி தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு ஸ்டன்னிங்கான வில்லா மந்த்லி மந்த்லி ஒரு செலவோட செலவாக 1500 dirhams இஎம்ஐயில் ஒரு வில்லா பிளான் பண்ணுறீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். சனிக்கிழமை துபாயில் ஒன் லாஸ்ட் டைம் நீங்கள் லாஸ்ட் வீக் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த அப்பாயின்மெண்ட் டைமில் சனிக்கிழமை துபாயில் மீட் பண்ணுங்க. ஷார்ஜால இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, சண்டே அன்னைக்கு அல் ஹயாத் ஹோட்டல்ல கிராண்ட் ஈவெண்டா நடக்கும், வாங்க மீட் பண்ணலாம்.
0: ஓகே, 0547673111 அந்த நம்பர் கால் பண்ணா போதும். 0547673111 ஷார்ஜா அல் ஹயாத், அல் ஹயாத், ஓகே, HAYAT அல் ஹயாத் ஹோட்டல். ஸ்வெல்லிங் சொன்னால் நிறைய பேர் டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். It will be back, yes.
2: The Evening Correct, presented by VNCT Global in Big Villa Sale, monthly EMI verum 1500 dirhams la 4BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel, Sharjah. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: We'll be back after a short commercial break.
4: City Global-in Big Villa Sale இப்ப நம்ம ஷார்ஜால. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just monthly 1500 dirhams EMI ல. 4BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பாத்துக்கோ.
2: இந்த Big Villa Sale 27 September Sunday 10 AM to 8 PM Al Hayat Hotel near King Faisal Mosque ஷார்ஜால நடக்கவிருக்கு. Call 054-767-3111 054-767 3111 4BHK villas, spacious villas, verum 1500 dirhams EMI la. Miss pannidadhinga.
5: Alan Sari Exchange variya transact panni unga panatha double panunga. Indha summer la Alan Sari Exchange variya neenga pandra ore ore transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
2: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
6: Solunga Mr. Ramanujam, are you feeling comfortable?
7: Onnu kavala padadinga, en kooda cooperate panna ella seriyaga.
8: Unakku ipo 6 vayasu, nee enna pannikitt irukka?
9: Black and white TV la oli oli paathukitt irukka.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
0: Welcome back. Okay, so VNC Studio, Big Villas Sale. So, பேருக்கேற்ற மாதிரி பிக், உண்மையாகவே பிக் வில்லா தான். ஸோ அதனால் 4BHK வில்லா வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 1500 dirhams இஎம்ஐலேருந்தே வாங்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வாரத்துடைய ஆஃபர். போன வாரமும் அதே தான், போன வாரம் வந்து அதோடைய சக்ஸஸை தொடர்ந்து இந்த வாரம் ஷார்ஜாவில் இந்த இவெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஷார்ஜாவில் இருக்கிறவங்க இந்த வாரம் 27th ஓகே வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை அல் ஹயாத் ஹோட்டல் அங்கே போயிடுங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஃபோர் ஃபோன் அடித்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 054-767-3111 ஓகே 054-767-3111 திஸ் இஸ் நம்பர். ஸோ இப்போ வந்து ப்ரோ, இப்போ வந்து ஈசிஆரில் இருக்கிற ப்ராஜெக்ட் பற்றி உங்ககிட்ட கேட்டேன். ஓஎம்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெவர்லி ப்ராஜெக்ட்ஸ் இல்லைங்களா? அங்கேயும் இதே தானா?
1: எஸ் ப்ரோ, கேளம்பாக்கத்தில் அண்ட் வி ஹாவ் 5 units ஆர் அவைலபிள். நான் நம்பர்ஸே சொல்லிடுறேன். இந்த ஆஃபரில், இந்த பிக் வில்லா சேலில் நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்தது புக் பண்ணது எல்லாமே போக, தர் ஆர் 5 premium size units are available. இதுலேயுமே நீங்கள் 4 bedroom சூப்பராக உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் இஎம்ஐ கம்மியாக, ப்ரைஸ் கம்மியாக வேணும், நான் 3 bedroom எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை வந்து இன்னும் கம்மி பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஸோ த இஎம்ஐ பிளான் 1500 வரும்போது அதுக்கேற்ற மாதிரியான உங்களோட லோன் எலிஜிபிலிட்டிஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் வில்லா என்ன மாதிரியான எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், இது எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக டீட்டெயிலாக செக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. குறிப்பா வந்து ஓஎம்ஆர் மாதிரியான லொகேஷன், அண்ட் அது நான் சொல்லணும் அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் நிறைய தடவையும் பேசியிருக்கேன், லாஸ்ட் 20 இயர்ஸ்ல எவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கேளம்பாக்கத்தில் வி கம் டு த லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன்னா இதுக்கப்புறம் கேளம்பாக்கத்தில் நாங்கள் எவ்வளோ லேண்டு தேடினாலும் அங்கே லேண்ட் அவைலபிலிட்டியும் இல்லை. ஆனால் நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு லான்ச்சஸுமே இருக்காது ஓஎம்ஆரில், பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த லேண்ட் இருந்தால் தான் நம்ம அடுத்த அங்கே ப்ராஜெக்ட்ஸே பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அண்ட் நீங்கள் ஓஎம்ஆரில் ஸ்கூல் ஸ்கூல்ஸ் பக்கத்தில். ஏன்னா ஏன் ஓஎம்ஆரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போ அங்கே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பக்கத்தில் உங்களுக்கு வந்துடும், மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஐடி கம்பெனிஸோட நம்பர் ஒன் கேரிடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓஎம்ஆர் தான் ஐடி கேரிடர். ஸோ நாளைக்கு நான் ஒர்க் பண்ண போகிறேன், ஐடியில் என் பசங்க படிக்க போகிறாங்க, இல்லை இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே நீங்கள் ரினவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே தான் லொக்கேட்டடாக இருக்குது. மெட்ரோ ஃபெசிலிட்டி இப்போ 2028 உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்ரோ சிறுசேரி வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய பெரிய டெவலப்மெண்ட்ஸு மால்ஸு இதுவுமே உங்களுக்கு பக்கத்தில் நிறையாவே நியர்பையில் இருக்கும்போது, ஸோ சென்னையில் ஒரு ஐகானிக்கான ப்ரீமியம் லொக்கேஷன் தான் ஓஎம்ஆர். அந்த ஓஎம்ஆர் லொக்கேஷனில் இந்த ஒரு அல்ட்ரா லக்ஸரி டிசைனர் வில்லா ப்ரீமியம் ஒரு அமெரிக்கன் ஸ்டைல் வில்லாவை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆனால் அவங்களோட மந்த்லி இஎம்ஐ ஆசை செட் 1500 கிராம்ஸ் கேத்தா மாதிரி உங்களுக்கு ரீஒர்க் பண்ணி ஸ்ட்ரக்சரிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெண்டல் ஸ்கீமே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ரெண்டல் எவ்வளோ வரும்ன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீக் வந்து அதிகமான கிளைண்ட் கேட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டல் பற்றி தான். எப்படி ரெண்டல் வரும், என்ன மாதிரியான கிளைண்ட் ரெண்டல் வருவாங்க, யார் வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, யார்கிட்ட நாங்கள் டீல் பண்ணணும், எவ்வளோ அஷூரன்ஸாக இந்த அமௌண்ட் வரும், இது எல்லாமே ஸோ நைஸ்லி தே சாட் வித் ஃபார் செவரல் 2-3 hours உட்காந்து பொறுமையாக அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதில் அவங்க கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண கிளைண்ட் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஓஎம்ஆர்லையும் சரி இல்லை ஈசிஆர்லையும் எந்த மாதிரியான ஏர்பிஎன்பிஸ் கம்பெனிஸ் ரெண்டல் வரும், இஸ் தட் சேஃப் டு ஏர்பிஎன்பி கொடுக்கலாமா, அந்த மாதிரி உங்களுக்கு பல டவுட் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இங்கே வந்துடுறோம், அந்த ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து 5-6 இயர்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட க்ரோத் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பல டவுட் உங்களுக்கு இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் ஈவெண்ட்டில் வந்து உட்காந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹாப்பியாக பண்ண முடியும். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த மாதிரி 4BHK வில்லா அகெயின் ரீடிசைன் பண்ணி கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் வெரி லாங் டைம். அண்ட் கொண்டு வந்ததுமே ஒரு 22 units, வி ஆல்மோஸ்ட் புக்ட் 50% ஆஃப் யூனிட்ஸ் வந்து புக் ஆயிருக்கு, ரிமைனிங் யூனிட்ஸ் உங்களுக்கு இப்போ அவைலபிள் இருக்கும் ஷார்ஜா ஈவெண்ட்ல. அண்ட் இல்லை நான் துபாயில் தான் இருக்கேன், நான் மீட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கால் அஸ், மீட் அஸ் ஆன் சாட்டர்டே இன் துபாய், சண்டே இன் ஷார்ஜா ஹல் ஹயாத் ஹோட்டல். அண்ட் ரெண்டுக்குமே நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ப்ரீ புக் பண்ணிட்டு வரது, ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ப்ரீ புக் வந்தீங்கன்னா அது அந்த டைம் ஸ்லாட் உங்களுக்கு மட்டும் அலர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் போக முடியும் எல்லா வீடியோஸையும் பார்த்து. ஸோ கால் பண்ணுங்கள், 1500 கிராம்ஸில் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான 4-bedroom வீடை சொந்தமாக்கிக்கோங்க.
0: ஓகே, 0547673111 ஓகே, 0547673111 அவ்வளோதான் ஃபோனை நீங்கள் போய் ஒரு 4BHK வாங்கி போடுங்க, 8BHK வாங்கி போடுங்க நீங்கள். ரைட்
10: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு,
11: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: be back after a short commercial break.
1: VNCT Global-in Big Villa Sale இப்போ நம்ம ஷார்ஜால. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just monthly 1,500 dirhams EMI-ல. 4 BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. இனி உங்க வில்லாவோட EMI-ய உங்க ரெண்டலே பார்த்துக்கோ.
2: இந்த Big Villa Sale 27 September Sunday 10 AM to 8 PM Al Hayat Hotel near King Faisal Mosque ஷார்ஜால நடக்கவிருக்கு. Call 054-767-3111 054-767-3111
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ் மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAELottery.ae visit பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.
4: This hour of the evening correct is brought to you by
5: Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
0: Tamil 89.4.
5: The Evening Correct, presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI வெறும் 1500 dirhams ல 4 BHK villas பெற்றிடுங்கள். Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Golden.

0: லொகேஷனில் தான் இந்த பிக் வில்லா கொடுக்குறீங்க. பட் ஆனால் சென்னை சிட்டிக்குள்ள விச் இஸ் டி நகர், கோடம்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் ஒரு 30 minutes, 40 minutes போயிட்டு வர மாதிரியான ஒரு லொகேஷனில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, வி ஐடென்டிஃபை அ ஃபியூ பிளாட்ஸ், எம்டி பிளாட்ஸ், அந்த இடத்துல நம்ம வந்து வில்லாவை கொடுக்க போகிறோம். விச் இஸ் சென்னையில் பம்மல் அனகாபுத்தூர். எல்லாருக்குமே அனகாபுத்தூர்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாதுங்க, அதனால தான் வந்து பம்மல்னு நம்ம சொல்கிறோம். நான் வேணால் உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் 7.4 kilometers ப்ரிசைஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிடறாங்கன்னா, நாங்கள் பம்மலை மார்க்கெட் பண்ணுறோம் ஆனால் அங்கே வரும்போது வந்து அனகாபுத்தூர்னு நம்ம சொல்கிறோம் நினச்சிடுவாங்க அஷ்லாது வந்துட்டு. ஓகேங்களா, இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புர்ஜுமான்னா தெரியும் அஷ்லாது வந்துட்டு. ஓகேங்களா, பர்துபாயில் புர்ஜுமான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தட் இஸ் வேர் த கனெக்டிவிட்டி. அதனால தான் உங்களுக்கு பம்மல் அனகாபுத்தூர்னு சொல்கிறோம். ஸோ வி ஆர் நாட் கிவிங் எனி வில்லாஸ் இன் பம்மல். லெட் மீ மேக் அ கிளாரிஃபை ஃபார் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு. ஓகே, இல்லாட்டி நாளைக்கு சண்டைக்கு வந்துடும். அது நீங்கள் பம்மலில் தான் சொன்னீங்க இந்த வில்லா அப்படின்ட்டு. பம்மல் அனகாபுத்தூர் அண்ட் ஏர்போர்ட்லேருந்து குறிச்சு வச்சுக்கோங்க, 7.4 kilometers இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஆல்ரெடி அங்கே ஓக்வுட் ஸ்பிரிங்ஃபீல்டு 50 villas கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரூக் சைட்லேயும் வில்லாஸ் கொடுத்துட்ருக்கோம். அமீரத்துலேருந்து நிறைய கிளைண்ட் அந்த வில்லாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அங்கே 1200 square feet லேண்டில் 1750 square feet பில்டப்பில் 4 bedroom நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் டிசைனர் வில்லாவா. அந்த வில்லா எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கணும், லிவிங் ரூம் எப்படி இருக்கணும், டைனிங் ரூம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி இண்டிவிஜுவல் போர்வெல், இண்டிவிஜுவல் சோர் கனெக்ஷன் கொடுத்து, அதுவுமே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு 1500 dirhams நம்ம வில்லா கொடுக்க போகிறோம். அதுக்கும் நீங்கள் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த சண்டே வந்து அட்டன் பண்ணலாம். சென்னை சிட்டிக்குள்ளே ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் தேர்ட் திங், உங்களுக்கு நிறைய பேர் கேட்டது கோயம்புத்தூரில். ஆப்வியஸ்லி கோயம்புத்தூரில் 1500 dirhams இஎம்ஐல டெஃபினெட்லி பாசிபிள் இல்லைங்க. அண்ட் ஏன்னா உங்களுக்கு 2000 to 2500 dirhams இஎம்ஐல கோயம்புத்தூரில் நம்ம 4 bedroom டிசைன் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து. ஸோ அதனால 1500 எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க சென்னையில் பண்ணுங்க. எனக்கு கோயம்புத்தூரில் தான் வில்லா வேணும் அப்படின்னா அந்த 500 to 1000 dirhams நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ப்ரீமியம் டிசைனர் வில்லாஸை நம்ம வந்து கோயம்புத்தூர்லேயும் டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் மக்களே, இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு காஸ்டிங் கம்மியாக இருக்கும்போது தான் இஎம்ஐயும் கம்மியாக இருக்கும். ஒரு வில்லாவோட ரேட் கம்மியாகிச்சுன்னா ஆப்வியஸ்லி இஎம்ஐ கம்மியா இருக்கும். அதுல ரெண்டல் உங்களுக்கு கிடைக்கும் போது இஎம்ஐ இன்னும் கம்மியாகும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரிங் பண்ணி தான் இந்த 4 bedroom 1500 dirhams இந்த டீலை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அது வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு லாஸ்ட் வீக் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நிறைய கிளைண்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் ஒரு சில பேர் வந்து ECR புக் பண்ணாங்க, OMR புக் பண்ணியிருக்காங்க, இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்லேயும் ஒரு சில பேர் புக் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கன்வீனியண்ட்டான ஒரு டிசைனில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு எனக்கு நல்ல வாடகை வரணுங்க, நல்ல பெஸ்ட்டாக ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், அந்த ஏரியா வந்து நல்ல அப்ரிசியேஷன் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு சண்டே நீங்கள் துபாயில் இருந்து சனிக்கிழமை நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா துபாயில் நீங்கள் மீட் பண்ணலாம். சண்டே நீங்கள் ஷார்ஜாவில் மீட் பண்ணாலும் ஷார்ஜாவில் நீங்கள் மீட் பண்ணலாம். ரெண்டுக்குமே நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணி இந்த டைமில் நான் வரேங்க, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டீம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக இருப்பாங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸோட சேர்த்து ஒரு 1500 சேர்த்து எடுத்து வைங்க, நீங்களும் சூப்பராக ஸ்டாண்டிங்காக ஒரு பெரிய விழாக்கு ஓனர் ஆகலாம்.
1: ஓகே, 0546 7 3 1 1 1 இதான் நம்பர், 0546 7 3 1 1 1. கால் தம் புக் அன் அப்பாயின்மெண்ட் இந்த வாரம் 27th. நீங்கள் வந்து சண்டே போய் சூப்பராக ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டலில் ANCT டீமை மீட் பண்ணுங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் everything will fall in place.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: வெல்கம் பேக். ஸோ வீன்சிட்டியுடைய பிக் வில்லாஸ் சேல் இந்த வாரம் ஷார்ஜாவில் அல் ஹயாத் ஹோட்டலில் நடக்குது. மதுரை, சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் வீன்சிட்டியுடைய பிக் வில்லாவை நீங்கள் வந்து ஓன் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கால் தம் 0547673111 0547673111. தூக்கத்தில் எழுப்பி ஏட்டா கூட எனக்கு இந்த நம்பர் தெரியும். ஸோ ஓகே, 27th கமிங் சண்டே ஷார்ஜா அல் ஹயாத் ஹோட்டல். ஓகே ப்ரோ, இப்போ வந்து 1500 திரம் இஎம்ஐக்கு மந்த்லி வந்து நமக்கு ஒரு 4 BHK இல்லை ரைட். இப்போ 1500 வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு மிதமான ஒரு அமௌண்ட்.
1: எஸ்,
0: இப்போ வந்து
1: கம்ஃபர்டபுளான ஒரு அமௌண்ட்.
0: எஸ், இப்போ தேர் ஆர் மெனி ஸ்ட்ரீம்ஸ் டு இன்வெஸ்ட். இப்போ கோல்டோ, ஷேர்ஸோ, ட்ரேடிங் நிறையா இருக்கு. நீங்க வாட் வுட் யூ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட்
1: எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த 1500? See, it depends on your income flow தான் பிரதர். இப்போ உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. நான் ஷேர்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன், லேண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியும் SIP மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஜென்ரலி உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்ன்றது தான் முக்கியம். பிகாஸ் ஏன்னா ஒவ்வொருத்தரோட அப்பிடைட் வந்து மாறிக்கிட்டு இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி வந்து மாறிக்கிட்டு இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பர்சனலாக என்ன கேட்டதுனால நான் சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தவிர வேறு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாது. ஓகேங்களா? ஐ டோன்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல்சோ, frankly telling you. இல்லை அங்கே வந்து ஷேர்ஸில் வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னாங்க, அண்ட் ஃபிக்ஸட் அப்போ கிரிப்டோவில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போதும் எனக்கு அது டெம்டிங்காகவும் இருக்காது, அதை போய் தெரிஞ்சுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஆக்சுவலாக வந்துட்டு பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு இந்த செக்மெண்ட் இஸ் ஓகே, பிகாஸ் இந்த எக்ஸாமை நம்ம திரும்ப திரும்ப எழுதுறோம், அதில் நல்ல மார்க் எடுக்கிறோன்றதுனால
0: தெரியும்.
1: எனக்கு அது அது வந்துட்டு தட் இஸ் மை கேம் அப்படின்ற போது எனக்கு அந்த கேம் எனக்கு புரிஞ்சு வர முடியும். இந்த ப்ராப்பர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எங்கே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், மதுரையில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், லேண்டில் போட்டால் என்ன அப்ரிசியேஷன் என்னன்னு சொல்லிட்டு பண்ணும்போது, ஸோ ஐ வில் கோ வித் that particular. இப்போ இதே இது டெஃபினட்டாக நம்ம ஒரு சில நண்பர்கள் வந்து ஷேர்ஸ்லேயே ஒர்க் பண்ணி கெயின் எடுத்து அதில் நிறைய பண்ணவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பக்கம் வரவே மாட்டாங்க. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க, கூட்டு சொன்னாலும் இல்லை மச்சா நீங்கள் வந்துட்டு நாங்கள் ஷேர்ஸ்லேயே பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இஃப் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் இன் பர்டிகுலர் திங், கண்டினியூ டு டூ தட். ஆக்சுவலாக வந்துட்டு ஓகேங்களா? ஸோ இல்லை சார் எனக்கு வந்துட்டு நான் கோல்டில் வந்துட்டு கோல்டு ஸ்கீம் போட்டிருக்கேன், அதில் நான் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போங்க. பட் டெஃபினெட்லி கீப் ஒன் மென்டர் ஃபார் யூ. ஓகேங்களா? அது வந்து ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் ஒரு செட்டில் ஒருத்தங்க இருப்பாங்க, இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவார்னா அவர்கிட்ட மட்டும் போங்க, அந்த கைடன்ஸை கேளுங்க.
0: ஓகே,
1: ஸோ எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக நீங்கள் பண்ணுற விஷயத்தை இது நான் சொல்லாமல் என்னன்னு தெரில, பட் நான் என்ன வச்சே சொல்லுவேன் அப்படின்னா, ஐ வில் நெவர் டிஸ்கஸ் வித் எனி ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அதை வந்துட்டு ஓகேங்களா? அண்ட் இல்லைலாம் வாங்கி முடிச்சு பால் காய்ச்சும் போது எஸ் வாங்க அப்படின்ற ஒரு கிரீட்டி தான் இது வந்துட்டு, நான் இதை இங்கே வாங்கியிருக்கேன், இது அங்கே வாங்கி, நிறைய பேருக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்துட்டு என் ஒய்ஃப்லாம் மண்டியிலே கொட்டுவாங்க, ஆக்சுவலாக சொல்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு. என்ன இப்போ லிசன் பண்ணுற நிறைய பேர் கண்டிப்பாக கேட்கும் போது இது ரிலேட் பண்ணியிருப்பீங்க, நம்ம வாய்ஸ் சும்மா இருக்காது நம்ம ஃப்ரெண்டிட்ட போய். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் கற்றுக்கிட்டு இருக்கிறது, எஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், நம்மளோட ஒரு சில ப்ரேயர் பண்ற வெல் விஷர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு அந்த பிளெஸிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு சேஃபாக போங்க. அண்ட் அவுட் ஆஃப் டாபிக் பேசினா தெரியல, பட் நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் சிம்பிளாக பதில் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கேம். ஓகேங்களா? நாளைக்கு நீங்கள் அதில் தப்பே பண்ணி விழுந்து எந்திரிச்சு கற்றுக்கிட்டாலும் ஓகேங்களா, கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலாக அதை வந்துட்டு ஓகேங்களா, அந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்கு இருக்கும், நான் பண்ணேன் பரவாயில்ல, நான் போயிட்டு அதை பண்ணியிருக்கக்கூடாது, அந்த இடத்துல நான் வாங்கினேன் எனக்கு அங்கே அப்ரிஷியேஷனே வரல, அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், அடுத்த ஸ்டெப்பை கரெக்டாக எடுத்து வைங்க. இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள். நீங்கள் இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னா, யூ ஆர் த மோஸ்ட் லக்கியஸ்ட் பீப்புள் ஆக்சுவலாக அதை வந்துட்டு. அண்ட் இப்போ கரெக்டாக அதை பிளான் பண்ணி ஆரம்பிங்க. 1500 dirhams ஒரு இஎம்ஐயில் உங்களால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை இறங்கி பண்ணிடுங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அடுத்த வருஷம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வருமானா, அகெயின் இஸ் அ ப்ராபபிலிட்டி தான், வந்தால் வரலாம் வராமல் இருக்கலாம், பட் இன்றைக்கி கிடைக்குதுல்ல அப்போ டெஃபினட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நாங்கள் மட்டும் பண்ணலை, நிறைய இடத்துல உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஊர்லேயே கிடைக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தேடி போய் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நீங்கள் இருக்கிற இந்த காலம், அதாவது நீங்கள் NRI வந்து ஒரு கம்பெனியில் செட்டில் ஆகி ஒரு நல்ல ஜாபில் நல்ல ஒரு இன்கம் ப்ரொஃபைலில் இருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது எத்தனை பேர் இன்னைக்கு வந்து உண்மையாக சொல்லுங்கள், லிசன் பண்ணுறவங்க, கண்ணுக்கு தெரியாத செலவே ஒரு மாதத்தில் எனக்கு வந்து 1500 dirhams 2000 dirhams போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அன்பிளான்டு. ஓகேங்களா? திடீர்னு எங்கேயா போவோம், ஒரு இடத்துல போவோம், ஸ்வைப் பண்ணுவோம், வாங்கிட்டு வருவோம். ஆக்சுவலாக அது வந்துட்டு திடீர்னு எங்கேயாவது போவோம், ரெஸ்டாரண்ட்ல உட்காருவோம், ஸ்வைப் பண்ணுவோம், பண்ணிட்டு வருவோம். அண்ட் இது பதிலே சொல்ல வேணாம், பட் இன்க்ளூடிங் மீ டெஃபினெட்லி ஆர் ஸ்பெண்டிங் அமௌண்ட். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க பிரதர், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கூட ஒரு 1500 dirhams ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பட்ஜெட்டிங்கில் இதை ஒரு பிளாட்டாக ஒரு பார்ட்டாகவே ஆக்கிட்டீங்க, ஒரு 1500 2000 dirhams ஒரு பட்ஜெட் ஆக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த செலவு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே டெஃபினெட்லி என்னோட மென்டர் கீதா மேடம் அண்ட் நாங்கள் இவங்க கற்றுக் கொடுத்தது டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் மோசம் என்ன, நான் அமீரத்தில் அதிகமாக இருக்கேன், ஐம் ஏர்னிங் ஹியர் ஒன்லி அப்படின்னும் போது காய்ஸ் வர்றதும் தெரில போகிறதும் தெரில, இட்ஸ் லைக் மின்னல் சொல்ற மாதிரி வருது. அப்படி இருக்கும்போது அதை சேர்த்து வைக்கிறதோட சேவிங்ஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த இன்வெஸ்ட்மெண்ட். அதை பண்ண என்ன ஆகும்னா, ஓவர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் யூ ஃபீல் வெரி ஹாப்பி, அப்பா அன்னைக்கு நான் அதை பண்ணி வச்சேன், இன்னைக்கு சம் பேக்கப் எனக்கு இருக்கு. நம்ம தூங்கும் போதும் நம்ம பணம் நம்மளுக்கு வேலை செய்யணும். தட்ஸ் வாட் நான் சொல்ல வாரன் பஃபட் சொன்னது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப ஃபிலாசபி பேசல, 1500 dirhams உங்களுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் கம்பெனி மூலமாக வந்திருக்கு. அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாத ரெண்டாவது விஷயம், அதை என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு வயபிளான்றதை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வயபிளா இருந்துச்சுன்னா அதை ஹாப்பியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ மறந்துடாதீங்க, சென்னை ECR அண்ட் OMR வி ஆர் கிவிங் 4-bedroom பிக் வில்லா சேல், லைக் கிராண்ட் வில்லா சேல் திஸ் சாட்டர்டே அட் துபாய், திஸ் சண்டே அட் ஷார்ஜா. ஒன் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் சேவ் பண்ணிடுறேன்.
0: ஓகே, 0547673111 இஸ் த நம்பர், 0547673111. நைஸ் ப்ரோ, I'll see you tomorrow.
1: Thank you, bro. Thank you. Thank you. Thank you so much.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu. Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது 7:00.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection Adikum Tanambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்துக்கு ஆகும் செலவை விட அதை விளம்பரப்படுத்துவதற்கு அதிகம் செலவு செய்வதா என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு தர பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கொட்டையூர் அரசு பள்ளியில் பள்ளி விழுந்த காலை உணவை அருந்திய 36 மாணவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக வெளியாகிய செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவுடன் மீன்களை வழங்க அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பொதுப்பணி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் ஜெகவர் இன்று சந்தித்து பேசினார். இந்தியாவில் முதன் முதலாக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவினை மீன்களுடன் சேர்த்து வழங்கிட புதுச்சேரி மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் ஒரு பள்ளியில் பரீட்சார்த்த முறையில் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மும்பை ஐஐடியில் மாணவர் ஒருவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் அங்கு எதிர்வரும் 26 மற்றும் 27 தேதிகளில் நடைபெறவிருந்த இடைக்கால தேர்வுகள் அக்டோபர் 10 மற்றும் 11 தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தேர்வுகளுக்கான அட்டவணை மாற்றமின்றி தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18 தேதி 2 ஆண்டு பிடெக் மாணவர் சாஹில் வகுடி உயிரிழந்ததை தொடர்ந்து மும்பை ஐஐடி வளாகத்தில் மாணவர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. தேர்வின் போது கைபேசி பயன்படுத்தியதற்காக மாணவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவரது குடும்பத்தினர் சாதி அடிப்படையிலான துன்புறுத்தல் குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் மலேக பகுதிகளில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் மற்றும் நுவரெலியா கல்வி வலயத்துக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்க தீர்மானித்துள்ளதாக மத்திய மாகாண கல்விச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இன்று காலை முதல் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய மாகாணத்தில் உள்ள ஏனைய கல்வி வலயங்களில் பள்ளிகளை நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானத்தை அந்தந்த வலயங்களின் அதிகாரிகள் தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2: அமீரக செய்திகள்.
3: ஈரான் போருக்கு பிறகும் வளைகுடாவின் முன்னணி நிதி மற்றும் வர்த்தக மையம் என்ற துபாயின் நிலை தொடர்ந்தும் வலுவாக இருக்கும் என கேபிட்டல் எக்கானமிக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் அதிகாரிகள் தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்நிறுவனத்தின் தலைமை வளர்ந்து வரும் சந்தை பொருளாதார நிபுணர் வில்லியம் ஜாக்சன் மற்றும் துணை தலைமை பொருளாதார நிபுணர் ஜேசன் டூபி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். போரினால் பிராந்திய வர்த்தகம், கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி சந்தையில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் துபாயின் பொருளாதார மீட்சி குறித்த ஆரம்பகட்ட அறிகுறிகள் ஊக்கமளிப்பதாக கேபிட்டல் எக்கானமிக்ஸ் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலிய அரசின் மெடிகேர் புள்ளி விவர இணையதளத்துக்குள் ஓபன் ஏஐ உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு ஏஜென்ட் அத்துமீறி நுழைந்த சம்பவத்தை தொடர்ந்து அவசர விசாரணைக்கு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் ஜூன் 18 தேதி நடந்ததாக பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்ட மற்றும் வெளியிடப்படாத சில கோப்புகளை ஏஐ ஏஜென்ட் அணுகியதாகவும் தற்போது கிடைத்துள்ள ஆதாரங்களின்படி தனிநபர்களின் மெடிகேர் அல்லது மருத்துவ தகவல்கள் எதுவும் அணுகப்பட என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே மகளிர் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 99 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. ஹராரியில் இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 299 ஓட்டங்களை குவித்தது. 300 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்த ஆடிய ஜிம்பாப்வே மகளிர் அணி 43.3 ஓவர்களில் 200 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 99 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: தன்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் LLC, ஜெனியூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் அமெரிக்கன், ஜெர்மன், கொரியன் அண்ட் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
4: லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

கன்னியாகுமரி.

0: கிணறு வெட்டி கட்டி அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பாட்டு அப்படி இருக்கும். தியோட வாய்ஸில் அனிருத் பாடியிருப்பார் கூடவே. வரும் பாட்டு, வரும், ஃபுல்லாக வரும். அதே மாதிரி தியோட வாய்ஸில் ஏ சண்டக்காரா அது கேட்டிருக்கீங்களா? நீ கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் டயர்டாக டிராஃபிக்கில் மாட்டி வீட்டுக்கு போகிறப்ப அப்போ கேட்டால் நல்லாயிருக்கும்.
1: ஏ சண்டக்காரா குண்டு முழியில ரெண்டு உயிரை தேடி பாயுது,
0: குண்டு முடியில ரெண்டு உயிரை தேடிப்பா. ஐயோ ஓகே, இது என்ன? ஒரு சில நேரம் ஒரு சில பாட்டில் வர அந்த வரியெல்லாம் எடுத்து கேட்டோம்னா அதுவே ஒரு மாதிரி ஹையாக இருக்குது இல்லை? ஏன் நான் அந்த மாதிரிலாம் கேட்பேன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் லைக் தட், பட் ஐ ஆம் லைக் தட். பட் இஃப் யூ ஆர் நாட் லைக் மீ, ஹவு டேர் யூ? இப்போ ரெண்டு பாட்டு வருது, கேட்டு பிடிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரம் நீங்கள் வந்து செம்மையாக ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க, சரியா? அகம் பேண்ட் அவங்க வந்து தேர் கம்மிங் டு துபாய் September 26th, லைக் சனிக்கிழமை, துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில். அப்படியே இந்தியா, அதாவது கர்நாடிக் மியூசிக், மாடர்ன் மியூசிக், இது ரெண்டத்துடைய ஒரு ஜகுல் ஜுகுல், ஒரு காக்டெயிலாக, ஒரு ஃபியூஷனாக வந்து ஒரு மெட்டல் மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட் இவங்க தான் அகம் பேண்ட். ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் அவரோட தான் வந்து அகம் பேண்ட். இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா 300,000+ ஃபாலோவர்ஸ் இருக்குது. அவங்களுடைய பேண்டு கீண்டு, அவங்களோட பாட்டு கீட்டு எல்லாத்தையும் அங்கேயே நீங்கள் ஒரு கிளிம்ஸாக கேட்க முடியும். PlatinumList.net அதில் போனீங்கன்னா டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். பட் நவ் ரைட் நவ் என்கிட்ட அந்த இவெண்ட்டுக்கான டிக்கெட், அந்த கான்சர்ட்டுக்கான டிக்கெட் என்கிட்ட இருக்குது. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ வந்து டேஷ் முகத்தில் தெரியும், சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் கேள்வி, அந்த டேஷை ஃபில் பண்ணுங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், பேர், அதுக்கப்புறம் வந்து நான் கேட்ட கேள்விக்கான பதில். உங்கள் பேரை நிறைய பேர் வந்து பேரே போட மாட்டீங்க, அப்புறம் நான் எப்படி நான் கொடுப்பேன் டிக்கெட் கொடுப்பேன்? ஸோ அதனால் பேரை போட்டுருங்க, அதுக்கப்புறம் கேட்ட கேள்விக்கான பதில். 0502528940 இஸ் த நம்பர், ப்ளீஸ் டூ த நீட்ஃபுல் டு ஹூ ஸோ எவர் இட் பே கன்சர்ன் டூ சாங்ஸ் ஆர் ஆன் த வே. நான் ப்ராவோ ஆட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
3: நீ ஃபைல் செய்யவா?
2: போய் ஃபைல் கராது.
4: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
5: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
6: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
7: தி VAT கன்சல்டன்ட். கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
8: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
9: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
8: யுஏ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
10: 27 செப்டம்பர் சண்டே IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM டு 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
11: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால் 0564154242.
12: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
13: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
14: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
15: The evening correct presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI வெறும் 1500 dirhams ல 4 BHK villas பெற்றிடுங்கள். Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

ட்ரையத்லான் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரையத்லான் வந்து எப்படின்னா மூணு ஸ்போர்ட்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ட்ரையத்லான். அதாவது ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் சைக்கிள் பண்ணணும், அதுக்கப்புறம் நீந்தணும். அது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். எல்லாமே 42 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஓடணும் சார். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு 245 கிலோமீட்டர் வந்து நீந்தணும் சார். அப்புறம் அப்படியே வந்து இன்னொரு 3400 கிலோமீட்டர் நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டணும் சார் அப்படிங்கிற மாதிரி. ஏ இருங்க, மெசேஜ் அனுப்பினே இருக்கீங்க, இருங்க, மியூட்டில் போடுறதுக்கு முன்னாடி அத்தனை. ஓகே, எனிவேஸ், ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ இந்த ட்ரையத்லான் வந்து இங்கே நடக்குதான். இங்கே இப்போ ரீசெண்டாக இப்போ யூஏயில், யூஏ மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டுன்றத விட இப்போ இந்தியாவிலையும் வந்து இது ரொம்ப பரவிட்டு இருக்கு. ஹைராக்ஸ், இது வரைக்கும் நான் ஹைராக்ஸ் பண்ணதில்லை. ஹைராக்ஸ் வந்து இட்ஸ் எ சீரீஸ் ஆஃப் சர்க்கியூட் மாதிரி ட்ரைனிங் மாதிரி வரும். இது வரைக்கும் ஹைராக்ஸுக்கு நான் கலந்துக்கிட்டது இல்லை. ஆனால் ஹைராக்ஸுக்கு தனியாக இது பண்ண வேண்டியிருக்கும். ஜென்ரலாக வந்து ஹைராக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ஓடணும், 1500 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த மெடிசின் பால் அது ஒரு 100 பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 50 பர்பீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நடுநடுவில் 1.5 கிலோமீட்டர் ஓடணும். இந்த மாதிரி இப்போது அப்புறம் சைக்கிள், அப்புறம் கடைசியாக வந்து வெயிட்ஸ் தூக்கிட்டு ஃபார்மர்ஸ் கேரி மாதிரி ஒன்று பண்ணணும். இந்த மாதிரி பலது இருக்குது. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, ஹைராக்ஸ் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறான், மச்சான் ஹைராக்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் கூட ஜிம்முக்கெல்லாம் ஒரு 6-7 வருஷம் போயிட்டுருக்கேன். நான் ரெகுலராக ரன் பண்ணுவேன், நான் மேரத்தானுக்கு ட்ரெயின் ஆகிட்டுருக்கேன். ஓகே, என் உடம்பு ஒத்துழைக்கும். அவன் ஜிம்மு கிட்ட இப்போ மழைக்கு கூட ஒதுங்கினதில்லை. டே என்னடா தப்பான மியூசிக்கை போடுறீங்க, இருங்களா டே எப்பா. ஓகே, ஸோ அவன் ஜிம் பக்கம் மழை, ஏன்னா ட்ரெண்டிங்காக இருக்கான். இது எப்படின்னா, இந்த புது ஐஃபோன் வந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லார் கையிலையும் இருக்கும். எல்லார் கையிலையும் வாங்குறதுக்கு முன்னாடி என் கையில் இருக்கடா அப்படின்னு வந்து சில பேர் சீனை போடுறதுக்குண்டே வாங்குவாங்க புது புது ஃபோனை. அதுவும் மெயினாக ஐஃபோன் வரும்போது. இப்போ அந்த கேட்டகரி ஹைராக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான ட்ரைனிங் இல்லைன்னா நாக்கு தள்ளிடும். ரீசெண்டாக கூட ஒரு ஆஸ்திரேலியன் பொண்ணு, ஓகே ஓகே, இது நல்லா ரேடியோவில் சொல்ல முடியாத ஒரு நியூஸ் அது, சொல்லலாம்னு வந்தேன், சொல்ல முடியாது. வேறு எதாவது வேர்ட்ஸ் போட்டு பாலிஷ்டாக சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் எனிவேஸ், ஓகே, பாலிஷ்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஹைராக்ஸ் பண்ணும்போது வந்து இன் ஜென்ரல் அவங்களுக்கு வந்து நேச்சர் கால், அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. அது நீங்கள் யாராவது நியூஸ் படிச்சிருப்பீங்க, படிக்கலனாலும் ஓகே, அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான். ஆனால் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மீடியாவும் ஒவ்வொரு விதமான செய்தியை ஒரு விதமாக வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம ஊரில் நடந்துருந்ததுன்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயமா ஆக்கியிருப்பாங்க யூடியூப் சேனல். எனக்கு இந்த வந்து நியூஸ் சேனல்லாம் விட்டுருங்க, யூடியூப் சேனல் கண்டென்ட்டுக்கு வேண்டி அவ்வளோ பண்ணுறான். சப்பையாக தான் நடந்த முன்னெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன் அந்த யூடியூப் சேனல் பேரை. ரெண்டு யூடியூப் சேனல்ஸ் ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க, சாதாரணமாக அதை நடந்திருக்கும். ஓகேவா, லைட்டாக வைரலாக இருக்கும். இவங்க எப்படி அந்த ஆட்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரில. பட்டு பட்டுன்னு சும்மா ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா பட்டுன்னு அந்த பையனை கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ண முடியும். இந்த படம் நீங்கள் வந்து மீம்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு குட்டி பையன் வந்து ஒரு சின்ன பையனை ரெண்டு மூணு பசங்க வந்து தூக்கிட்டு போயிட்டு உன்னை கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு மிரட்டுவாங்க சும்மா விளையாட்டுக்கு. அதுக்கு அந்த பையன், அண்ணா அப்போ அதை நான் விட்டுருக்கேண்ணா, ஐயோ அம்மா எங்கம்மா போனது ஞாபகம் இருக்கா, அந்த குட்டி பையன் அழுவானே அந்த பையன். அப்புறம் அந்த பையனோட அண்ணனா யாரோ அது வயரில்லாது கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ணுறேன். டேய் என்னடா. அப்புறம் வந்து இன்னொரு பையன் கையில் லப்பரை போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து சுத்திருச்சு, ஏ எப்பட்றா அப்படி சொல்லுவானே அந்த பையன். அந்த பையனை கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ணேன். அந்த பையன் இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தா அவன் எல்லா அவன் ஒரு 100-150 வீடியோ போட்டிருக்கான். எல்லா வீடியோவும் எப்பட்றா எப்பட்றான்னு முடிக்கிறான். கீழே கமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா, தம்பி ஒரு வாட்டி தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கலாய்க்கிறான். குட்டி குழந்தைய கலாய்க்கிறான் ஈவினிங். இப்பா கடவுள், இது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து எப்படின்னா, ஒரு சின்ன பையன் இருப்பான். அப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் பேசுவார், ஆமாம் ஆமாம் சங்கத்து உறுப்பினர் நீ சாப்பிட போறியா அப்படின்னு கேட்பார் அவர். ஆமாம் சாப்பிடணும்ல, அப்போ எனக்கு பசிக்கும்ல அப்படின்னு அந்த பையனை கூட்டின்னு வந்துட்டு ஒரு யாரை கூட்டின்னு வந்து, ஓகே சின்ன பசங்க வைரல் ஆகிறாங்க, ஓகே. ரெண்டு விஷயம், ஒன்று கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு என்னடா பண்ணானுங்க, குட்டி பசங்கடா ரேண்டமாக அவனுங்க சொல்கிறது ஹிட் ஆகுது, ஓகே ரைட், அதை அழகாக க்யூட்டாக ரசிச்சுட்டு போகிறத விட்டுனு இன்டர்வியூ பண்ணுற குட் அதில் அந்த ஒரு வைரல் மேட்டரை தவிர வேறு என்ன கேட்பீங்க? சரி ஓகே ரைட்டு ஃபைன். ரெண்டாவது வந்து எப்படி இவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க? சாதாரணமாக ஒரு மீம் எங்கேயோ ரேண்டமாக பரவுது, எப்படியோ ஒரு கான்டாக்ட் பிடிச்சி அவங்கள வந்து நான் எந்த சேனல் பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் இதே சேனல்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு சில செலிப்ரிட்டிஸ்லாம் இறந்துட்டாங்கன்னா படார் நாங்கள் போயிடுவாங்க, போயிட்டு வந்து எல்லா இடத்துலையும் கண்டென்ட் எதிர்பார்க்க வேண்டியது. இப்போ ரீசெண்டாக ராதிகா மேம் கூட வந்து ஒருத்தர் யாரோ ஒரு பெரிய செலிப்ரிட்டி யாரோ இறந்துருக்கிறப்போ அவங்ககிட்ட மைக்கு கொண்டு போய் நீட்டும் போது திட்டிகிட்டுலாம் போனாங்க. இல்லை சாவை கூட கண்டென்ட் ஆக்குவீங்களா அப்படின்ட்டு.
ஓ மை காட். ஓகே, எனிவேஸ் நமக்கு லைட்டாக புலம்பிட்டு ஜாஸ்தியாக. இப்போ வந்து அகம் பேண்ட் அவங்க தே ஆர் கமிங் டு டுபாய் செப்டம்பர் 26th இஸ் வேர் தே ஆர் பர்ஃபார்மிங் DWTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில். ஸோ பிளாட்டினம் லிஸ்ட் .ai-ல டிக்கெட்ஸ் இருக்குது. இந்தியாவுடைய ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் மெட்டல் மியூசிக் ஃபியூஷன் பேண்ட் அவங்க. ஸோ அதனால் நான் வந்து டிக்கெட் வேணும்னா ஒன்று கேட்டிருந்தேன், அதாவது டேஷ் முகத்தில் தெரியும் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ், உங்கள் பேர் கரெக்டாக ஆன்சர் எல்லாத்தையும் 0502528940 அப்படிங்கிற டப்பா டப்பா இருக்கு போட்டு விட்டுருக்கேன். என்ன ஓகேவா? ஓகே, 91 போடு.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேவை தலையில் எத்தி

0: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564154242.
6: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
7: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, ஐடிஎஸ் பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ் மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564154242.
8: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

744. ஓகே, வெல்கம் பேக். அண்ட் டேஷ் முகத்தில் தெரியும் அப்படின்னு கேட்டேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆயோயோ, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ப்ரா, ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டீங்க ப்ரா அப்படின்னு ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டு கேட்டிருக்கார். அவருக்கு டிக்கெட் கிடையாது கிடையாது, ஏன்னா அவர் பதில் சொல்லலை. அவர் இதை கேட்டுட்டே பதில் சொல்லியிருந்தாருனா டிக்கெட்டு அப்பவும் கொடுத்துருக்க மாட்டேன். பட் ஓகே, எனிவேஸ் நான் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். ஆனால் இப்போலாம் வந்து ஒரு 8 மணிக்கு, ஜென்ரலாக வந்து 8 மணிக்கு ஒரு மனுஷன் வேலையை விட்டு கிளம்புறான் அப்படின்னா, என்னப்பா 8 மணி ஆகிடுச்சா, எப்போ நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு, இந்த மாதிரி கேட்க தோணும். ஏன்னா 8 மணிங்கிறது லேட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 8 மணிக்கு கிளம்புன்னு நினச்சாலே எனக்கு வந்து அப்படியே தலைக்குள்ளே வந்து அப்படியே நைட் மேராக இருக்குது. ஏன்னா டிராஃபிக் அந்த மாதிரி இருக்குது வெளியில். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என் வீடு ஜேவிசி தானே, ஸோ அதனால் ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட் வரைக்கும் போயிடுவேன். அல்கில் ரோட்டில் ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட்டுலேருந்து ஜேவிசிக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே ஐயோ, வண்டியை பெசாமல் வந்து வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு நடந்து போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு திருப்பி நடந்து வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்புறம் டிராஃபிக்லாம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். ஆப்வியஸ்லி ஐம் நாட் கன் டூ இட், ஆனால் அப்படித்தான் தோணுது. ஓகே ரைட், எனிவேஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வின் பண்ணியிருக்கீங்க டிக்கெட்ஸ் யாரெல்லாம் வந்து வின் பண்ணீங்களோ உங்களுக்கு வந்து இட் வில் கம் எல் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில், இன்ஸ்டாகிராம்ன்றேன், வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்துடும், கியூஆர் கோடு வந்துடும், இல்லாட்டினா எப்படியாவது வந்துடும் நாளானிக்கு தானே. ஸோ உங்களுக்கு டிக்கெட்ஸ் உங்களை வந்து அடையும். ஸோ எனிவேஸ் வேறு ஒரு மேட்ரு உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ நான் வந்த புதுசில் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து ஊருக்கு போகிறப்போ லாம்சி பிளாசா கிட்டே போ, அங்கே தான் வந்து பஸ் வரும் அப்படின்வாங்க. லாம்சி பிளாசா வந்து அந்த மாதிரி ஒரு ஐகானிக்கான ஒரு ஒரு ஒரு இடம், லேண்ட்மார்க்கு எது வேணால் சொல்லலாம். அந்த லாம்சி பிளாசா கிட்டே இருக்கிற கடை தானே, ஏ லாம்சி பிளாசாவை தாண்டி தானே வரணும். அந்த லாம்சி பிளாசான்னு சொல்லிட்டிங்கனாலே அதை சுற்றி என்ன இருக்கும், லாம்சி பிளாசா வந்து அப்படிப்பட்ட ஒரு இடம். நீங்கள் வந்து பழைய லாம்சி பிளாசாவோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய போல் மேலேருந்து கீழே வரைக்கும், அங்கே வந்து ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு பொம்மை மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே போயிட்டே இருக்கும். இது வந்து ஐ திங்க் ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நொஸ்டால்ஜியாவாக இருக்கும். நான் இங்கே வந்து 20 வருஷம் 15 வருஷம் அவர் இங்கே பிறந்து வளர்ந்த யூஏஇ கிட்ஸ்லாம் யாராவது இருக்கீங்களாடா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கரெக்ட். அப்புறம் ரீசன் அப்புறம் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி

மூண்டாங்க, திருப்பி வந்து தேர் ஓப்பனிங் இட். ஸோ லாம்சி பிளாசா வந்து இஸ் நவ் பிகமிங் த பிளாசா. ஒரு புது அடையாளத்தோட, ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸோட அண்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு நியூ சாப்டராக லாம்சி பிளாசா வந்து இப்போ த பிளாசாவாக வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே, நிறைய பேருக்கு எப்படின்னா ரொம்ப நொஸ்டால்ஜியாவாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள், அதில் லாம்சி பிளாசா துபாய்க்கு, அதுவும் வந்து இந்த பக்கம் நம்ம வந்து ஓல்டு துபாய் சைடு, பருதுபாய் கராமா சைடு, மன்குல் சைடு, அப்புறம் ஊத் மேத்தா ஷதாவ் சைடு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லாம்சி பிளாசா வந்து அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்த இப்போ த பிளாசா அப்படின்னு ஓப்பன் பண்ண போகிறாங்க. மற்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்காக சீக்கிரமே கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்காக அலைப்பாயுதையிலேருந்து ஒரு பாட்டு போடுவோமா? அலைப்பாயுதையிலேருந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அலைப்பாயுதையிலேருந்து பாட்டெலாம் கேட்டு. வேர் இஸ் த சாங் ப்ரோ? த சாங் இஸ் ஆன் த வே. ஸோ அதனால் அலைப்பாயுதையிலேருந்து நல்ல ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, பாட்டு அடி கேட்டு முடியுங்க. நான் இங்கே கிளம்புறேன், என் டிராஃபிக்லலாம் மாட்டாமல் வண்டி ஓட்டுங்க. டிராஃபிக்கில் மாட்டாமல் இப்போறா வண்டி ஓட்டுறது அப்படின்னீங்கன்னா தெரியல, ஏதாவது நல்லதாக நாலு வாரத்தை சொல்லணும்ல கிளம்புறப்போ. பார்த்து ஓட்டுங்க, யாருக்கும் பாதிப்பு இல்லாமல். பை பாய், குட் நைட். திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஈவினிங் கரக் அண்ட் யா லிசனிங் 89.4 தமிழ் எஃப்எம். லெட்ஸ் ஆல் ஃபால் இன் லவ்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: 89.4 We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA and DTCP approved plots, 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் துபாய்ல ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 27 செப்டம்பர் சண்டே, IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாய்ல ப்ராப்ஷல் டீம் 9 AM to 9 PM வரைக்கும் மீட் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மென்ட்ஸ் கால்
5: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale. Monthly EMI verum 1500 dirhams la 4BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: எஸ்ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணையை முதலமைச்சர் விஜய் ரத்து செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விரைவில் திட்டம் ரத்து குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், பட்டினப்பாக்கம் தலைமைச் செயலகம் திட்டம் தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளிப்பார் என்று தெரிவித்துள்ளார். புதிய தலைமைச் செயலகம் தொடர்பாக மேலும் பல இடங்களை ஆய்வு செய்து வருகின்றோம் என்றும் அவர் கூறினார். ஜெம் வீரமணி விவகாரத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அவரை காப்பாற்ற முயன்றவர்கள் எவராயினும், எத்தகைய பொறுப்பில் இருந்தவர்களாயினும் தப்பிக்கக் கூடாது என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும், இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு என்று அவர் ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வழக்கின் முடிவு இனி இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடும் எண்ணமே இவருக்கும் வராத வகையில் அமைய வேண்டும் என்பதுதான். ஓர் அரசியல் இயக்கத்தின் தலைவராகவும் ஒரு குடும்பத் தலைவராகவும் மனசாட்சி உள்ள மனிதனாகவும் எனது விருப்பம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இந்த வழக்கில் தேவையே இல்லாமல் குறுகிய அரசியல் நோக்கத்துடன் திமு கழகத்தின் மீது பொய்யாக அவதூறுகளை பரப்பி ஒரு கூட்டம் குளிர்காய்ந்து வருவது மிகவும் அருவறுப்பான செயலாகும் என்று அவர் கூறினார். வீரமணி வழக்கில் யாரையும் காப்பாற்ற எந்த உத்தரவும் கழக ஆட்சியில் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அருண் IPS உட்பட 3 காவல்துறை அதிகாரிகளை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலீஸ் அகாடமி இயக்குநராக உள்ள அருண் IPS மற்றும் கோவை மாநகர ஆணையராக உள்ள கண்ணன் IPS ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். DGP ராஜீவ்குமார் IPS கூடுதல் பொறுப்பாக போலீஸ் அகாடமி இயக்குநர் பணியை கவனிப்பார். அதேபோன்று கோவை மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி IPS கோவை மாநகர ஆணையர் பணியை கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு காவல் உதவி ஆணையர் யாஸ்மினும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கின் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த மாற்றம் கவனம் பெற்றுள்ளது. இதனிடையே ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கில் கைதாகியுள்ள சாந்தி மற்றும் அவரது கணவர் மகேந்திர சிம்ஹனை 3 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ஹரியானா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெல்வதற்காக முறைகேடு நடைபெற்றுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இது தேர்தல் ஆணையர்களுக்கு தெரிந்தே நடைபெற்றதாக அவர் கூறினார். SIR குளறுபடி விவகாரம் தொடர்பில் இன்று செய்தியாளர் சந்திப்பை நடத்திய ராகுல்காந்தி இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசுக்கு எதிரான அதிருப்தி வாக்காளர்களின் சக்தி வலுவாக இருந்துள்ளதை பல தேர்தல்கள் வெளிப்படுத்தியுள்ளன. வங்கதேச போரில் வெற்றி பெற்ற இந்திரா காந்தி அரசு கூட அடுத்து நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தோல்வியை தழுவியது. பல தலைவர்கள் விடயத்தில் இது நடந்துள்ளது. தேசிய அளவிலான தேர்தலில் மட்டுமல்லாது பிராந்திய அளவிலான தேர்தல்களிலும் இது நிகழ்ந்துள்ளது. பல மாநில கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை இழந்துள்ளன. ஏனெனில் ஜனநாயகத்தில் அதிருப்தி வாக்காளர்களின் சக்தி அத்தகைய வலிமையை கொண்டுள்ளது. ஆனால் நரேந்திர மோடி, அமித்ஷா, பாஜக விடயத்தில் அதிருப்தி வாக்காளர்களின் சக்தி மறைந்துவிட்டதை பார்க்க முடிகின்றது என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். அவர்களால் தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற முடிகின்றது. வாக்குப்பதிவுக்கு முன்பாகவே அவர்கள் வெற்றியை ஆணித்தரமாக அறிவிக்கின்றார்கள். இது எப்படி சாத்தியம் என்றும் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பினார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை 48 மணி நேரத்துக்குள் பதவி விலகுமாறு காங்கிரஸ் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தீப்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பி தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக வெளியான தகவல்களை ஆணையம் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபரிமலையில் தங்க கிரீடம் காணாமற் போனதாக எழுந்த குற்றச்சாட்டை திருவாபரண ஆணையம் மறுத்துள்ளது. பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த தங்க கிரீடம் பாதுகாப்பாக உள்ளதாக திருவாபரண ஆணையர் தெரிவித்துள்ளார். சபரிமலை கோயிலின் 55.72 பவுண்ட் எடையுள்ள தங்க கிரீடம் காணாமற் போயுள்ளதாக இன்று தகவல் வெளியானது. பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த கையிருப்பு பொருட்களை கணக்கெடுத்த போது தங்க கிரீடத்துக்கு பதிலாக அதே வடிவிலான போலி கிரீடம் வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு திருவாபரண ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 2012 தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த தங்க கிரீடத்தை சபரிமலைக்கு காணிக்கையாக வழங்கியுள்ளனர். பதிவுகளின்படி அதன் எடை 445.78 கிராம் ஆகும். தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட போலி கிரீடத்தின் எடை 240 கிராம் மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் இலங்கையின் இறையாண்மை கடன் தர மதிப்பீட்டை சிசிசி பிளஸில் இருந்து பி மைனஸ் ஆக நிலையான எதிர்கால கண்ணோட்டத்துடன் உயர்த்தியிருப்பது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகளில் தொடர்ந்தும் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். கடுமையான பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து நாட்டில் ஸ்திரத்தன்மை மீண்டும் ஏற்பட்டிருப்பது இலங்கையின் அடுத்த கட்ட அபிவிருத்தி பயணத்துக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியுள்ளதாக அவர் கூறினார். இந்த முன்னேற்றம் இலங்கையின் இறையாண்மை கடன் தர மதிப்பீட்டை ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் சிசிசி பிளஸில் இருந்து பி மைனஸ் ஆக நிலையான எதிர்கால கண்ணோட்டத்துடன் உயர்த்தியதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வரும் மற்றும் இங்கிருந்து புறப்படும் ஈரான் விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் விமான சேவைகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்படுவதாக அமீரக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள விமான நிலையங்களை ஈரான் விமான நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் அதனை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமீரக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வழக்கமான விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் வரை இந்த விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்தும் தகவல் தெரிவிக்கப்படும் என ஆணையம் தெரிவித்துள்ளது. துபாய் ஃபவுண்டெயின் கண்காட்சி மீண்டும் தொடங்கியது. துபாயில் 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த துபாய் ஃபவுண்டெயின் நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக ஈமார் நிறுவனம் அறிவித்துள்ளது. மெய்துகு ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் அவர்களின் மறைவையொட்டி அதிகாரப்பூர்வ துக்கம் அனுசரிக்கப்பட்டதால் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டதாகவும் ஈமார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் தற்போதைய தூக்க காலத்தின் தீவிரத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் நிகழ்ச்சியின் இசை மற்றும் ஒலி அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தூக்க காலம் நிறைவடையும் வரை குறைந்த ஒலி அளவில் குறைக்கப்பட்ட இசையுடன் துபாய் ஃபவுண்டெயின் நிகழ்ச்சி நடைபெறும் என்று ஈமார் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடையக்கூடும் என்று ஈரான் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமீனியின் ஆலோசகர் யஹ்யா ரஹீம் சஃபாவி எச்சரித்துள்ளார். பாரசீக வளைகுடா ஹோர்மூஸ் நீரிணை பகுதிகளில் இருந்து செங்கடல் வரை மோதல் விரிவடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டத்தில் போர் முனை இந்திய பெருங்கடல் மற்றும் அதற்கு அப்பாலும் விரிவடைய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மோதலின் களத்தை மேலும் விரிவுபடுத்தும் சாத்தியம் இருப்பதாக சஃபாவி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் குறித்து ஈரான் உச்சத்தலைவரின் ஆலோசகர் ஒருவர் வெளிப்படையாக எச்சரிக்கை விடுப்பது இதுவே முதன்முறையாகும். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாக இரு நாடுகளும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைக்காக சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங்கை வெள்ளை மாளிகையில் வரவேற்றபோது டிரம்ப் இதனை கூறினார். தாமும் ஸி ஜின்பிங்கும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் குறித்து விவாதிக்க உள்ளதாக டிரம்ப் கூறினார். செயற்கை நுண்ணறிவை குறிப்பிடுவதற்காக டிரம்ப் பயன்படுத்தும் சுற்றுடராக சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உள்ளது. இதனிடையே அமெரிக்காவுடனான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்று சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்காவில் சீன நிறுவனங்கள் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று தாம் நம்புவதாகவும் ஸி ஜின்பிங் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் 4 பேர் கொண்ட இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. பூவம்மா ராஜு, விஷால் தென்னரசு, வித்யா ராம்ராஜ் மற்றும் மானு டிஎஸ் ஆகிய 4 பேர் அடங்கிய குழுவினர் சிறப்பாக விளையாடினர். இதேவேளை ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீராங்கனை சீமா குமாரி வெண்கலப் பதக்கம் வென்றார். இதனால் தடகளத்தில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கிடைத்துள்ளது. இவர் ஒட்டுமொத்தமாக ஆசிய விளையாட்டில் 10,000 மீட்டர் மாரத்தான் போட்டியில் பதக்கம் வென்ற 3வது இந்திய வீராங்கனையும் ஆவார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: 89.4 Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Back now nano US la kuda adhe FM dhaan daddy kepo.
1: 89.4 Star of the month.
5: Singer Hariharan.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி ஈவினிங். ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், எங்கே காணோம் அப்படின்னு. திடீர்னு ஃபீவர் வந்துருச்சுங்க மறுபடியும். ஸோ இப்போது ஐம் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வரேன். தேங்க்யூ ஸோ மச் விசாரித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் உங்களோட ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க. அண்ட் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு யூஏ அப்டேட் கொடுத்துட்டு அப்படியே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ எந்த ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அது ஒரு தடவைக்கு நிறைய முறை வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் தான் எடுப்போம் இல்லையா? அதுவும் உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஹியூமன்ஸாக தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது இல்லையா? பெட் அனிமல்ஸ் கூட ஒரு உயிர் தானே. யூஏஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதில் இதுவும் ஒன்று. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸை நீங்கள் சரியாக பாதுகாக்காமல் அது ரொம்ப நீங்கள் துன்புறுத்துறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து 85,000 AD வரைக்கும் வந்து ஃபைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கவனக்குறைவாக மற்றவங்களோட பெட் அனிமல்ஸை வந்து நம்ம துன்புறுத்துறோம் அப்படின்னாலும் 3,000 AD 10,000 AD வரைக்கும் ஃபைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளால் பார்த்துக்க முடியல, அதுக்கு சரியாக வந்து டைமுக்கு ஃபுட்லாம் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம வேறு யாருக்கிட்டே அதை நல்லா வளர்க்குறவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு குறையும், அந்த உயிருமே வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இல்லை, எனக்கு வேணும், என்கிட்ட இருந்தாலும் சஃபர் ஆனாலும் பரவாயில்ல, என்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் அது செல்ஃபிஷாக தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே.
1: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: And இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வரப்போது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Dice que ese modelo es tu net.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: கான்சர்ட்டை சென்னையில் பார்த்துருப்ப, துபாயில் பார்த்துருப்ப, ஏன் யூரோப்ல கூட பார்த்துருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பார்த்திருக்கியா?
5: இல்லையே.
4: இப்ப பார்க்க ரெடியாகு.
6: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
4: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
7: நீ ஒரு கலைஞன்டா.
8: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
4: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
9: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது
10: We'll be back after a short commercial break.
4: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
11: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
12: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
13: This hour of Anbudan Naan is brought to you by Bright Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: இருந்தாலும் இப்பவே பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களால பீஸ்ஃபுல்லா ஒரு ஈவெண்ட்டுக்கு, ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட்டுக்கு வந்து போயிட்டு நீங்க என்ஜாய் பண்ண முடியும். எஸ், எதை பத்தி சொல்றேன் அப்படின்னா அகம் ஈவெண்ட். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நாங்கள் நிறைய டைம் வந்து ரேடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். நீங்கள் பயங்கரமான மியூசிக் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் யூ. நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவில் கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கும் ஒரே மியூசிக் பேண்ட் அப்படின்னா வந்து அகம் பேண்டு தான். உங்களுக்கே நல்லா தெரியும், இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரொக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட், ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன்ஸ் அகம் பேண்ட் இப்போது துபாய் வராங்க. எஸ், இந்த கிராண்ட் மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் வந்து துபாயில் நடக்கிறதுக்கு செப்டம்பர் 26 ரொம்பவே கிட்ட வந்து துபாய் World Trade Center-ல தான் வந்து நடக்க போகுது. ஸோ விசிட் platinumlist.ae. ஸோ நீங்கள் டிக்கெட்ஸை வந்து ப்ரீ புக் பண்ணலாம். அண்ட் நம்ம எஃப்எம்ல கூட கான்டெஸ்ட், அகம் ஈவெண்ட்டுடைய கான்டெஸ்ட்லாம் வந்து நடந்தது. ஸோ அதில் ஏற்கனவே டிக்கெட்ஸ் வின் பண்ணவே கிட்ட வந்துருச்சு. துபாய் World Trade Center-ல தான் வந்து நடக்க போகுது. ஸோ விசிட் platinumlist.ae. ஸோ நீங்கள் டிக்கெட்ஸை வந்து ப்ரீ புக் பண்ணலாம். அண்ட் நம்ம எஃப்எம்ல கூட கான்டெஸ்ட், அகம் ஈவெண்ட்டுடைய கான்டெஸ்ட்லாம் வந்து நடந்தது. ஸோ அதில் ஏற்கனவே டிக்கெட்ஸ் வின் பண்ணிங்கன்னா great. And in the event today, official radio partner number 89.4 Tamar FM and Home 92.2 FM. So epome vandu ஒரே போரிங் லைஃபாக வந்து போயிட்டுருக்கு. அப்பப்போ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் போனோன்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் இந்த மியூசிக் ஈவெண்ட்டை அட்டன் பண்ணுங்கள், அகம் மியூசிக் ஈவெண்ட்டை. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்ருக்கு 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு.
1: Incoming.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம். ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளோட ப்ரையாரிட்டிஸ்லாம் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுல்ல. அண்ட் முக்கியமாக 30s டச் பண்ணாலே எப்படிலாம் லைஃப் மாறும் அப்படின்றத பற்றி இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 20s இருக்கும்போது நமக்கு வந்து ஹாப்பினஸ்னால் என்ன, ஃப்ரெண்ட்ஸோட லேட் நைட் வெளியில் போகிறது, மூவிஸ் போகிறது, அப்படியே கிளாஸை கட் அடிச்சுட்டு வெளியில் சுற்றுறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வெளியில் போயிட்டு வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் வந்துருக்கும். அப்பாடா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு மாட்டும்போது அது ஒரு அடி வரும். இப்போ நினச்சி பார்த்தாலும் செம்ம சிரிப்பாக வரும். அடிக்கடி வந்து புது ட்ரெஸ் போடணும், பர்த்டே அன்றைக்கி புது ட்ரெஸ் போடுறது ஒரு ஹாப்பினஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம 20s. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறது, காலேஜ் ட்ரிப்ஸ், இதெல்லாமே ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லாக கொடுத்தா கூட நமக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இந்த 30s காலடி எடுத்து வச்சதுமே இந்த வீக்கெண்ட் வெளியிலலாம் போக வேண்டாம், வீட்டிலே இருக்கலாமே அப்படின்னு வந்து தோணும். அப்படின்னா 30s நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ முன்னாடிலாம் வந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம். இப்போது ரெண்டு ஜென்யூன் ஃப்ரெண்ட், ரெண்டு பேர் இருந்தாலே வந்து போதும் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் வந்து யாராவது நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, அவங்க எப்படி நினச்சிருவாங்களோ, இவங்க எப்படி நினச்சிருவாங்களோ, நம்ம நேம் என்ன ஆறுது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசித்த காலம்லாம் போய் இப்போ யார் என்ன நினச்சா என்ன, எனக்கு வந்து மென்டல் பீஸ் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்ற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நம்ம போரிங்கான பர்சன்லாம் கிடையாது, நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 20s இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஓவர் மெமரிஸாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். 30s நம்ம நிம்மதியை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அதை போகிறாரு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சிட்ருக்கோம். பீஸ் எல்லாம் எனக்கு வந்து அது போதும், எனக்கு நிம்மதி போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ உங்களோட 20s நீங்கள் எப்படிலாம் சேட்டை பண்ணீங்க, எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணீங்க, அண்ட் ஆஃப்டர் 30s ஒன்ஸ் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரையாரிட்டிஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தையும் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் RJ ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: be back after a short commercial break.
1: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds.
2: அன்னதங்கம் Golden Diamondsல 5000 dirhamsக்கு மேல gold வாங்கினா என்ன விலை படத்துக்கான couple passes win பண்ணலாம். என்ன விலை? GCC release by Alta Vasool powered by அன்னதங்கம் Golden Diamonds, Karama Center, Dubai.
0: செழித்தையும் தமிழி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. ஸோ வினித் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, கவன் படத்துலேருந்து ஆக்சிஜன் சாங் வந்து ப்ளே பண்ணுங்கள் ப்ரியா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் பிடிச்ச பாட்டை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை வாட்ஸ்அப்லேயும் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஸோ நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பர் 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டோ இல்லை மெசேஜோ நீங்கள் வந்து பண்ணலாம். அவர் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இப்போது பாட்டு எஸ் நம்மளோட ஆஃப்டர் 30s லைஃபே எப்படியெல்லாம் வந்து மாறும் அப்படின்றத பற்றி நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. எஸ், இந்த ஏஜ் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லையா? சில பேர் வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பருங்க, ஒவ்வொரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு ஏஜ் வந்து கம்மியாகிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஆக்சுவலி அது உண்மை தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க ஏஜுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, அவங்க அவ்வளோ எங்கே இருப்பாங்க. நான் ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போது சொல்லுவேன் அவங்கள, மேம் நீங்கள் மட்டும் எப்படி உங்கள் ஏஜ் வந்து ரிவர்ஸ் ஆகுதா என்ன, எங்களுக்கும் கொஞ்சம் டிப் கொடுங்கன்னொடனே அவங்க வந்து சாச்சி அப்படிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லாமல், ஆமாம் எனக்கு வந்து ஏஜ் ரிவர்ஸ் ஆகுது தான், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் எப்பவும் எங்காக தான் இருப்பேன், என்னோடய ஏஜ் வந்து 23 தான், நீ 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் என்னோடய ஏஜ் வந்து 23 தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவாங்க, எங்களையும் சொல்லுவாங்க அவங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நினப்பேன் நம்மளோட மைண்டுக்கு நம்ம புரிய வைக்கணும் நம்மளோட ஏஜ் என்ன அப்படின்றது. ஸோ நம்ம ஏஜ் ஆயிடுச்சு நினச்சோன்னா நம்மளோட ஸ்கின்லேருந்து நம்மளோட பாடியிலேருந்து நம்மளோட மென்டலி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆகிடுவோம். எனக்குமே அதை நம்ப வைக்கக்கூடாது நம்மளோட மைண்டு அப்படின்னு வந்து எனக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம். பட் ப்ராக்டிக்கலி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மென்டலி ஓகேவாக இருந்தாலும், இன்னொரு பக்கம்லாம் என்னென்னா சேஞ்ச் ஆகும். லைக் வந்து ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து முன்னாடி உங்களோட நம்ம டெய்லி வந்து பேசிகிட்டு இருப்போம், டெய்லி வந்து மீட் பண்ணுவோம், ஒரு பர்த்டே மிஸ் பண்ணிட்டா கூட என்னை மறந்துட்டு பார்த்தியா அப்படி இப்படின்னு வந்து சண்டை போடுவோம், பிளாக் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து பேபி பிறந்திருக்கும், இன்னொருத்தவங்க வந்து அப்ராட் போயிருப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஸோ நிறைய மாதங்கள் வந்து பேசாமல் இருந்தாலுமே ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே நம்ம அந்த கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ பல வருஷத்துக்கு முன்னாடி அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ 30s ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 30 டச் பண்ணிட்டாலோ ஆஃப்டர் 30s வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத காமிச்சிக்கிறத தாண்டி, எனக்கு ஒன்று ரெண்டு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எனக்கு 1-2 ஃப்ரெண்டு இருந்தாலுமே எனக்கு நல்ல ஒரு வெல்விஷர், அவங்க நல்ல கொஞ்சம் நிறையா அவங்கக்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ண முடியும், எனக்கு நல்லது நினைப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம ஃபோன் கான்டாக்ட்ஸில் ஒரு 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், நம்ம இன்ஸ்டாகிராமில் 30,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே கூட இருக்கலாம், ஆனால் நைட் ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கு எமர்ஜென்சின்னு கால் பண்ணால் யார் வராங்களோ, எனக்கு ஒன்று கொஞ்சம் பேசணும், அட்லீஸ்ட் பேசணும், காலை பிக் பண்ணு அப்படின்னு சொன்னால் உடனே யார் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அவங்க இருந்தாலே போதும் இல்லையா? ஸோ அந்த 30s ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இத்தனை நாள் ஃபில்டர் பண்ணி எனக்கு கிடச்ச ஒரே ஒரு தங்கம்னா அவங்க தான், ஒரே ஒரு வைரம்னா இவங்க தான் அப்படின்னு நமக்கு புரிய வச்சிட்ருக்க ஒரு காலகட்டம். ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஏஜ் ஆஃப் பீப்புள் வந்து லிசன் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க மனசளவில் நீங்கள் ஜஸ்ட் 20s தான், ஸ்வீட் 16 தான். ஓகேவா? அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, எனக்கும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
1: We'll be back after a short commercial break.
0: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
4: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
3: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
4: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
5: உங்களுக்கு என்ன பண்ணது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
3: ஏன் பண்ண முடியாது?
4: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சின்ன வயசுல வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம கிட்ட அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கையில வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு போவாங்க. தாத்தா பாட்டில வந்திருந்தாங்கன்னா வச்சுக்கோ, 500 ரூபா வச்சுக்கோ, 1000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில அப்படியே திரிச்சு கொடுத்துட்டு போவாங்க. பேரண்ட்ஸ் அந்த பக்கம் அப்படியே ஒரு ஓரம் பண்ணுன்னு முறப்பாங்க, வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு. பட் வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், ஆஹா நம்மகிட்டே இதை கொடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு. ஆனா அவங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து வாங்கிப்பாங்க. சில பேர் வந்து ஓகே நீ வந்து ப்ராப்பரா வந்து சேவிங்ஸ் பண்ணணும் சரியா அப்படின்னு. அப்போ கூட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி கிடைச்சா இதை எப்படி செலவு பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எப்படி சீன் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும் இல்லையா நம்மளோட சின்ன வயசில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஏஜ் ஆக ஆக நம்ம ஒரு ஜாபுக்குன்னு போகும்போது அதில் ஒவ்வொரு பெண்ணையுமே செலவு பண்ணும்போது தான் தெரியும், ஆஹா இந்த காசோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு இல்லையா. நம்ம ஏர்ன் பண்ண மட்டும் அது கஷ்டப்பட்டு சம்பாரித்த ஒரு காசு, பேரண்ட்ஸோட காசுனா மட்டும் அவங்களோட தானே அப்படின்ற மாதிரி நம்ம வளர்ந்துருப்போம். அதுக்கப்புறம் லேட்டர் ஒன்று தான் நமக்கு ஒன்றும் புரிய வரும். அண்ட் 30s வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஜாஸ்தியிடும். சின்ன வயசில் எந்த அளவுக்கு அந்த காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஸ்பெண்ட் பண்ண தான் ஹாப்பினஸ் அப்படின்றத நம்ம ஆஃப்டர் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா பயங்கர ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்திருக்கும்ல, ரெண்ட்டு, இஎம்ஐ, சேவிங்ஸு, பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸு, அப்புறம் ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பேசாமல் நமக்கு வயசாகாமல் சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம் போலி அப்படின்ற மாதிரிலாம் தோணிருக்கும். இப்போ முன்னாடிலாம் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ ஒரு 500 ரூபீஸாக இருக்கட்டும், இல்லை 500 AEDயாக இருக்கட்டும், இது வந்து நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ முன்னாடிலாம் வந்து காசு வந்து சந்தோஷம் கொடுக்கும், இப்போ வந்து காசை வந்து சேர்த்து வச்சாலே ஆஹா பரவாயில்லையே இது வந்து ஃப்யூச்சருக்கு சேவ் ஆகுமே அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சிச்சு. பட் எப்போவுமே வந்து அதே மென்டாலிட்டியோடு இருக்கிறதும் வந்து தப்பு தான் தெரியுமா. என்னென்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரீசெண்டாக நான் பேசும்போது ஒரு விஷயம் வந்து நான் சொன்னேன், அது வந்து இப்போயே நான் கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் இந்த பாட்டுக்கு அப்புறமா, ஓகேவா. ஸோ நீங்களும் வந்து நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேவிங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நமக்காக செலவு பண்ணுறது தப்பு கிடையாது தான். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
3: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: பாத்தியா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break.
2: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா?

0: ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா.
1: ஹாரர்?
2: ஹா.
1: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஆ
1: த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், என் ஃப்ரெண்டு பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அவன்கிட்ட கேட்டது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான். அவனுக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ அவன் சொன்னால் லைக் ஒரு பேபியும் இப்போது பிறந்திருக்கு. என்னோடய ஒய்ஃப் என்னோடய குழந்தை இங்கேயே வந்து கூட்டிகிட்டு வந்துடலாமா என்ன நான் யோசிக்கிறேன், பட் வந்து இங்கே வந்தால் ரொம்ப செலவாகுமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ முன்னாடி இருந்ததுக்கு நவ் இஸ் ஏர்னிங் நல்லா தான் ஏர்ன் பண்ணுறாரு. பட் அவருக்கும் சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், நமக்கு டீப்பாக தெரியாது இல்லையா. என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டார், நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவா இல்லை என்னோடய ஃபேமிலியை வந்து இங்கே வர வைக்கலாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சொல்கிறது, எத்தனை வருஷமாக நீங்கள் துபாயில் இருக்கீங்க, இல்லை நான் வந்து எப்படியும் ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே இருப்பேன், கண்ணை மூட்டிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து மணியை விட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதை சொல்லுவேன், தென் உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு தான் தெரியும் அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாரு, சரியில்ல ஓகே நான் கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வர தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ டிபெண்ட்ஸ், அது ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் வந்து மாறும் ஒவ்வொருத்தரோட கமிட்மெண்ட்ஸ் இல்லையா. பட் என்ன கேட்கும்போது இல்லை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு டைம் வரும்போது இந்த பிரிஞ்சிருக்கிறது வேண்டாமே அப்படின்ற மாதிரி வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. சந்தோஷமோ துக்கமோ சேர்ந்து வந்து இருக்கலாமே இங்கே அப்படின்ற மாதிரி வந்து தோணும். சில பேருக்கு வந்து இல்லை எனக்கு 10 இயர்ஸ் நான் பிளான் பண்ணேன், 10 இயர்ஸ் முடிஞ்சுட்டு மறுபடியும் ஐ எம் கோயிங், என்னோடய வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லதுக்காக தான். பட் எந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து பின்வாங்கக்கூடாது. ஒரு முடிவை வந்து எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1000 டைம்ஸ்க்கு மேலேயாவது நம்ம அதை யோசிச்சிருப்போம், நிறைய பேர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ அந்த டைம் வேல்யூ பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நான் இன்க்ளூட் பண்ணுவேன், நம்மளோட பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சோம். முன்னாடியெலாம் அவங்க தான் நம்மளை பற்றி யோசிப்பாங்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தது எல்லாமே இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகுது இல்லையா. நம்ம பேரண்ட்ஸோட சேஃப்டி பற்றி அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து ஒரு ஏஜ் அப்படியே தொடும்போது நம்ம வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டீங்களா, டைமுக்கு டேப்லெட் போடுறீங்களா, டாக்டர் செக்அப் போனீங்களா அப்படின்னு எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த கான்வர்சேஷனில் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். இப்போ நம்ம பேரண்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் பற்றிலாம் வரி பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன், எப்படி நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இது போதும். ஏன்னா சீரியஸ்லி இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்ன மாதிரி டைம் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. காசு பணம் கூட எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் போல், பட் இந்த டைம் வந்து போனால் வராது அப்படின்னு தோண வைக்கிற ஒரு மூமெண்ட் வந்து அப்பப்போ வந்துட்டு போகுது உங்களோட மைண்டில் இல்லையா. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

For details, call 056-415-4242.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பர்சனை பிடிச்சி போச்சுன்னா இந்த க்ரஷ் மெத்தீரியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்ஃபாக்சுவேஷன் வரும் அவங்க மேலே. ஆஹா, இந்த பர்சன்கிட்ட எப்போ பேசுகிறது, நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா, அவங்ககிட்டருந்து ஒரு மெசேஜ் வராதா, இதெல்லாமே அந்த ஒரு 16, 20, 25 அது வந்து நடக்கும். ஆஃப்டர் தட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறுவோம்ல, அன்னியன் மாதிரி, ஒரு சந்திரமுகி மாதிரி. இந்த பர்சன் நமக்கு கரெக்டாக இருப்பாங்களா, அட்டா அழகை விடுங்க, காசு பணம் விடுங்க, என்னை வந்து மதிப்பாங்களா, எனக்கு வந்து கரெக்டாக வந்து என்னை புரிஞ்சுப்பாங்களா, என்னை எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் இல்லையா. எந்த ஒரு டஃப் டே இருந்தாலும், லைஃப்பில் எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் அவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அப்போ எங்கே போச்சு இந்த பட்டர்ஃப்ளைலாம், எங்கே போச்சு அந்த க்ரஷ், எங்கே போச்சு அந்த இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்லாம் தேட ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா. ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், நம்ம என்ன தான் இடியாப்ப மாதிரி நிறைய விஷயங்களை அப்படியே சுற்றி சொன்னாலும், அதை அழகாக நூல் பிடிச்ச மாதிரி வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்ம கூட இருக்கிற ஒரு பர்சன் வந்து தேவை அப்படின்றத வந்து 30s அப்புறம்தான் வந்து அது புரியவே வரும் இல்லையா. அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து கம்மியாயிடும். பட் இதுதான் லைஃப், லைஃப்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பர்சன் டெய்லி லைஃப்பில் சும்மா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறத தாண்டி, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆக்ஷன்ஸில், ஆக்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அந்த ஆக்ஷன்ஸில் காமிக்கிற பர்சன் ரொம்ப ரொம்ப சொல்லப்போனால் ஒரு கடவுள் மாதிரி வந்து தெரிவாங்க. அந்த லவ் சேஞ்ச் ஆகலை, பட் அந்த காதலை பார்க்குற விதம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
1: நீ ஒரு கலைஞன்டா,
2: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
3: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
4: We'll be back after a short commercial break.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நான் ட்ரியா. எனக்கு ஃபஸ்ட் ஜாப், அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாப் வந்து நினைச்ச நேரம் ஸ்விட்ச் பண்ணுவோம். இந்த ஜாப் செட் ஆகலையா, வேறு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டே வந்து இருப்போம். அப்போது ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே ஓகே ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்தாலுமே நமக்கு இது வந்து ஓகேவா, இந்த சேலரி வந்து ஓகேவா அப்படின்னு வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு சர்டைன் ஏஜ்க்கு அப்புறமா, இல்லையா? இப்போ ப்ரொமோஷன் வந்தாலும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியுமே, இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சம்டைம்ஸ் வந்து ஆஃப்டர் 30 பிளஸ்லலாம் வந்து ரியலைஸ் ஆகும் இந்த கரியர் க்ரோத் வந்து முக்கியம்தான். பட் இந்த க்ரோத்காக நம்ம என்டையர் லைஃபை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தாட் வந்து உள்ளே வரும். பிகாஸ் 1 பாயிண்ட்டுக்கு மேலே சேலரி எவ்வளோ ஜாஸ்தியாக வந்து கிடைச்சாலும் கொஞ்சம் கூட நிம்மதியை வந்து குறையக்கூடாது அப்படின்றதுல சில பேர் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், பரவாயில்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து ஓவர் டைம் பார்த்து கூட வந்து நான் மணி வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் அதை எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை ரசித்து பிடிச்சி வந்து பண்ணுவாங்க. ஈவன் ஹையர் அஃபீஷியல்ஸே போதும்பா அப்படின்னு சொன்னால் கூட வந்து கேட்கவே மாட்டாங்க, இல்லை ஐ வாண்ட் டு டூ மோர், எனக்கு வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அது ஒர்க் டு ஒர்க் வந்து வயசு வந்து மாறும், அது வந்து அவங்க இன்னும் கற்றுக்கணும்னு நினப்பாங்க. சில பேர் எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன், இன்னும் லேர்ன் பண்ணணும் தான், பட் ஸ்டில் எனக்கான லைஃபை நான் வந்து நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் நான் பட்ட ப்ரெஷர் வந்து போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஸோ அப்பப்போ நம்மளோட இந்த செல்ஃப் ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக 40க்கு அப்புறமா 50க்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா, அது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பாத்துட்டு இருக்க.
5: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: For details, call 056-415-4242.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட கனவு எல்லாமே வந்து மாறிடுமா என்ன? ஒரு ஏஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடையாது. நம்ம கனவுக்கான அர்த்தம் வந்து மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் இருக்கும்போது நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிருப்போம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நான் சக்ஸஸாக இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருப்போம். சின்ன வயசில் நமக்கு என்ன ஆசை இருக்கும், ஒரு பெரிய வீடு வேணும், அதில் வந்து நிம்மதி வேணும், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதுக்கப்புறம் மணி நிறைய இருக்கணும், அதுக்கப்புறம் மணியை வந்து சேர்த்து வைக்கணும், லவ் இருக்கணும், அதுக்கப்புறம் லவ் பண்ண பர்சன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன ஆசைகள், பெரிய பெரிய ஆசைகள்லாம் கூட நிறைய இருக்கும். பட் ஆஃப்டர் இந்த 30s 35 அப்புறமா ஆக்சுவலி நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், நம்மளே நம்ம நினச்சிக்கிறோம்ல, ஐயோ நம்ம வந்து ரொம்ப வி ஆர் கெட்டிங் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் நம்ம புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளே. பிகாஸ் நம்ம மாறல, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து உனக்கு வந்து நீ கொஞ்சம் பார்த்துக்கணும், உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை ஒரு பாயிண்ட்ல வந்து மாற்றிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போவுமே நம்ம எங்கு தான், அதை நீங்கள் வந்து மறக்கவே கூடாது. இன்றைக்கி நம்ம ஷோவில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரிமைண்டராக தான் என்னை தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் தான் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு வாய்ஸ் இன்னுமே கொஞ்சம் சரியாக வேண்டியது இருக்குது, பட் ஸ்டில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் ஆர் ப்ரியா கேட்ட ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அங்கே வந்துட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் நம்ம ஷோவில் எதெல்லாம் பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சன் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களோட சஜஷன்ஸும் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் என்னோடய ஷோவில் வந்து ஷேர் பண்ணுவேன். அண்ட் எஸ், இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருப்பீங்க, எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அண்ட் வீட்டில் எல்லாருக்கும் வந்து ப்ராப்பராக டைமுக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்மளோட தமிழ் எஃப்எம் ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணல அப்படின்னா. அண்ட் இப்போ எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணையை முதலமைச்சர் விஜய் ரத்து செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விரைவில் திட்டம் ரத்து குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல் குமார், பட்டினப்பாக்கம் தலைமைச் செயலகம் திட்டம் தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளிப்பார் என்று தெரிவித்துள்ளார். புதிய தலைமைச் செயலகம் தொடர்பாக மேலும் பல இடங்களை ஆய்வு செய்து வருகின்றோம் என்றும் அவர் கூறினார். ஜெம் வீரமணி விவகாரத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள், அவரை காப்பாற்ற முயன்றவர்கள் எவராயினும், எத்தகைய பொறுப்பில் இருந்தவர்களாயினும் தப்பிக்கக் கூடாது என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும், இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலைப்பாடு என்று அவர் ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வழக்கின் முடிவு இனி இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடும் எண்ணமே இவருக்கும் வராத வகையில் அமைய வேண்டும் என்பதுதான். ஓர் அரசியல் இயக்கத்தின் தலைவராகவும் ஒரு குடும்பத் தலைவராகவும் மனசாட்சி உள்ள மனிதனாகவும் எனது விருப்பம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இந்த வழக்கில் தேவையே இல்லாமல் குறுகிய அரசியல் நோக்கத்துடன் திமுக கழகத்தின் மீது பொய்யாக அவதூறுகளை பரப்பி ஒரு கூட்டம் குளிர் காய்ந்து வருவது மிகவும் அருவறுப்பான செயலாகும் என்று அவர் கூறினார். வீரமணி வழக்கில் யாரையும் காப்பாற்ற எந்த உத்தரவும் கழக ஆட்சியில் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். அருண் IPS உட்பட 3 காவல்துறை அதிகாரிகளை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலீஸ் அகாடமி இயக்குநராக உள்ள அருண் IPS மற்றும் கோவை மாநகர ஆணையராக உள்ள கண்ணன் IPS ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். DGP ராஜீவ்குமார் IPS கூடுதல் பொறுப்பாக போலீஸ் அகாடமி இயக்குநர் பணியை கவனிப்பார். அதேபோன்று கோவை மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி IPS கோவை மாநகர ஆணையர் பணியை கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு காவல் உதவி ஆணையர் யாஸ்மினும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கின் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த மாற்றம் கவனம் பெற்றுள்ளது. இதனிடையே ஜெம் வீரமணி மீதான போக்சோ வழக்கில் கைதாகியுள்ள சாந்தி மற்றும் அவரது கணவர் மகேந்திர சிம்ஹனை 3 போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. ஹரியானா உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெல்வதற்காக முறைகேடு நடைபெற்றுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இது தேர்தல் ஆணையர்களுக்கு தெரிந்தே நடைபெற்றதாக அவர் கூறினார். SIR குளறுபடி விவகாரம் தொடர்பில் இன்று செய்தியாளர் சந்திப்பை நடத்திய ராகுல்காந்தி இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசுக்கு எதிரான அதிருப்தி வாக்காளர்களின் சக்தி வலுவாக இருந்துள்ளதை பல தேர்தல்கள் வெளிப்படுத்தியுள்ளன. வங்கதேச போரில் வெற்றி பெற்ற இந்திரா காந்தி அரசு கூட அடுத்து நடைபெற்ற பொது தேர்தலில் தோல்வியை தழுவியது. பல தலைவர்கள் விடயத்தில் இது நடந்துள்ளது. தேசிய அளவிலான தேர்தலில் மட்டுமல்லாது பிராந்திய அளவிலான தேர்தல்களிலும் இது நிகழ்ந்துள்ளது. பல மாநில கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை இழந்துள்ளன. ஏனெனில் ஜனநாயகத்தில் அதிருப்தி வாக்காளர்களின் சக்தி அத்தகைய வலிமையை கொண்டுள்ளது. ஆனால் நரேந்திர மோடி, அமித்ஷா, பாஜக விடயத்தில் அதிருப்தி வாக்காளர்களின் சக்தி மறைந்துவிட்டதை பார்க்க முடிகின்றது என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். அவர்களால் தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற முடிகின்றது. வாக்குப்பதிவுக்கு முன்பாகவே அவர்கள் வெற்றியை ஆணித்தரமாக அறிவிக்கின்றார்கள். இது எப்படி சாத்தியம் என்றும் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பினார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை 48 மணி நேரத்துக்குள் பதவி விலகுமாறு காங்கிரஸ் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தீப்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பி தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக வெளியான தகவல்களை ஆணையம் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சபரிமலையில் தங்க கிரீடம் காணாமற் போனதாக எழுந்த குற்றச்சாட்டை திருவாபரண ஆணையம் மறுத்துள்ளது. பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த தங்க கிரீடம் பாதுகாப்பாக உள்ளதாக திருவாபரண ஆணையர் தெரிவித்துள்ளார். சபரிமலை கோயிலின் 55.72 pounds எடையுள்ள தங்க கிரீடம் காணாமற் போயுள்ளதாக இன்று தகவல் வெளியானது. பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த கையிருப்பு பொருட்களை கணக்கெடுத்த போது தங்க கிரீடத்துக்கு பதிலாக அதே வடிவிலான போலி கிரீடம் வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு திருவாபரண ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 2012 தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் இந்த தங்க கிரீடத்தை சபரிமலைக்கு காணிக்கையாக வழங்கியுள்ளனர். பதிவுகளின்படி அதன் எடை 445.78 grams ஆகும். தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட போலி கிரீடத்தின் எடை 240 grams மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் இலங்கையின் இறையாண்மை கடன் தர மதிப்பீட்டை சிசிசி பிளஸில் இருந்து பி மைனஸ் ஆக நிலையான எதிர்கால கண்ணோட்டத்துடன் உயர்த்தியிருப்பது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகளில் தொடர்ந்தும் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். கடுமையான பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து நாட்டில் ஸ்திரத்தன்மை மீண்டும் ஏற்பட்டிருப்பது இலங்கையின் அடுத்த கட்ட அபிவிருத்தி பயணத்துக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியுள்ளதாக அவர் கூறினார். இந்த முன்னேற்றம் இலங்கையின் இறையாண்மை கடன் தர மதிப்பீட்டை ஃபிச் ரேட்டிங்ஸ் நிறுவனம் சிசிசி பிளஸில் இருந்து பி மைனஸ் ஆக நிலையான எதிர்கால கண்ணோட்டத்துடன் உயர்த்தியதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வரும் மற்றும் இங்கிருந்து புறப்படும் ஈரான் விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் விமான சேவைகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்படுவதாக அமீரக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள விமான நிலையங்களை ஈரான் விமான நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் அதனை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமீரக பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வழக்கமான விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் வரை இந்த விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்தும் தகவல் தெரிவிக்கப்படும் என ஆணையம் தெரிவித்துள்ளது. துபாய் ஃபவுண்டெயின் கண்காட்சி மீண்டும் தொடங்கியது. துபாயில் 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த துபாய் ஃபவுண்டெயின் நிகழ்ச்சிகள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக ஈமார் நிறுவனம் அறிவித்துள்ளது. மெய்துகு ஷேக் அகமது பின் ராஷித் அல் மக்தூம் அவர்களின் மறைவையொட்டி அதிகாரப்பூர்வ துக்கம் அனுசரிக்கப்பட்டதால் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டதாகவும் ஈமார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் தற்போதைய தூக்க காலத்தின் தீவிரத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் நிகழ்ச்சியின் இசை மற்றும் ஒலியளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தூக்க காலம் நிறைவடையும் வரை குறைந்த ஒலியளவில் குறைக்கப்பட்ட இசையுடன் துபாய் ஃபவுண்டெயின் நிகழ்ச்சி நடைபெறும் என்று ஈமார் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் போர் இந்திய பெருங்கடல் வரை விரிவடையக்கூடும் என்று ஈரான் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமீனியின் ஆலோசகர் யஹ்யா ரஹீம் சஃபாவி எச்சரித்துள்ளார். பாரசீக வளைகுடா ஹோர்மூஸ் நீரிணை பகுதிகளில் இருந்து செங்கடல் வரை மோதல் விரிவடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டத்தில் போர் முனை இந்திய பெருங்கடல் மற்றும் அதற்கு அப்பாலும் விரிவடைய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் மோதலின் களத்தை மேலும் விரிவுபடுத்தும் சாத்தியம் இருப்பதாக சஃபாவி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் குறித்து ஈரான் உச்சத்தலைவரின் ஆலோசகர் ஒருவர் வெளிப்படையாக எச்சரிக்கை விடுப்பது இதுவே முதன்முறையாகும். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாக இரு நாடுகளும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைக்காக சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங்கை வெள்ளை மாளிகையில் வரவேற்றபோது டிரம்ப் இதனை கூறினாா். தாமும் ஸி ஜின்பிங்கும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் குறித்து விவாதிக்க உள்ளதாக டிரம்ப் கூறினார். செயற்கை நுண்ணறிவை குறிப்பிடுவதற்காக டிரம்ப் பயன்படுத்தும் சுற்றுடராக சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உள்ளது. இதனிடையே அமெரிக்காவுடனான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என்று சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்காவில் சீன நிறுவனங்கள் நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று தாம் நம்புவதாகவும் ஸி ஜின்பிங் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் 4 பேர் கொண்ட இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. பூவம்மா ராஜு, விஷால் தென்னரசு, வித்யா ராம்ராஜ் மற்றும் மானு டிஎஸ் ஆகிய 4 பேர் அடங்கிய குழுவினர் சிறப்பாக விளையாடினர். இதேவேளை ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீராங்கனை சீமா குமாரி வெண்கல பதக்கம் வென்றார். இதனால் தடகளத்தில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் கிடைத்துள்ளது. இவர் ஒட்டுமொத்தமாக ஆசிய விளையாட்டில் 10,000 மீட்டர் மாரத்தான் போட்டியில் பதக்கம் வென்ற 3வது இந்திய வீராங்கனையும் ஆவார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
1: 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale la monthly EMI verum 1500 dirhams la 4 BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayamikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds. Karama Center, Dubai.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: Hey guys, wake up.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான்தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாமிட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழிய பாத்துட்டு இருக்க.
4: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். For details, call 056-415-4242.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: This is the remix. 2016. நாங்க வந்துட்டோம்னு சொல்லு, திரும்ப வந்துட்டோம்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துட்டோம்னு சொல்லு. சென்னை 2018.

0: ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
1: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன், முடிஞ்சு. தனியாவே பண்ற ஈவினிங்
2: போகாத போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct presented by VNCT Global in Big Villa Sale la monthly EMI verum 1500 dirhams la 4BHK villas pettidungal. Meet the team on Sunday at Al Hayat Hotel Sharjah. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayamikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds Karama Center Dubai.
4: டேய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

9 காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கோடி சம்மங்கோடி லால் கோடி காரக்கூடி மன்னார் கோடி அரியக்கோடி அந்த கூடி அல்ல அல்ல இந்த கூடி அடிக்கடி ஊத்திக்கொண்டே.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.